எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் புது நிகழ்ச்சியில் அடுத்து சிந்தாமணி திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில் ஒலிக்கும் பாடல்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 பத்ரபதா மாதம் 30 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 4 தேதி, 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: பழியை நினைக்காமல் பிறர் பொருளை கவர நினைப்பது அழிவை தரும். பிறர் பொருளை வேண்டாத பெருமை வெற்றியை தரும். குறள் எண் 180, அதிகாரம் வெக்காமை.
1: இரள் ஈனும் எண்ணாது வெகின் விரள் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு.
0: பழியை நினைக்காமல் பிறர் பொருளை கவர நினைப்பது அழிவை தரும். பிறர் பொருளை வேண்டாத பெருமை வெற்றியை தரும். குறள் எண் 180, அதிகாரம் வெக்காமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவிக்க அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். ஆறு 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேசநேரு அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழே அமுதே நிகழ்ச்சியில் உரை வழங்கு இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் உரை வழங்குகின்றார் எஸ் முத்தையா அவர்கள். இன்று காலை 7:45 இன்றைய தினம் நாம் கேட்க இருக்கின்றோம். இன்று சர்வதேச அமைதி தினம்.

காலை 8:02 வழக்கென்று வந்தாள். உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா. 9:30, 10:30, 11:30, 12:30 மற்றும் 1:30, 4:02, 4:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் நாம் கேட்க இருக்கின்றோம். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மணி திருநாடு நிகழ்ச்சி. இதில் இன்று அபுமலை குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் நாம் கேட்க இருக்கின்றோம். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மணி திருநாடு நிகழ்ச்சி. இதில் இன்று அபுமலை குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதியே உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி, தோழிகளே உங்களுடைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. 1:00 நலம்தானா நிகழ்ச்சி ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சி உலக அல்சைமர் தினம், அல்சைமர் நோய் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து வெள்ள எருக்கு குறித்த பயன்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். இன்று பிற்பகல் 2:00 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். மாலை 4:00 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1993 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். கூடவே அது குறித்த தகவல்களையும் நாம் கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள். இன்று புவி வெப்பமயமாதல் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 9:00 இடைவிடா இசை மலை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. இதில் இன்று இளம் பூரணரின் உரைதிறன் குறித்த தகவல்கள் நாம் கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்களின் தொகுப்பு வலம் வர நாம் பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். நேர்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரலை நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகளில் நேரலையில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அழைக்கலாம். 0462256113 மற்றும் 3:02 என்கின்ற இந்த எண்ணிற்கு. இதேபோல குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாக குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443330794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் அனுப்பலாம். நம்முடைய பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்களை, நிறை குறைகளை, ஆலோசனைகளை, கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள கடிதங்கள் மூலமாக உங்களது தகவல்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி. இதேபோல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப தொகுப்பினையும் இதே முகவரியில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஞானி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில்
0: அமைதி என்னும் அருந்தவம்.
1: கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி நாள். தாய் வயிற்றிலிருந்து உயிர்கள் பிறப்பது போல அமைதியிலிருந்தே ஒளிகள் பிறக்கின்றன. அந்த ஒளிகள் இசை போல் இனிமை பயக்க வேண்டும், உயிர்கள் மகிழ வேண்டும். ஆனால் துன்பம் தரக்கூடிய ஆபத்தான ஒளிகளாக மாறிவிடக்கூடாது. வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த தெருவே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஊர், அந்த மாநிலம், அந்த நாடு என விரிந்து கொண்டே செல்லும். இந்த நாளின் அருமையை உணர்த்த ஐக்கிய நாடுகள் சபை அமைதி முதலீடு செய்வீர். அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் அனைத்து நாள்களிலும் இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் எவ்ரிடே என்னும் கருப்பொருளை உண்டாக்கியிருக்கிறது. வறுமையாலும் சுயநலத்தாலும் தான் இவ்வுலகில் துன்பங்கள் தொடர்கின்றன. எந்த விலங்கோ பறவையோ தனக்கென ஒரு வீட்டிற்கு மேல் கட்டிக்கொள்வதில்லை. மனிதன் மட்டும் எல்லை வகுத்து கொண்டு அளவில்லாத செல்வங்களை வைத்துக் கொள்கிறான். இச்சிந்தனை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த புறநானூற்று புலவர் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடினார். உலகமயமாக்கல் என்பதனை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்தித்த பெருமை தமிழருக்கே உண்டு. இன்பம் தரும் பூ விருப்பு, துன்பம் தரும் பூ வெறுப்பு என்பதனை உணர்ந்து வெறுப்பை ஒழித்து விருப்புடன் வாழ வேண்டும். அப்பொழுது நகையில் சிறந்த நகையான புன்னகையோடு வாழ முடியும். வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் காட்டிய வழியில் அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என நினைத்தாலே போதும், உலகம் மகிழ்ச்சியாக வாழும். பிரிவினையே ஆயுதங்களை கொண்டு மற்றவர்களை கொல்ல செய்கிறது. பொறாமையே மற்றவர்களை கீழிறக்க செய்கிறது. ஒரு குழந்தை பசியால் அழும்போதும் விபத்தில் அடிபட்டு துடிக்கும் போதும் அது என் குழந்தை அல்ல என எண்ணாமல் உதவி செய்யும் மனப்பான்மையே மனிதநேயம். அக்காலத்தில் வழிபோக்கர்கள் பசியார வேண்டும் என்பதற்காக சத்திரங்கள் கட்டினர். உணவை விற்கக்கூடாது என எண்ணியவர்கள் நம் முன்னோர்கள். அதனால் எல்லோரும் அறவுணர்வுடன் வாழ்ந்தனர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என பாடினார் திருவள்ளுவர். அன்புடையவர் எலும்பு கூட பிறருக்கு உதவும் என கூறியுள்ளதன் வழி அன்பின் பெருக்கத்துடன் வாழ்வதே வாழ்வு என உணர்த்தி விடுகிறார். ஒரு துளி இரத்தத்தை உருவாக்க முடியாத மனிதனால் ஒரு உயிரை கொல்ல முடிகிறது. இது தவறு என்பதை உணர்ந்தாலே மனிதநேயம் மலரும். கடவுள் பசியும் வலியும் என உணர்வுகளையும் ஒன்று போலவே படைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது அறியாமை. எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம் அனைத்தும் எவருக்கேனும் துன்பம் விளைவிக்குமானால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிர்களிடையே சுவர்களை எழுப்ப வேண்டாம், பாலங்களை எழுப்புவோம். இன்று நினைவாற்றல் நாளையும் பின்பற்றுகிறோம். நினைவாற்றல் மட்டும் இல்லாவிட்டால் எங்கு செல்ல வேண்டும் என்பதே தெரியாது. எப்படி வாழ வேண்டும் என்பதும் தெரியாமல் போகும். உடற்பயிற்சி, வாசிப்பு, முறையான தூக்கம், உணவு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடந்த செயல்களை நினைத்து பார்ப்பதே நினைவாற்றலை வளர்க்கும். வயதானால் நினைவாற்றல் குறையும். எனவே மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்பார்கள். அவர்கள் சிறு வயதில் உங்களுக்கு எப்படி எத்தனை முறை கேட்டாலும் அன்புடன் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவே நன்றிக்கடன். காலையில் எழுந்து கடவுளை வணங்கி நாளை தொடங்குவது நம் முன்னோர்கள் கற்பித்த நினைவாற்றல் பயிற்சி என்பதனை உணர்ந்து இன்று முதல் ஒரு பாடலை பாடி நாளினை தொடங்கலாமே.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில்
0: அமைதி என்னும் அருந்தவம்.
1: கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பாடல்.

எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை மட்டும் மறக்கக்கூடாது. இறைவன் திருவடியை இறுக பற்றி கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் கேட்கலாம் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் குரலில் பாடல்.

பக்தி பாடல்கள் உலாவரும் வணக்கப் பூக்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். தொடர்ந்து நாம் கேட்கலாம் எமில் ஜபசிங் அவர்களின் குரலில் பாடல்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நேர் வழியை பின்பற்றுவீர்களானால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. தொடர்ந்து நாம் கேட்கலாம் எம்.ஏ. உஸ்மான் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: எம் ஹனிஃபா அவர்களின் குரலில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நாம் கேட்டோம். இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இறை பாடல்களுடன் ஒலித்தது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.
2: இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பயர் வகை பயிர்களுக்கு விதைத்த 30 மற்றும் 45 நாட்களில் 2% டிஏபி கரைசலை இலைவழி தெளிப்பாக பயன்படுத்துவதும், ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 600 கிராம் என்ற அளவில் சேர்த்து இடுவதால் உளுந்து மற்றும் பச்சை பயிர் விளைச்சலை 17 முதல் 20% வரை அதிகரிக்கலாம். பச்சை பயிருக்கு புளித்த மீன் கழிவு சாற்றை 2% இலைவழியாக பூக்கும் நிலையிலும் தெளித்த 15 நாட்களுக்கு பிறகு 2வது முறை பயன்படுத்துவதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான காய்கள் கிடைக்கும். துவரை பயிரை 120-45 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைத்து மொட்டுவிடும் நிலையில் 500 ppm அளவிலான மெபிக்வாட் குளோரைடு தெளித்து நுனி கிள்ளுவதன் மூலம் 25% அதிக விளைச்சல் பெறலாம். இதன் மூலம் விதைக்கான செலவினத்தை 50% சேமித்து உயர் வருமானம் பெறலாம். துவரை மற்றும் நிலக்கடலை பயிரை 2:6 என்ற விகிதத்தில் சாகுபடி செய்வதன் மூலம் துவரையில் அதிக விளைச்சல் பெறலாம். உளுந்து விதையினை துத்தநாகம் கரைக்கும் பாக்டீரியாவுடன் 1 ஹெக்டருக்கு 125 ml விதை நேர்த்தி செய்து பின்பு 25 kg துத்தநாக சல்பேட்டினை முதல் நீர்ப்பாசனத்தின் போதும் விதைத்த 30 நாட்களுக்கு பிறகு சொட்டு நீர் உரப்பாசனம் வழியாக செலுத்த வேண்டும். இதனால் அதிக விளைச்சல் கிடைக்கும். உளுந்து மற்றும் பாசி பயிரில் பயிர் ஒன்றர் ட்ரோன் தெளிப்பான் வழியாக பூக்கும் தருணத்தில் தெளிப்பதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பணியாட்கள், தண்ணீர் மற்றும் நேர செலவினம் குறைகிறது. மேலும் மிக நுண் அளவிலான துளிகளால் ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறன் அதிகரிக்கின்றன. தென்னை மரங்களை தாக்கும் பல்வேறு பூச்சிகளின் காரணமாக மரத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் பெருமளவில் குறைகிறது. அவற்றில் மிகவும் சேதப்படுத்துவது காண்டாமிருக வண்டு ஆகும். இந்த வண்டின் முகத்தில் காண்டாமிருகத்தை போல கொம்பு இருப்பதால் இது காண்டாமிருக வண்டு என பெயர் பெற்றது. இந்த வண்டானது தென்னை மரம் மற்றும் எண்ணெய் பனை மரங்களையும் தாக்கும். தென்னை நடவு செய்து முதல் 7 வருடம் வரை அதிகமாக தாக்கும். அவ்வாறு சிறிய மரங்களை தாக்கும் போது வளர்ச்சி குன்றி காய்களின் உற்பத்தியும் கணிசமாக குறையும். முதிர்ந்த வண்டானது மரத்தின் நடுக்குறுத்தை சேதப்படுத்தும். குருத்துகள் விரியும் போது இலைகள் கத்தரியால் வெட்டியது போல முக்கோண வடிவில் காணப்படும். குருத்தின் அடிப்பகுதிகளில் உண்ணப்பட்டு நார்கள் ஒட்டி கொண்டிருக்கும். இந்த காண்டாமிருக வண்டுகளை கட்டுப்படுத்த விழுந்த மட்டைகள், சாணக்குழிகள், குப்பை குழிகள் மற்றும் விழுந்த மரங்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். இதுவே வண்டுகள் இனப்பெருக்கம் செய்யும் இடமாகும். குருத்து ஓலைகளுக்கு நடுவில் வெப்பம் பின்னாக்கு மற்றும் ஆற்று மண் 1:2 இட்டு வண்டுகளை அழிக்கலாம். இந்த மண்ணானது மரத்துக்குள் இருக்கும் வண்டுகளின் கழுத்திற்கு நடுவே சென்று வண்டுகளை சேதமடைய செய்யும். வீட்டில் துணிகளுக்கு போடக்கூடிய அந்த உருண்டை ஒரு மரத்திற்கு 3 உருண்டைகளை குருத்திற்கு நடுவில் போடலாம். 1 கிலோ ஆமணக்கு பின்னாக்கை 5 லிட்டர் தண்ணீரில் கலந்து மண்பானைகளில் ஆங்காங்கே தோப்புகளில் வைத்து வண்டுகளை கவர்ந்து இழுத்து அழிக்கலாம். உரக்குழிகளில் மெட்டாரைசியம் பூஞ்சையை 250 ml எடுத்து 750 ml தண்ணீரில் கலந்து சாணக்குழிகளை தெளித்து புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை அழித்து வண்டுகள் வராமல் கட்டுப்படுத்தலாம். பெரோமான் பொறிகள் 1 ஹெக்டருக்கு 5 என்ற அளவில் வைத்து வண்டுகளை கவர்ந்து இழுத்து அழிக்கலாம். குளோரான்ட்ரானிலிப்ரோல் குருணை 150 கிராம் மணலுடன் கலந்து ஒரு மரத்திற்கு 5 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். கால்நடை வளர்ப்பில் ஏற்படும் தீவன செலவை குறைத்து கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் வகையில் அசோலா வளர்ப்பு ஒரு சிறந்த தொழில்நுட்பமாகும். குறைந்த இடத்திலும் குறைந்த செலவிலும் அசோலாவை உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு துணை தீவனமாக வழங்க முடியும். மேலும் அசோலாவை நெற்பயிரில் உயிர் உரமாகவும் பயன்படுத்தலாம். சில்ஃபாலின் சீட் விரிக்கப்பட்ட படுக்கைகளிலும் அசோலாவை எளிதாக வளர்க்கலாம். சுமார் 10 அடி நீளம், 2 அடி அகலம் மற்றும் 1 அடி ஆழம் கொண்ட இடத்தில் படுக்கை அமைக்க வேண்டும். சில்ஃபாலின் சீட்டை விரித்து அதன் மேல் சுமார் 1 சென்டிமீட்டர் அளவு வளமான மண்ணை பரப்பி சமப்படுத்த வேண்டும். பின் தண்ணீர் சேர்த்து தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி சாண கரைசலை சேர்க்க வேண்டும். ஒரு படுக்கைக்கு சுமார்

0: 5 கிலோ அசோலா தாய் விதைப்பொருளை தூவி வளர்க்கலாம். சுமார் 10 நாட்களுக்கு பின் படுக்கை முழுவதும் அசோலா வளரத் தொடங்கும். அசோலா வேகமாக பெருகுவதால் சுமார் 10 முதல் 15 நாட்களுக்கு பின் அறுவடை செய்யலாம். படுக்கையில் உள்ள அசோலாவில் 1/3 பங்கை மட்டும் விட்டுவிட்டு மீதமுள்ள 2 பங்குகளை அறுவடை செய்யலாம். இதன் மூலம் மீதமுள்ள அசோலா தொடர்ந்து பெருகி அடுத்தடுத்த அறுவடைக்கு பயன்படும். அறுவடை செய்யப்பட்ட அசோலாவை கால்நடைகளுக்கு வழங்குவதற்கு முன்பு நன்றாக கழுவி பயன்படுத்துவது அவசியம். ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு மற்றும் அசோலா உற்பத்தி ஆகியவற்றை இணைத்து செயல்படுத்துவதன் மூலம் பண்ணையில் உள்ள வளங்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த முடியும். அசோலா தயாரித்தல் விவசாயிகளுக்கு வருமானம் தருவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. அசோலா வளர்ப்போம், தீவன செலவை குறைப்போம், கால்நடை உற்பத்தியை பெருக்குவோம், விவசாய வருமானத்தை உயர்த்துவோம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 54 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 51% முதல் 67% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நமது பண்பலை 102.6 தொடர்ந்து நாமினி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெருஷா. அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பறவைகள் இயற்கையின் தூதுவர்கள். அவை இறைகளை பரப்பி பூச்சிகளை கட்டுப்படுத்தி சுற்று

0: சூழலை சுத்தப்படுத்தி நமது கிரகத்தை சமநிலையில் வைக்கின்றன. பறவை உணவு தட்டுகள், குடிநீர் தொட்டிகளை வீட்டில் வைக்கலாம். பசுமை பகுதிகளை அதிகரிக்கலாம். பறவைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனத்தை தவிர்க்கலாம். பறவை கண்காணிப்பு போன்ற நிகழ்வுகளை பங்கேற்கலாம். இதன் மூலம் பறவைகளை பாதுகாக்கலாம். பறவைகளை பாதுகாப்பது என்பது நன்மையும் நமது எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். பறவைகள் இல்லாத உலகம் என்பது மௌனமான உயிரற்ற உலகம் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுவது உண்மை. நம் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய முயற்சிகளின் மூலம் பறவைகளின் இருப்பை உறுதி செய்யலாம். பறவைகள் பாடும் குரல் நம் காதுகளுக்கு இனிமையானது மட்டுமல்ல, நம் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தின் அடையாளமும் ஆகும். பறவைகளை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
0: என் பெயர் ஜெருஷா.
1: இனி வருவது சூழல் ஒளி. வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. காடழிப்பு இயற்கை உயிரினங்களுக்கு கொடுத்த மிக பெரிய கொடையே காடுகள் எனலாம். காடுகளில் உள்ள பறவைகள் தங்களின் உணவிற்காக மரங்களில் உள்ள பழங்களை உண்கின்றன. அவை வெளியேற்றும் எச்சத்தில் அந்த விதைகள் இருப்பதால் அவை எச்சத்தோடு மண்ணில் விழுகின்றன. மழை பெய்தவுடன் அல்லது தகுந்த சூழ்நிலை கிடைத்தவுடன் இந்த விதைகள் முளைக்கத் தொடங்கி விடுகின்றன. இந்த செயல் தொடர்ந்து நடந்து வருவதால் மரங்கள் உருவாகி அடர்ந்த வனங்கள் உருவாகிறது. பறவைகள் தங்களுக்கு தேவையான கூட்டினை மரங்களிலும் மர பொந்துகளிலும் கட்டிக்கொள்கின்றன. அந்த கூட்டிலேயே அவை முட்டையிட்டு குஞ்சு பொறித்து தங்கள் இனத்தை பெருக்குகின்றன. காடுகள் அணில் போன்ற சிறிய உயிரினங்களுக்கு தேவையான பழங்கள், கொட்டைகள், இளம் தளிர்கள் போன்றவற்றை தருகிறது. ஆடு மாடு போன்ற உயிரினங்களுக்கு தேவையான புல் இலை தழைகளை காடுகள் தருவதோடு சிங்கம் புலி போன்ற பெரிய விலங்கினங்களுக்கு வெயில் காலத்தில் தங்குவதற்கு தேவையான இடத்தையும் நிழலையும் அவைகள் தருகின்றன. காடுகள் மனிதர்களோடும் அவர்களின் வாழ்வியலோடும் நீண்டகால தொடர்பு கொண்டது. ஆதி மனிதன் காடுகளிலேயே வாழ்ந்தான். அவனுக்கு தேவையான பழங்கள், தேன், கிழங்குகள், மிளகு, ஏலம், கிராம்பு, பட்டை போன்ற வாசனைப் பொருட்கள், கோந்து போன்ற பிசின் வகைகளையும் காடுகளிலிருந்தே எடுத்துக்கொண்டான். மருத்துவ குணம் கொண்ட வேர்கள், பட்டைகள், பூக்கள், விதைகள், இலைகள், பிசின்கள் போன்ற பல்வேறு முக்கிய மருந்து பொருட்களையும் காடுகளே தருகின்றன. நம் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மட்டுமின்றி நவீன விஞ்ஞான மருத்துவத்திற்கும் தேவையான மருத்துவ குணம் கொண்ட பொருள்களை காடுகளே தருகின்றன. மழை பெய்வதற்கு, அதிலும் குறிப்பாக பருவமழை பெய்வதற்கு காடுகளே முக்கிய பங்காற்றுகின்றன எனலாம். இதனால்தான் இத்தகைய காடுகளை மலைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். வானில் தவழ்ந்து வரும் மேகக்கூட்டங்கள் மலைமேல் உள்ள விண்முட்டும் மரங்களால் தடுக்கப்பட்டு மழையாக பொழிகிறது. மனித உயிர் வாழ்க்கைக்கு ஆதாரமான உயிர் நீராகவும் விவசாயத்திற்கு அடிப்படையான ஆதாரமாகவும் மழை நீரே விளங்குகிறது. இதையே ஐயன் திருவள்ளுவரும் தனது திருக்குறளில் நீரின்றி அமையாது உலகு என்கிறார். காடுகளை அழிவிலிருந்து பாதுகாத்து மரங்களை வளர்ப்பதன் மூலம் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஏன் விவசாயத்திற்கும் அடிப்படை தேவையான நன்னீரினை வாரி வழங்கும் வனங்களை பாதுகாப்பதன் மூலம் நாம் சூழலை மேம்படுத்தி சுகமாக வாழ்வோம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் ஆர். கணேச நேரு அவர்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புநேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரம் காலை 7 மணி, நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பரணி. உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். தொழில் சார்ந்த புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணையிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன மாதிரியான தொழில் சார்ந்த தகவல்களை எங்களுக்காக தர காத்துட்ருக்கிறீங்க?
2: இன்று ஃபர்னிச்சர் வியாபாரம். ஃபர்னிச்சர் என்றால் முன்பெல்லாம் டேபிள் சேரு போன்றவை தான் ஃபர்னிச்சர் என்று சொல்வார்கள். இப்போது வகை வகையான பீரோக்கள், அழகழகான சோஃபாக்கள், பேக்கரி போன்ற கடைகளிலே முன்னால் வைக்கக்கூடிய அந்த காட்சிக்கு பொருட்களை வைக்கக்கூடிய ஷோகேஸுகள், வீடுகளில் வைக்கக்கூடிய டீப்பாய்கள் என்று நூற்றுக்கணக்கான கட்டிலோடு இணைந்த சோஃபா, சின்னஞ்சிறு குழந்தைகள் உட்காரக்கூடிய அழகான சேர்கள், சோஃபாக்கள், அவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கான டேபிள்கள் என்று வெளிநாடுகளிலே இவற்றை தயாரிக்க மரம் தேவைப்படும். இந்தியாவில் மரங்கள் அதிகம் வெட்டுவதற்கு நாம் தடை விதித்திருப்பதால் மலேசியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், குறிப்பாக தென்னாப்பிரிக்கா, சீனா போன்ற நாடுகளில் மரங்களை வளர்ப்பதற்கென்றே தொழிற்சாலை போல் 3 வருடம் 4 வருடமான மரங்களை டிராக்டரிலே கொண்டு வந்து நடுவார்கள், உரம் போடுவார்கள். தினந்தோறும் உரமும் தண்ணீரும் 100 மரத்துக்கு ஒருத்தர் என்று பராமரித்து வளர்ப்பார்கள். அழகாக உயரமாக அதை அரைக்கிவிட்டு சரியாக அதை பராமரித்து ஒரு பனை மரத்தை போல் நம்முடைய இந்தியாவிலிருந்து சென்ற வேப்ப மரத்தை சீனாவில் வளர்க்கிறார்கள். 5 முதல் 10 ஆண்டுகளில் அது பிரமாண்டமாக வளர்ந்துவிடும். உடனே அதை இயந்திரம் வைத்து வெட்டி எடுத்து மரமாகவும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவார்கள். நூற்றுக்கணக்கான கதவு நிலை, அழகழகான கதவுகள், அதாவது எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை, கையால் செய்யக்கூடிய அந்த கைவினை விஷயங்களை எல்லாம் அதில் செய்கிறார்கள். இயந்திரத்தால் கைவினையால் செய்வதை போன்ற அழகான அந்த கதவுகளை, நிலைகளை, பெரிய பெரிய ஃபேக்டரிகளுக்கு தேவையான கதவுகளை எல்லாம் அங்கேருந்து தயாரித்து உலகம் முழுவதும் ரெடிமேடாக அனுப்புகிறார்கள். சின்னஞ்சிறு ஸ்டூல்லிருந்து பெரிய உயரமான ஸ்டூல் வரை, சின்ன டேபிள்லிருந்து பெரிய டேபிள் தனித்தனியாக கலத்தி ஒரு அட்டைப்பெட்டியிலே அழகாக கட்டி விடுவார்கள். எடுத்து அழகாக அதை நம்ம பெரிய டேபிளாக அமைத்து விடலாம். இன்று இந்தியாவில் மரத்தினுடைய விலையும் அதிகரித்து விட்டது. அதை அறுப்பதற்கும் அதை செய்து தச்சர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசாரிமார் குறைந்து விட்டதாலும், அந்த சீனா தென்னாப்பிரிக்கா பொருட்களைப் போல தரமாக இல்லாததாலும், அவர்கள் இயந்திரத்தில் தயாரிப்பதால் இங்கே ஆசாரிமார்கள் தங்களுடைய பாரம்பரியமாக செய்து கொண்டிருந்த தொழிலை குறைத்து விட்டார்கள். சில வீடுகளுக்கு தேவையான மரங்களை நாங்கள் எடுத்து போடுகிறோம், கதவு நிலை சன்னல் போன்றவற்றை தயாரித்து கொடுங்கள் என்றால் இது வேஸ்ட்டுங்க, கூலியே நிறையா வரும், அப்போ அறுக்கணும், போய் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு பிறகு பெயிண்ட் அடிக்கணும், இது எல்லாம் அடித்து அருமையாக பேக் பண்ணி வெளிநாடுகளிலிருந்து சீப்பாக வருது, அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று நம்முடைய பாரம்பரியமிக்க அந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள். அதிக விலையும் இருக்குது, 2 மடங்காக இருக்கிறது. 5000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு டீப்பாய் வெளியே நம்ம வாங்கி செய்தால் 10000 ரூபாய் ஆகிறது. இப்போ 19000 ரூபாய், 20000 ரூபாய், 25000 ரூபாய்க்கு விற்பனையாகக்கூடிய நல்ல சோஃபாக்கள் வெளிநாடுகளிலிருந்து 10000 ரூபாய் அளவுக்கு வருகிறது. அழகாக பேக் செய்து அதை வியாபாரிகள் 12000 ரூபாய்க்கு விற்பார்கள். கடைகளிலே 20000 ரூபாய்க்கு போட்டு 8000 ரூபாய் லாபத்திற்கு இன்னைக்கு கட்டில், சோஃபா போன்றவற்றை விற்பனை செய்கிறார்கள். அதிகம் விற்பனையாவதால் நந்தம்பாக்கத்தில் உள்ள ட்ரேட் சென்டர், கோயம்புத்தூர் கொடிசியா, மதுரை மடிசியா போன்ற மிகப்பெரிய இடங்களிலே வாடகைக்கு பிடித்து இந்த வடமாநில தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்பவர்களும் உள்நாட்டு பொருட்களை வாங்கி விற்பவர்களும் பெரிய எக்ஸிபிஷன் போல் போட்டு ட்ரேட் ஃபேர் போல் நடத்தி விற்பனை கண்காட்சி நடத்துகிறார்கள். அந்த அளவுக்கு மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரித்து விட்டது. வெளிநாட்டு பொருட்கள் விலை குறைவாக இருப்பதாலும் அரசாங்கம் மிக குறைந்த வரியை அதற்கு போட்டு வெளிநாட்டு பொருட்கள் வரட்டும், இங்கே உள்ள மரங்களை வெட்டாமல் இருப்பார்கள் என்பதற்காக வெளிநாட்டு பொருட்கள், மரப்பொருட்களை கொண்டு வருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பதால் இன்று ஏராளமான மொத்த வியாபாரிகள், அவற்றை வாங்கி விற்பவர்கள்,

சின்னஞ்சிறு ஊர்களிலே இருக்கிற பர்னிச்சர் கடைகளுக்கு கொடுத்து கடனிலே கொடுத்து விற்ற பிறகு வசூலிப்பவர்கள் இன்று அப்படி இருப்பதால் பர்னிச்சர் தொழில் மிக பர்னிச்சர் மற்றும் மர ஜாமான்கள் மரப்பொருட்கள் கதவு நிலை சன்னல் போன்றவை விற்கும் தொழில் மிக லாபகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னதான் இரும்பு பொருட்களும் அழகு பொருட்களும் வந்தாலும் மரத்தால் ஆன பொருட்களைத்தான் மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள். இப்போது விலை கம்மியாக கிடைக்கிறது, மிக தரமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அங்கிருந்து கண்ணாடி முதற்கொண்டு அங்கிருந்தே அவர்கள் பேக் செய்து அழகாக உடையாமல் அந்த டீப்பாய் போன்ற வழிகளே பெரிய டேபிள்களுக்கு அருமையான கூலிங் கிளாஸ் போன்ற கலர் கலராக கண்ணாடி அங்கிருந்து வெளிநாட்டுக்காரர்கள் தயாரித்து அனுப்புவதால் எந்த சின்ன ஊராக இருந்தாலும் சரி, கார்பரேஷன் நகராக இருந்தாலும் சரி, பர்னிச்சர் கடை வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவிலே தயாராகக்கூடிய பர்னிச்சர்கள், அதேபோல் நம்ம ஸ்டீல் இரும்பால் தயாரிக்கக்கூடிய டேபிள், இரும்பால் தயாரிக்கக்கூடிய சேர், அதேபோல் இரும்பினால் தயாரிக்கக்கூடிய பீரோக்கள், சிறிய பீரோவிலிருந்து மிகப்பெரிய பீரோக்கள், அவற்றையும் சேர்த்து வாங்கி வைத்து ஒரே பர்னிச்சர் கடையிலே நல்ல லாபத்திற்கு விற்கிறார்கள். வெளிநாட்டு பொருட்கள் குறைவான விலையாக இருப்பதால்

0: வெளிநாட்டு பொருட்கள், இந்தியாவில் தயாராகக்கூடிய பர்னிச்சர்கள், அதேபோல் நம்ம ஸ்டீல் இரும்பால் தயாரிக்கக்கூடிய டேபிள், இரும்பால் தயாரிக்கக்கூடிய சேர், அதே போல் இரும்பினால் தயாரிக்கக்கூடிய பீரோக்கள், சிறிய பீரோவிலிருந்து மிகப்பெரிய பீரோக்கள், அவற்றையும் சேர்த்து வாங்கி வைத்து ஒரே பர்னிச்சர் கடையிலே நல்ல லாபத்திற்கு விற்கிறார்கள். வெளிநாட்டு பொருட்கள் குறைவான விலையாக இருப்பதால் மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள். நிறைய பேர் இப்படி நிறைய பொருட்கள் விற்பனை ஆவதால் அதற்கு ஃபைனான்ஸ் கொடுப்பதற்கு முன் வந்து விட்டார்கள். அந்த கடையிலேயே ஒரு கிளார்க்கை உட்கார வைத்து இவ்வளவு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு என்னென்ன வருமானம் வந்தால், உங்களுடைய ஆதார் அட்டை போன்றவை, ரேஷன் கார்டு போன்றவற்றை கொண்டு வந்தால் உங்களுக்கு கடனுதவியில் தருகிறேன் என்று கடனுதவி கொடுத்து உடனடியாக ஏற்றி அனுப்புகிறார்கள். எனவே நல்ல லாபகரமான இந்த பர்னிச்சர் மற்றும் மர ஜாமான்கள், மரப்பொருட்கள் விற்பனை தொழிலை ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக தொடங்கலாம். அரசு வங்கி கடனுதவிகள் தருகிறார்கள். பல்வேறு சலுகைகளை அரசு தருவதாலும் ஜிஎஸ்டி வாங்கிவிட்டு அது சரியாக செலுத்த ஆரம்பித்தால் அந்த ஜிஎஸ்டி வைத்திருப்பதற்காகவே கடனுதவி தருகிறார்கள். எப்படி முன்பு சிறுதொழில் பதிவு பெற்றவர்களுக்கு கடன் கொடுத்தார்களோ இப்போ அதே மாவட்ட தொழில் மையம், வங்கிகள், இதர வணிக வங்கிகள் போன்றவர்கள் எல்லாம் தனியார் பெரிய நிதி நிறுவனங்கள் வரை ஆதார், அவர்கள் ஒரு பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த பான் கார்டு போன்றவை, எந்த ஒரு இடத்தை வாடகைக்கு பிடிக்கிறார்களோ அதற்குரிய பத்திரம், அதற்குரிய அந்த ரசீது, அதற்குரிய ஜிஎஸ்டி எண், மாதந்தோறும் ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்டுகிற ரசீது இருந்தால் போதும், மாவட்ட தொழில் மையங்களும் சரி, தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளும் உங்களுக்கு வேண்டிய கடனுதவியை தருகின்றன. வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு பணம் கொடுத்து அங்கிருந்து இறக்குமதி செய்து கொடுப்பார்கள். தினந்தோறும் கூட கட்டிவிடலாம். இப்படி நிறைய கடனுதவி திட்டங்கள் இருப்பதால் இதை ஏனென்றால் இதை வாங்கி விற்பவர்கள் யாரும் நஷ்டப்பட்டு போனதில்லை. தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கும், விற்று கொண்டே இருக்கும். நாங்கள் ஆடி மாதம், இந்த மாதம் தான் குறைந்த விலை தருகிறோம், இவ்வளவு ரூபாய் டிஸ்கவுண்ட் தருகிறோம் என்று சொன்னால் அதை இந்த ஆடி மாதம் வாங்குவதற்காகவே ஏராளமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். எனவே சரியான நேரம், இந்த நேரத்தில் இந்த பர்னிச்சர் கடையை தொடங்கி நல்ல லாபம் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சார், சிறப்பான ஒரு தொழில் யோசனையை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, நன்றி. நேற்றிலே உங்களுக்கும் இது போல் தொழில் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் குறுஞ்செய்தியாவோ இல்லை குரல் பதிவாவோ உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்பிவிங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9443360794. இல்லை கடிதங்கள் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய தகவல்களை, சந்தேகங்களை, ஆலோசனைகளை கேட்டு பெறலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி. நேர்லேயே இப்போ நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் தான் கேட்க இருக்கிறோம். யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் வலிமை திரைப்படத்திலிருந்து.

இல்லை, நேரம் காலை 7:13. அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே. உரை வழங்க இருக்கிறாங்க இளங்கோ அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: சங்ககாலம் தமிழர் வாழ்வினுடைய பொற்காலம். சங்கம் என்பது அக்காலத்திலே பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்ப்பதற்காக சங்கம் வைத்து புலவர்களை வரவழைத்து புதிய இலக்கியங்களை படைத்து அவற்றை ஆராய்ந்து அரங்கேற்றிய காலம் அது. அந்த கால தமிழர்களினுடைய வாழ்க்கை முறையினை படம் பிடித்து காட்டும் கால கண்ணாடிகளாக சங்க இலக்கியங்கள் திகழ்கின்றன. சங்க இலக்கியம் என்பது எட்டு தொகையும் பத்து பாட்டும் என்று அழைப்பர். எட்டு தொகையிலே ஒன்று புறநானூறு, புறம் பற்றிய நானூறு பாடல்களினுடைய தொகுப்பு புறநானூறு. அக்கால மக்களினுடைய அல்லது அரசனுடைய வீரம், கொடை, மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், வாழ்க்கை முறை உள்ளிட்ட அத்தனையும் எடுத்துக்கொள்கின்ற கால கண்ணாடியாக கருத்து கருவூலமாக திகழ்ந்ததை பார்க்கலாம். புறநானூற்றிலே ஒரு பாடல், ஓர் இல் நெய்தல் கரங்க ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணி வார்பு உரைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே. அதாவது ஒரு வீட்டிலே சாவு நேரிட்டதால் துன்பத்தை குறிக்கக்கூடிய நெய்தல் பறை, சாவு வீட்டில் அடிக்கப்படுகின்ற பறை ஒலிக்கிறது. அதற்கு பக்கத்து வீட்டில் திருமணம் நடக்கிறது, சுப நிகழ்ச்சி நடப்பதாலே அங்கே மங்கள இசை ஒலிக்கிறது. இன்னொரு வீடு, அந்த வீட்டிலே தலைவனும் தலைவியும் ஒத்த அன்போடு ஒத்த எண்ணத்தோடு மகிழ்ச்சியாக கூடி குலவுகிறார்கள். தலைவன் தன்னுடைய கழுத்திலே ஆண்கள் அணிய

கூடிய மாலையாகிய தார் என்னும் மாலையை அணிந்திருக்கின்றான். அந்த பெண்ணோ தன் தலையிலே மலர் கூடையையே அணிந்திருக்கிறாள். அதனால் நறுமணமிக்க அந்த வீடு மிகச்சிறந்ததாக அழகு பொலிவுற திகழ்கிறது. அந்த தம்பதியினரும் மகிழ்வுடன் வாழ்கிறார்கள். இன்னொரு புறம் தலைவனை பிரிந்த தலைவி துன்பத்தால் அழுது தன்னுடைய கண்களில் இருந்து ஏக்கத்தால் துக்கத்தால் கண்ணீர் வடிக்கிறாள். கண்ணீர் ஆறாக ஓடுகிறது. ஒரே தெரு, ஒரு பக்கம் மரண ஓலம், மறுபக்கம் திருமண கொண்டாட்டம். அதேபோல் இன்னொரு தெரு, அங்கே சேர்ந்திருக்கின்ற தம்பதியரினுடைய மனம் மகிழ்ச்சி, மறுபக்கம் தலைவனை பிரிந்த தலைவனுடைய துன்பக் கடல். இப்படி இருக்கும் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை படைத்த இறைவன் இரக்க பண்பு இல்லாதவன் என்று எண்ணத் தோன்றும் அல்லவா? அதே நேரத்தில் துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நிலையற்ற தன்மையை உணர்ந்த அறிவுடைய சான்றோர்கள் தங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல வழிகளில் இன்பத்தை காண முனைவார்கள். இவ்வுலகில் நிலையாமையும் இன்ப துன்பங்கள் நிறைந்த முரண்பாடான வாழ்க்கையும் விளக்குகின்ற அற்புதமான பாடல் இது. திரைப்பட பாடல் ஒன்று சொல்லும், இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான், வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்றுதான், தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான், விழி இரண்டும் இருந்த போதும் பார்வை ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான் என்பது அத்திரைப்பட பாடல். இந்த உலகம் நிச்சயமாக ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நன்மையும் தீமையும் நிறைந்ததுதான். துன்பத்தையும் இன்பத்தையும் மாறி மாறி வந்தாலும் கூட அவற்றை எடுத்துக்கொள்ளுகின்ற முறையில்தான், அதை நாம் எதிர்கொள்கின்ற முறையில்தான் வாழ்க்கை சிறப்படையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளை பார்க்கலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களே, நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி.
4: சக ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசணுங்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்குது. நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னாலே அவன் தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அந்த இஸ் இஸ் அப்படிங்கிற சவுண்டு அடிக்கடி இங்கிலீஷில் வரும், அதுலேயும் இஸ் இஸ்ன்னு சத்தமும் சேர்ந்தே வரும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கிலீஷில் ஒரு முக்கியமான வேர்டு இஸ், ஐஎஸ். ஆனால் இது ஆக்சுவலாக இஸ்ன்னு வாசிக்காமல் மெல்ல ஐஜெட் அப்படிங்கிற மாதிரி வாசிக்கணும். அப்போ திஸ் இஸ் அ கார், அதை வந்து ஏ கார்னு சொல்லக்கூடாது. திஸ் நம்ம வாசிக்கும் போது திஸ் இஸ் ஏ கார் அப்படின்னு ஸ்கூலில் வாசித்து பழகுவோம். ஆனால் அது திஸ் இஸ் அ கார். அப்புறம் வார்த்தைகளை சேர்த்து வாசிக்கணும். அப்போ என்ன ஆயிருந்தா திஸ் இஸ் அ கார், திஸ் இஸ் அ கார், திஸ் கார் இஸ் மைன் அப்படிங்கிறது திஸ் கார் இஸ் கார் இஸ் அப்படின்னு வந்துடும். அந்த ஐஎஸ் ஐ ஜெட் மாதிரி வாசு திஸ் இஸ் அ கார், திஸ் கார் இஸ் மைன் அப்படின்னு வரும். இப்போ இங்கிலீஷில் ஒரு ரெண்டு ரூல் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷோட லெவல் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வித்தியாசமாக தெரியும், அழகாக இருக்கும். முக்கியமாக இந்த வவல் சவுண்ட்ஸ், இந்த ப்ளூரல் ஃபார்மில் எஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அது மெல்ல வந்து ஜெட்டாக மாறிடும். இப்போ நம்ம வந்து ROOMS ரூம்ஸ் அப்படின்னா வாசித்து பழகுவோம். ஆனால் இங்கிலீஷில் சில லெட்டர்ஸ்க்கு அப்புறம் எஸ் வந்ததுன்னா அந்த ப்ளூரல் ஃபார்மில் வந்தால் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை சொல்லும்போது ரூம்ஸ், நம்ம ரூம்ஸ்னு சொல்லாமல் ரூம்ஸ். அது மாதிரி எண்ணில் முடிஞ்சிருவீங்க ரன்ஸ். நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ரன்ஸ்னு கேட்கும், ஆனால் அது ஆக்சுவலாக ரன்ஸ். அதே மாதிரி எல்லில் முடிஞ்சிருவீங்க பால்ஸ், நம்ம பால்ஸுமோ அது பால்ஸ். அதே மாதிரி என்ஜி அப்படின்னு முடிஞ்சிருவீங்க ரிங்ஸ். பியில் முடிஞ்சால் பல்ப்ஸ், டியில் முடிஞ்சுன்னா பேர்ட்ஸ், அதே மாதிரி ஜியில் முடிஞ்சுன்னா பேக்ஸ், வியில் முடிஞ்சுன்னா க்ளவுஸ். நம்ம க்ளவுஸ்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் க்ளவுஸ், ஹீஸ் வயரிங் க்ளவுஸ். இதே மாதிரி வவல் சவுண்டுக்கு அப்புறம் அது ப்ளூரல் ஃபார்மில் எஸ் வந்துன்னு வைங்களா, கடைசியில் வவல் சவுண்டில் முடிஞ்சு அதுக்கப்புறம் எஸ் வந்தது அப்படின்னா அதை நம்ம ஜெட்னு வாசிப்போம். இப்போ அம்ப்ரெலா, அம்ப்ரெலா அப்படிங்கிறது ஆ வவல் சவுண்டில் முடியுது, அம்ப்ரெலாஸ், அம்ப்ரெலாஸ்ன்னு சொல்லாமல் அம்ப்ரெலாஸ். அதே மாதிரி ஃபீஸ், நம்ம ஃபீஸ்ன்னு சொல்லுவோம் அது ஃபீஸ், நம்ம ஸ்கூல் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் என்ன ஆயிருந்தால் இ அந்த வவல் சவுண்டில் முடிஞ்சுன்னா ஃபீஸ். சவுண்டு தான் முக்கியம், அந்த லெட்டர் முக்கியம் இல்லை. அப்போ கேஇஒய் கீ, இது ஒயில் தான் முடியுது, ஆனால் ஈங்கிற சவுண்டு வர்றதுனால அதை நம்ம என்ன பண்ணோம்னா கீஸ், ஃபீஸ், கீஸ். இதே மாதிரி நம்ம ஸ்கூல் நம்ம எல்கேஜிலேயே நம்ம தப்பாக சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஐயில் முடிஞ்சதுன்னு வைங்களேன் அது ஐஸ் அப்படின்னு வரும். இந்த முன் மூக்கை காட்டி நோஸ் அப்படிம்போம், ஆனால் கண்ணை காட்டி ஐஸ் அப்படின்ருவாங்க, அது ஐஸ் இல்லை, ஐசிஇ தான் ஐஸ், அது ஐஸ் கட்டின்னு ஆயிரும். இதை வாசிக்கிறது ஐஸ், ஐ ஹவ் டூ ஐஸ், ஐஸ்ன்னு சொல்லக்கூடாது ஐஸ். அதே மாதிரி ஓ இதில் முடிஞ்சுன்னா மேங்கோ, மேங்கோஸ் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஊ அதில் முடிஞ்சுன்னா கேங்கரூஸ், நம்ம கங்காருமோ இங்கிலீஷில் சொல்லும்போது கேங்கரூஸ் அப்படின்னு வந்துடும். இதே மாதிரி கேர்ள்ஸ்

அந்த எல்ல முடியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடியது. கேர்ள்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ், நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி சொல்லுவோம். அந்த பாய்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ், அது மாதிரி லேடிஸ் கிடையாது, லேடிஸ். அந்த இ சவுண்டில் முடியுதுனா லேடிஸ். இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எய், நம்ம பிஎல்ஏஒய்எஸ் இதையும் பிளேஸ்னு வாசிப்போம், பிஎல்ஏசிஇ அதையும் பிளேஸ்ன்னு தான் வாசிப்போம். ஆனால் ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஎல்ஏசிஇ அதுதான் வந்து பிளேஸ், பிஎல்ஏஒய்எஸ் அப்படிங்கிறது பிளேஸ். அவன் ப்ரொனன்சியேஷனில் வித்தியாசம் வச்சுருக்கான், இது பிளேஸ் அது பிளேஸ். அதாவது இப்போ படிக்க படிக்க அறிவு கூடும் அப்படின்னு சொல்கிறத யாராவது படிக்க படிக்க அறிவு கூடும் அப்படின்னா எப்படி இருக்கும், நமக்கு புரியுது ஆனால் அது சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா. நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஆட்களுக்கு நீங்கள் ரூம்ஸ் ரன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் மேல நம்ம இங்கிலீஷும் தஸ் புசுன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, பாய், நாளை பார்க்கலாம்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேற்று நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தகவல் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சீத பற்பநல்லூர் உபமின் நிலையத்தில் மதந்திர பராமரிப்பு பணி காரணமாக மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் சீத பற்பநல்லூர், புதூர், உகந்தான்பட்டி, சுப்பிரமணியபுரம், சிறுக்கன்குறிச்சி, வல்லவன்கோட்டை இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. இந்த பகுதியில் இருக்கிறவங்க அதுக்கான வேலைகளை இப்போவே செஞ்சுடுங்க. நேர்லேயே உங்களுக்காக அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது, யூத் திரைப்படத்துலேருந்து.

நேர்லையே அடுத்ததாக நம்ம நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோ 22 ரூபாய், கத்தரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் தடியங்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அவரை 90 ரூபாய், கொத்தவரை 18 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பெரிய வெங்காயம் 63 ரூபாய், சின்ன வெங்காயம் 106 ரூபாய், காராமணி 30 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், தேங்காய் கிலோ 58 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இஞ்சி 70 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு கோஸ் 26 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், பச்சி மிளகாய் 40 ரூபாய், வெள்ளை பூண்டு வந்து ரகங்கள் வாரியாக 220 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க.

பார்க்குறேன். சோயா பீன்ஸ் 110 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 200 ரூபாய், ஆப்பிள் 160 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 110 ரூபாய், ஏலக்கி 100 ரூபாய், மட்டி 85 ரூபாய், நேந்திரன் 100 ரூபாய், கற்பூரவள்ளி 70 ரூபாய், கோழிக்கோடு நாடு கிலோ 65 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நெல்லை இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் காத்துட்ருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டூர் திரைப்படத்திலிருந்து

வந்து அது மனிதர்களுடைய அன்றாட பாதுகாப்பு. மற்ற உயிரினங்களையும் மதித்து கண்ணியம் மற்றும் ஒத்துழைப்புடன் வாழ்வதே இந்த தினத்துடைய முக்கிய நோக்கம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளோட இந்த அமைதி தினத்தை கடைபிடிக்கிறோம். இந்த வருட தீம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் எவ்ரிடே. அனைவருக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு நாளும் அமைதிக்கான முதலீடு செய்வோம் அப்படின்றது தான் இந்த வருடத்துடைய கருப்பொருள். ஐக்கிய நாடுகள் பொது சபையால் 1981 இந்த அமைதி தினம் முதன் முதலாக உருவாக்கப்பட்டுச்சு. 1982 இருந்து முதல் முறையாக இந்த உலக அமைதி தினத்தை அனுசரிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்துடைய 3வது செவ்வாய்க்கிழமையை தான் உலக அமைதி தினமாக கடைபிடிச்சாங்க. 2001 அப்புறம்தான் செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினமாக அறிவிச்சாங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 21 உலக அமைதி தினத்தை பீஸ் பெல், அதாவது அந்த மணி, சமாதான மணியை அடித்து ஐநா சபையோட தலைமையகத்தில், அதாவது நியூயார்க்கில் அடித்து தொடங்குறாங்க. இந்த அமைதி மணியை உலக குழந்தைகள் கிட்ட இருந்து சேகரித்த நாணயங்களால் காயின்ஸை வச்சு செஞ்சாங்களாம். உலக அமைதி, போர் நிறுத்தம் இதெல்லாம் நாடுகள் பேச வேண்டியது, ஆனால் நமக்கான அமைதி என்னன்னு தெரியுமா? சிக்னலில் தேவை இல்லாமல் ஹார்ன் அடிக்காமல் இருக்கிறது, பிடிக்காத சமையல வீட்டில் சமைச்சாலும் பிடிச்ச சாப்பாட்டை சொதப்பியே வச்சாலும் கோவப்படாமல் அமைதி காக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு வகையில் உலக அமைதி தான். செப்டம்பர் 21 இன்று சர்வதேச அமைதி தினமாக நாம் கடைபிடிக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்கலாம் பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து.

நேரில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கிறோம் இன்றைய தினம். இன்று சர்வதேச அமைதி தினம். உலக அளவில் நிலவும் பதற்றமான சூழலில் அமைதி அப்படின்றது வெறும் போர் இல்லாத நிலை மட்டும் கிடையாது.

7:46 நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சீதபரப்பநல்லூரில் ஷட்டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கேட்டோம் இல்லையா. அதே போல் நாளைக்கு சில துணைமின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அது எந்தெந்த ஊர்லாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்கள் ஊர் வருதா அப்படின்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையான நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காத அந்த துணைமின் நிலையங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். வள்ளியூர் மற்றும் விஜயாபதி இந்த துணைமின் நிலையத்திலையும் நாளைக்கு பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. இதே போல் கல்லிடைக்குறிச்சி மின்கோட்டத்திற்கு உட்பட்ட மேலக்கல்லூர் துணைமின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. நாவலடி சங்கனான்குளம் நாங்குநேரி துணைமின் நிலையத்திலையும் பராமரிப்பு பணி நாளைக்கு நடக்க இருக்குது. அது மட்டும் கிடையாது, விஸ்வநாத பேரி இந்த துணைமின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாங்குளம் கலிங்கப்பட்டி திருவேங்கடம் நக்கலம் முத்தன்பட்டி இந்த பகுதிகளில் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது. அங்கேயும் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய திருநெல்வேலி பக்கம் வந்தோம் அப்படின்னா, கரந்தாநேரி ரஸ்தா மூன்றடைப்பு பரப்பாடி வன்னிக்கோனைந்தல் மானூர் மூளைக்கரைப்பட்டி இந்த துணைமின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அது மட்டும் கிடையாது, பாளையங்கோட்டை சமாதானபுரம் துணைமின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. இந்த ஊர்கள் எல்லாமே வந்து காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கங்கை கொண்டான் உப மின் நிலையத்திலேயே நாளைக்கு பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. இங்கே காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு ஷட் டவுன் ஆகிற அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி பிளான் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன மாதிரி சமைக்கலாம், காலையில் எப்படி சமையல முடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேட்கலாம் சுப்ரானா பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து.

இப்படி சூடு.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய குவாரிகள் அப்புறம் சேமிப்பு கிடங்குகளில் இருந்து கனிமங்களை எடுத்து செல்லக்கூடிய வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவியை நிறுவணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நிறுவுறதுக்காக இந்த மாதம் 30ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குவாரி உரிமையாளர்கள் அப்புறம் க்ரஷர் உரிமையாளர்கள் லாரி உரிமையாளர்கள் இவங்க எல்லாமே இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள அவங்களுடைய வாகனங்களில் AIS 140 ஜிபிஎஸ் கருவியை நீங்கள் பொருத்திட்டு MIMAS போர்ட்டலில் நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்ற தகவலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கலாம் மதுராசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வருடங்களாக சைபால்
1: நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கமும் அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள் அத்தனையும் கேட்ட சிங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நாங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.

தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவிக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறை கூறியுள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறையின் சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: அன்பு நேர்களுக்கு இனிமையான காலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் காலை 8:03 காலை நேர நிகழ்ச்சிகளோட காற்றலைகளில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் மீரா. நேர்கள் இப்ப கேட்க இருக்கிறீங்க, வழக்கென்று வந்தால். இன்று வழக்கென்று வந்தால் உரையில், ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தொழிலாளியை வேலை விட்டு நீக்கினால் தொழிலாளி மீண்டும் வேலை பெறுவதற்கு உள்ள சட்டப்படியான நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. உரை வழங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் குறித்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து ஒரு தொழிலாளரை வேலையில் இருந்து நீக்கினால் அந்த தொழிலாளி சட்டப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கக்கூடிய சில விஷயங்களை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பு, வேலை நிறுத்தம், இந்த வேலை நீக்கம் குறித்த சட்டமுறை நடைமுறைகள் மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் வழிகாட்டுதல் பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். ஒரு முதலாளி வேலை நீக்கம் செய்தால் தொழிலாளி சட்டப்படி என்ன செய்யலாம் என்று பார்த்தால், ஒரு தொழிலாளியை முதலாளி சட்டத்திற்கு புறம்பாக அல்லது உரிய காரணமின்றி வேலையிலிருந்து நீக்கினால் அந்த தொழிலாளி சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அது என்னென்ன நடவடிக்கைகள் என்று பார்த்தால், தொழில் தகராறு சட்டம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947, இந்த தொழில் தகராறு சட்டத்தின் கீழும் மண்டல தொழிலாளர் உதவி ஆணையரிடம், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், அங்கே வந்து சமரச மனுவை நாம் கொடுக்கலாம். அந்த தொழிலாளி அந்த வேலை நிறுத்த வேலை நீக்கத்துக்கு எதிராக ஒரு சமரச மனுவை அங்கே கொடுக்கலாம். தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகி தொழிலாளர் நலத்துறையின் சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் பிரச்சனை தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு அல்லது தொழிற்பிரிவு நடுவர் மன்றத்திற்கு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க, அங்கே அனுப்பப்படும். அங்கு வழக்கு தொடுத்து மீண்டும் வேலை நிலுவைச் சம்பளம் அல்லது இழப்பீடு பெறலாம். அதே மாதிரி தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் அதில் வரும் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் வேலை நீக்க உத்தரவு வந்து 41 நாட்களுக்குள் பிரிவு 41 கீழ் மேல்முறையீட்டு அதிகாரியிடம் புகார் அளிக்கலாம். இன்னும் சுலபமாக இருக்க வேண்டும் என்றால்,

சட்டப்படியாக அந்த வேலையை விட்டு நீக்கிய முதலாளிக்கு வழக்கறிஞர் மூலம் அந்த நிறுவனத்துக்கு முறையான அறிவிப்பு லீகல் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கலாம். அதே அது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்தெந்த சூழ்நிலைகளில் முதலாளி ஒரு தொழிலாளியை வேலை நீக்க முடியும், வேலை நீக்கம் செய்ய முடியும் என்று பார்த்தால், சட்டப்படி ஒரு நிறுவனத்தின் நிர்வாகம் தன்னிச்சையாக யாரையும் வேலை நீக்கம் செய்ய முடியாது. சில சூழ்நிலைகளில் மட்டுமே வேலை நீக்கம் செய்ய முடியும். அது என்னென்ன சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிறுவனத்தின் சொத்துக்களை சேதப்படுத்துதல், திருட்டு, முறைகேடு, சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளை தாக்குதல், பணியிடத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்துதல், இதெல்லாம் வந்து கடுமையான ஒழுக்க கட்டுப்பாட்டு மீறல் என்று சொல்லலாம். இந்த ஒழுக்க கட்டுப்பாட்டு மீறல் இருக்கும் பொழுது அந்த தொழிலாளியை வேலை நீக்கம் செய்வதற்கு முதலாளிக்கு உரிமை உண்டு. இரண்டாவது, இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் முன் அந்த தொழிலாளிக்கு விளக்க கடிதம், சாக்வாஸ் நோட்டீஸ் சொல்லுவாங்க, அந்த விளக்க கடிதம் அளித்து விசாரணை அதிகாரி மூலம் நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு அவர் செய்த குற்றம்

0: கட்டுப்பாட்டு மீறல் என்று சொல்லலாம். இந்த ஒழுக்க கட்டுப்பாட்டு மீறல் இருக்கும் பொழுது அந்த தொழிலாளியை வேலை நீக்கம் செய்வதற்கு முதலாளிக்கு உரிமை உண்டு. இரண்டாவது, இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் முன் அந்த தொழிலாளிக்கு விளக்க கடிதம், சர்க்குலர் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த விளக்க கடிதம் அளித்து விசாரணை அதிகாரி மூலம் நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு அவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். அதாவது முறையான உள் விசாரணைக்கு பிறகுதான் அந்த நடவடிக்கையை எடுக்க முடியும். அதே மாதிரி போதிய வாய்ப்புகள், போதிய எச்சரிக்கைகள், போதிய பயிற்சிகள் அளித்தும் பணித்திறன் மாறாத பட்சத்தில் அவரை வச்சு ஒன்றுமே செய்ய முடியலை. அப்படிங்கும் போது அவரை அந்த பணித்திறன் குறைபாடு காரணமாக அவரை வேலையை விட்டு நீக்கலாம். இப்போ பொதுவாக நிறைய நிறுவனங்கள் செய்யக்கூடியது ஆட்குறைப்புன்னு சொல்லுவாங்க, இந்த ரெட்ரெக்ட்மெண்ட், லே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்குறைப்பு நிறுவனத்தில் நிதி நெருக்கடி அல்லது தொழில்நுட்ப மாற்றங்கள் காரணமாக ஆட்குறைப்பு செய்யும் பொழுது அந்த ஒரு தொழிலாளியை வேலையை விட்டு நீக்கம் செய்ய முடியும். இதற்கு தொழிலாளியின் பணிக்காலத்திற்கு ஏற்ப ஆட்குறைப்பு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அது தனி சட்டம் இருக்கிறது, தனி நடைமுறை இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த போகும்பொழுது அந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது ஏற்படுகிறது. இது தொழில் புரட்சியில் வரக்கூடிய இது ஒரு அங்கம். ஆகவே புதியதாக ஒரு இயந்திரத்தை ஒரு நிறுவனத்தில் நிறுவும் பொழுது அந்த வேலையை ஏற்கனவே செய்த ஒரு சில தொழிலாளர்களை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அதற்கு எதுவும் செய்ய முடியாது. தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் தொழிலாளிக்கு பணி பாதுகாப்பு உண்டா என்றால் நிச்சயமாக பணி பாதுகாப்பு உண்டு. தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தோன்றியபடி ஊழியர்களை வேலை நீக்கம் செய்ய முடியாது. இந்த தொழில் தகராறுகள் சட்டம் 1947, அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், தொடர்ந்து 240 நாட்கள் பணிபுரிந்த ஒரு தொழிலாளியை முன்னறிவிப்பு இன்றி அவரை நிறுத்த முடியாது. இது சம்பந்தமாக நாளை மீண்டும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேர்களை நேரம் காலை 8:14. நேர்கள் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்கள் இனி கேட்க இருக்கிறீங்க வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: எழுபத்தி ரெண்டு மேளகர்த்தா ராகங்களில் 9வதாக இடம்பெறும் ராகம் தேனுகா. தேனுகா ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்தரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

0: தேனுக ராகத்தில் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் கருணை கடலே கைவிடேல் என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் அமைத்திருக்கிறார். சத்குரு தியாகராஜ சுவாமி அவர்கள் தெளியலே தூரமா பக்தி மார்க்கமோனோ என்ற கீர்த்தனையும், பத்தமடை கிருஷ்ணய்யர் அவர்கள் சாமகான பிரியே என்ற ஆதிதாள தேனுகா வர்ணத்தை ஏற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் காலை 8:24. நம்ம நிலைப்பன்மலை 102.6 அடுத்து ஒரு பாட்டு கேட்க போறீங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இருந்த பாடல் வந்துட்டு இருக்கு. யுகபாரதியின் பாடல் வரிகள்ல தான் பாடல் கேட்க இருக்கிறீங்க. விஜய் யேசுதாஸ் பூஜா பாடி இருக்கிறாங்க. டி இமானுடைய இசையில பாடல் இதான்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: என் கண்களால் என்னை நம்ப முடியவில்லையே. நான் காண்பது கனவா இல்லை நனவா? காலை வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் வணக்கம். இப்படி அமரும், நான் இந்த பயிற்சியை முடித்து விட்டு வருகிறேன்.
1: என்ன அண்ணா, இன்று காலையிலே ஆச்சரியப்படுத்தி விட்டீர்கள். தாங்களா உடற்பயிற்சி கூடத்துக்கு வந்து நடைபயிற்சி செய்து கொண்டிருப்பீர்கள்?
2: இன்று காலையில் காலநிலை கூட மந்தமாக இருந்தது. வழக்கம் போல படுத்து தூங்கி விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அப்படி தூங்கிவிட்டால் நமது ராஜமாதா இருக்கிறாரே, அவர் விடியற் காலை 4 மணி முதல் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அலாரம் வைத்து என்னை எழுப்பி விட்டுக் கொண்டே இருப்பார். பின்பு எப்படி தூங்குவது? அதுதான் எழுந்து விட்டேன்.
1: ஓஹோ, இதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கிறதா? அதுதானே பார்த்தேன். இந்த மன்னராவது காலையில் எழுவதாவது. ஆனால் மன்னா, தங்களை போன்று இப்படி ட்ரெட்மில் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது என்று அதில் நடைபயிற்சி செய்கிறேன் என்பவர்களுக்கு ஒரு புதிய செய்தி காத்திருக்கிறது.
2: என்ன செய்தி?
1: அந்த செய்தி என்ன சொல்கிறது என்றால், சூரிய ஒளி உடலில் படும்படி நடப்பவர்களுக்கு கூடுதல் பலனாக வைட்டமின் டி கிடைக்கும் என்றும், வெளிச்சம் உள்நுழையாத 4 சுவர்களுக்குள் நடப்பதற்கும் இயற்கையான வெளியில் நடப்பதற்கும் பல வேறுபாடுகள் உள்ளன என்றும், இருப்பினும் வெளியில் நடக்க முடியாத சூழலில் இருப்பவர்கள் ட்ரெட்மில்லில் நடக்க வேண்டியது அவசியம், வேற என்ன செய்ய முடியும் என்றும் கூறுகிறது.
2: என்னடா இது, இதுவரை நீர் எதுவும் குறை சொல்லவில்லையே என்று நினைத்தேன், ஆரம்பித்து விட்டேன்.
1: மன்னா, இதை நான் கூறவில்லை மன்னா, ஆய்வு முடிவுகள் தான் அப்படி தெரிவிக்கின்றன.
2: அப்படியா? அப்படி என்னதான் அவை தெரிவிக்கின்றன?
1: அமெரிக்காவை சேர்ந்த முதியோர்களுக்கான பத்திரிகை ஒன்றில் வெளியான ஆய்வு முடிவு ஒன்று, இளம் வயதிலிருந்தே நடைபயிற்சி மேற்கொள்பவர்களின் இதயம் முதிர்ந்த வயதிலும் ஆரோக்கியமாக தடங்களின்றி இயங்குவதாக தெரிவிக்கிறது.
2: அப்படியெனில் இளம் வயதில் நடந்தால் முதிர் வயதில் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
1: ஆம் மன்னா, நடைபயிற்சியில் இன்னொரு முக்கியத்துவம் இருக்கிறது. பெரும்பாலான நாடுகளில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வாழ்வியல் முறைகளில் கூட நடைபயிற்சி சேர்க்கப்பட்டிருக்கிறது.
2: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே, ஆச்சரியமாக இருக்கிறதே. மன அழுத்தத்திற்கும் நடைபயிற்சிக்கும் என்ன சம்பந்தம்?
1: தொடர்ந்து நடைபயிற்சி செய்யும் போது மூளையில் உள்ள ஹிப்போகாம்பஸ் பகுதி சிறப்பாக செயல்படுவதாக சில ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன. பல உணர்வு பூர்வமான செயல்பாடுகளுக்கு காரணமான ஹிப்போகாம்பஸ் பகுதி முக்கியமாக ஞாபக சக்தியுடன் தொடர்புடையது. நடப்பதால் மூளையின் அனைத்து செயல்பாடுகளும் மேம்படுவதாக இந்த ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. நடைபயிற்சி மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் ஹார்மோன்களை சுரக்க உதவும் என்று இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதிலும் ஒரு நாளைக்கு 1000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நமது உடல் நலத்துக்கு நல்லது என்று வல்லுநர்களும் கூறுகிறார்கள். அதிலும் ஒரு நாளைக்கு 4000 ஸ்டெப்ஸ் நடந்தால் இயற்கை மரணத்தை கூட தடுக்கலாம் என்று சமீபத்திய ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன.
2: சபாஷ் மந்திரியாரே, சபாஷ். நல்ல ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறீர்கள். இதற்கு பரிசாக
1: பொற்காசுகளா இல்லை தெரிந்திருந்தா மன்னர் எதை பரிசாக தரப்போகிறார்?
2: பரிசாக தினமும் காலையில் என்னோடு 4 மணிக்கு எழுந்து தினமும் 8000 ஸ்டெப்ஸ் நடைபயிற்சி செய்கிறேன்.
1: என்ன, 8000 ஸ்டெப்ஸா? அண்ணா, நான் தினமும் மாலையில் ஏற்கனவே 1000 ஸ்டெப்ஸ்

0: அதெல்லாம் முடியாது. தினமும் என்னுடன் காலையில் நடைப்பயிற்சிக்கு வருகிறேன். 8000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன். எனக்கு ஆலோசனை கூறும் மந்திரியார் நீர்தானே என்னை விட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்.
1: மந்திரியாரே, உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும்.
0: மந்திரியாரே, மந்திரியாரே, நில்லும் நில்லும், நான் அப்படி என்ன கூறிவிட்டேன் என்று இவர் தலைத்தெறிக்க ஓடுகிறார்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேர்களை நேரம் காலை 8:38 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்கலாம் அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு. தொடரி திரைப்படத்துல இருந்து யுகபாரதியின் பாடல் வரிகள்லாம் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிறாங்க. டிமானுடைய இசையில தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 8:50 நிமிடம் நேர்களை நீ கேட்க இருப்பது
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: தந்தியை விட வேகமாக போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். வதந்தின்னார் இன்னொருத்தர். அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. வதந்தி வேகமாக பரவறதுக்கு என்ன காரணம்? ஒன்றுக்கு ரெண்டாக மிகைப்படுத்தி சொல்கிற மனுஷ சுபாவம் ஒரு காரணம், சொல்கிறத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார் வள்ளுவர். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது, அறிவு வேலை செய்யணும். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான். அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்தது, ரொம்ப பிரியமாக வளர்த்தான். அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன். வேறு மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லி தான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமாக வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான். சாப்பிடக்கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். அவனை பார்த்தான். ஏண்டா அப்படி உட்காந்துருக்கிற அப்படின்னு கேட்டான். கந்தர்வசேனை செத்துட்டதாக சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டான் இவன். கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டான் இவன். இவன் இப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். துக்கம் அதிகமாகிட்டுது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும் சரி, கந்தர்வசேனங்கிறது முக்கியம்.

0: பக்குவமான ஒரு பெரிய மனுஷன் போல் இருக்குது அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காற்று வாக்கில் பரவ ஆரம்பிச்சிது ஊர் பூரா. ஊரில் உள்ளவங்கள்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் நகரம் பூராவும் துக்கத்தில் ஆழ்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் மொட்டத்தில் கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சில பேரை கூப்பிட்டு விசாரித்தார், என்ன விஷயம் அப்படின்னு. கந்தர்வசேனன் செத்துட்டார், அதனால தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம்ல, கந்தர்வசேனன்னு சொல்கிறீங்களே யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல. விசாரிக்கல, மக்கள் துயரத்தில் நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டு ஆரம்பிச்சிட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவர் என்ன பண்ணார், அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி ராத்திரி ராஜா மொட்டை தலையோடு அந்த புறத்துக்கு வரார், முகத்தை முன் வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க, என்னங்க இது, என்ன விஷயம், உங்கள் துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோடு, கந்தர்வசேனன் செத்துட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதனால் நானும் அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வசேனன் யார், உங்கள் அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பித்தார், ஆமாம் அதுவும் சரிதானே, நாம் என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார், யாருங்க இது கந்தர்வசேனங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் ஜனங்களை கூப்பிட்டு விசாரித்தார். ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டே கடைசியாக அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க, என்னோடய கழுதேன் அவன். ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பித்தா கதை இப்படி தான் போய் முடியும். இந்த காலத்துலலாம் சில பேர் சொல்கிற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினப்போம், ஆனால் அதுலேயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில் வந்தோம் சார், 1 சொட்டு தண்ணி கூட எங்கள் யார் மேலேயும் படலை சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில் வந்திருக்கிறாங்க, 1 சொட்டு தண்ணி கூட மேலே படலையாம், பெருமையாக சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்கிறார், ஏன்னா அப்போ மழையே பெய்யலை சார் அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்களை ஜெயின் சுசந்தன் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலை தொடர்ந்து நேர்களை நீ கேட்க இருக்கிறீங்க. 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து ஆனந்த பங்காற்று நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்ற தலைப்பில் தான் நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார்.

ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆன்மீகர்களுக்கு மீண்டும் இனிமையான காலை வணக்கங்களை ஜோரா சொல்லிக்கிறது நான் உங்க மீரா. நேர்களை நேரம் காலை 9:03 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது ஆனந்த பொங்காற்று. பொங்காற்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல உங்களுடைய கருத்துக்களுக்கு மகடம் சேர்க்கிற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பேச போறோம்? நம்ம மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா? சின்ன முடிவுகள்லேருந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான முடிவுகள் வரைக்கும் நம்ம முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கும்போது நம்ம குழப்பமான மனநிலையில் இருந்தால் அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறது சரியாக இருக்குமா? மனசில் குழப்பம், பதற்றம், கோபம், கவலை இந்த மாதிரி வந்து குழப்பமான சூழ்நிலையில் மனம் இருக்கும் பொழுது நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவுகள் சரியாக வருமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு நீங்கள் பேச நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-2526-1132 மற்றும் 1-04-62-2526-1133. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நேயர் யார், இங்கேருந்து பேச போகிறாங்க, என்ன கருத்தை பதிவு செய்ய போகிறாங்க? வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: கோட்டியப்பன் சார் சொல்லுங்க, முதல் நேயராக வந்திருக்கீங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: குடும்பத்துல வந்து பல விதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
1: செய்யும்.
2: அத வந்து நம்ம வந்து பெரியவர்களோட ஒரு நல்ல கருத்துக்களை, ஒரு நல்ல கருத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, அதையும் கேட்டு நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அது போக நம்முடைய எண்ணங்கள் வந்து நேர்மறை எண்ணங்களா இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு எளிதில் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
1: ஓகே, இப்ப கோட்டியப்பன் சார் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, குழப்பமான மனநிலையில இருக்கும் போது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது சரியா இருக்குமா?
2: முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது சரியா இருக்காது. குழப்பமான நிலையில இருக்கும்போது நம்முடைய மனம் வந்து பலவித அலைபாயம் மனம் வந்து
1: சரி
2: அப்படிங்கும் போது ஒரு சரியான முடிவு எடுக்க நமக்கு மனசு இடம் கொடுக்காது.
1: இடம் கொடுக்காது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்
2: அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அமைதியா இருந்து நம்முடைய மனதை கொஞ்சம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு அதன் பிறகு நம்முடைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் போது அது எளிதில முடிஞ்சிடும்.
1: சூப்பர் சூப்பர். அருமையா சொன்னீங்க கோட்டியப்பன் சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேச போறாங்க? காலை வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: கும்பகோணம், மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: அதாவது குழப்பத்துல நம்ம முடிவு எடுத்தோம்னா தப்பாதான் போகும். நம்ம வந்து அவசரத்துல அள்ளி போட்ட கோலமா ஆயிடும். அதனால வந்து நம்ம தெரிய விட்டு
1: நல்லா இருக்கும்.
3: அதுலயும் இல்லாம சாதாரண முடிவு இல்ல, நீங்க சொன்னது வந்து முக்கியத்துவம்.

0: முக்கியமான முடிவு. ஆமா ஆமா
1: ஆமா, அத வந்து நம்ம வந்து பார்த்துதான் நம்ம செய்யணுமே தவிர, நம்ம செய்யறத செஞ்சிருவோம் இல்ல வர்றது வரட்டும் போறது கூப்பிட்டு அப்படிலாம் நினைச்சோம்னாக்க நம்ம குழப்பத்துல எடுத்த முடிவு என்ன ஆயிடும், தப்பா பண்ணி நம்ம இன்னும் மேல மேல குழப்பத்துக்கு முடிச்சு வந்துடும். அதனால வந்து பார்த்து செஞ்சாக்க நம்ம வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்கும். எந்த முடிவா இருந்தாலும் பார்த்து செய்யணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி, அழக சொன்னீங்க மனோகரன் சார், நன்றி. 9:07 நிமிடம் ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் இனி இப்போ அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க, முக்கியமான முடிவுகள் குழப்பமான மனநிலையில் எடுக்கிறது சரியா வருமா?
2: ரொம்ப தப்பு மேம், அது மாதிரி எடுக்கவே கூடாது.
0: எடுக்கவே கூடாது.
2: ஆமா, ஏன்னா தெளிவா நம்ம முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கும் பொழுதுதான் நம்ம கரெக்டா முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு நாலு பக்கமும் ஒரு விஷயத்த நம்ம சிந்திச்சு முடிவு அப்படிங்கறத எடுப்போம் மேம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், அவங்க கிட்ட சில கோபத்துல வார்த்தைகள் அப்படிங்கறத சொல்லிடுவோம்.
0: இதுதான்
2: எடுத்திருக்கேன்.

0: ஆமா, ஏன்னா இந்த தெளிவா நம்ம முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கும் பொழுதுதான் நம்ம கரெக்டா முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு நாலு பக்கமும் ஒரு விஷயத்த நம்ம சிந்திச்சு முடிவு அப்படிங்கறத எடுப்போம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும், அவங்க கிட்ட சில கோபத்துல வார்த்தைகள் அப்படிங்கறத சொல்லிடுவோம், இப்படிதான் எடுத்திருக்கேன், இப்படிதான் பண்ணுவேன்னு. ஆனா அந்த கோபத்துல முடிவு எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரியாவே வராது. ஏன் அப்படின்னா ரெண்டு காரணங்கள். ஒண்ணு, ஃபுல்லா நம்ம வந்து அந்த விஷயத்த பத்தி அலசி ஆராய மாட்டோம், ஒரு கோணத்துல மாத்திரம் இருப்போம், சிந்திக்க மாட்டோம். அதனால நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கறது ரொம்ப தவறாதான் போகும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோபத்துல இருக்கக்கூடிய முடிவுகள்னால ஒரு ஒரு சைட்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, இன்னொருத்தருக்கு வந்து அது பாதகமா கூட அமையும். அதனால எப்பொழுதுமே அமைதியா, காமா, கம்போஸ்டா, மைண்ட்ல குழப்பமோ கோபமோ எந்த வித விஷயமும் இல்லாம
1: குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக இன்னும் நிறைய நேர்கள் இணைப்பு வந்துட்டே இருக்காங்க. பேசலாம், ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நேர்களை பாட்டு கேட்க போகிறோம். தவசி திரைப்படத்துலேருந்தான் பாட்டு வந்துட்டே இருக்குது. பழனி பாரதி இவங்களுடைய பாடல் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. கே ஜே யேசுதாஸ் சாதன சர்க்கம் பாடியிருக்கிறாங்க. வித்யாசாகருடைய இசையில் தான் பாடல் கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காலை 9:15. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கிறோம் நம்ம நேர்கள்கிட்ட. பேசலாம் நம்ம நிகழ்ச்சியில் இணைய போகிறோம் அடுத்த நேயர். யார் இங்கிருந்து காலை வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க?
1: தோரங்கள்லேருந்து முத்தாச்சரம் குமரி மாவட்டம்.
0: ஓகே சார். முத்து சார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: உண்மையிலேயே பெரும் கஷ்டம். அந்த மாதிரி பயன்படுத்தணும்னா போய் ஒரு ஆளை பாக்கிட்டு சில விஷயங்கள் பேசணும்னா அப்படி இருப்பாரே இருக்கான் தெரியறதுக்காக எங்க போட்டு பூஜை முறை போய் சின்ன தும்பு எழுதி போட்டு பார்த்தேன். போக கூடாது அங்கேயிருந்து போறோம். கடவுள் சாத்தியாச்சு வர தீர்ப்பு வந்து உண்மையிலேயே கரெக்டா இருக்கும்.
0: எனக்கெல்லாம் குழப்பமான மனநிலை வந்துச்சுன்னா சீட்டு போட்டு பாத்துருவீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, 9:16 நம்மோட பேச போற அடுத்த நேயர் என்ன கருத்தை பதிவு செய்ய போறாங்க கேட்டலாமா? காலை வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில்
0: நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நலமா இருக்கமா, நீங்க நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியா இருக்க, உற்சாகமா இருக்கமா. நானும்
0: நன்றி நன்றி, சொல்லுங்க.
2: குழப்பமான மனநிலை முக்கிய முடிவுகள் எடுக்கலாமா? உண்மையிலேயே முக்கிய முடிவுகள் குழப்பமான சூழ்நிலையில எடுக்க கூடாது. அதிக சந்தோஷமான நேரங்கள்ல வாக்குறுதிகள் கொடுத்துடக் கூடாது.
0: கரெக்டா சொன்னீங்க.
2: அந்த ரெண்டுமே சிக்கல் தாமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழப்பமான மனநிலை முக்கிய முடிவு எடுக்கிறதும் குழப்பம், மிக சந்தோஷமான நேரங்கள்ல ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் அதுவும் தவறு தான். காரணம் என்னன்னா, ரெண்டுமே பாதிக்கும். அத நல்ல சிந்தனை பண்ணி ஆற அமர ஆலோசனை அதை எடுத்தாக்கணும். அந்த முடிவுகள் தெளிவாகவும் இருக்கும், நிலையாகவும் இருக்குங்கிறதா
0: என்னுடைய
2: கருத்து.
0: நன்றி ஐயா, நன்றி. குழப்பமான மனநிலையில் முடிவுகள் எடுப்பது சரியா? பேசலாம் அடுத்த நேர். யார் இங்கிருந்து காலை வணக்கம்?
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
3: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
0: தங்கவேல் சார், சொல்லுங்க, நலமா இருக்கிறீங்களா?
3: முடிவே எடுக்க முடியாது.
0: எடுக்க முடியாது.
3: ஆமா, அப்புறம் எங்க போய் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? நல்லா

0: அதை
1: கேட்குறீங்க.
0: பத்தி யோசிக்கிறது.
1: குழப்பமான நேரத்தில் முடிவே எடுக்க முடியாது.
0: சரி,
1: அதாவது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து குழப்பமான நேரத்தில் எடுக்கவே மாட்டாங்கம்மா, கொஞ்சம் ஒத்தி வச்சிருவாங்க, அப்புறம் அந்த பிரச்சனை முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன குழம்பு என்ன வைக்கலாம், இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல எல்லாம் முடிவு எடுத்துக்குவாங்க.
0: சரி,
1: அதனால அது ஒன்றும் தவறில்லை. பெரிய விஷயங்கள் எடுக்கிறப்ப அது சரியா வராதுங்க.
0: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி, நீங்கள் சரி கலந்துக்கிட்டதுக்கு. குழப்பமான முடிவில் மனநிலை எங்கெங்கே முடிவெல்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகே, குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கிறோம். இது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, நம்ம நல்லை பண்பலை 102.6 நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டேன், பூவெல்லாம் முன்வாசம் இந்த படத்தில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. வித்யாசரோட இசையில் வைரமுத்துவின் பாடல், வரிகளில் ஹரிஹரன், சாதனா சர்க்கம் குரல்களில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் காலை 9:24 நிமிடம். குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். இது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து காலை வணக்கம்.
3: ஹலோ மேடம், வணக்கம் மேடம். காலை வணக்கம்.
2: வணக்கம்,
3: ஜோதி பேசுறேன்.
2: ஜோதிமா சொல்லுங்கம்மா.
3: குழப்பமான மனநிலையில இருக்கும்போது தீர்வு எடுக்க கூடாது மேடம், அது மறுபடியும் தீர்வாகாது.
2: அது தீர்வே ஆகாது, இன்னும் பிரச்சனையை தான் உண்டு பண்ணும்.
3: நல்ல தெளிவான பிறகு மனசு அவன் இப்படி ஆராய்ஞ்சி அதை புரி வச்சிங்கன்னா பாஸ்டியான வரும் மேடம்.
2: சூப்பர் சூப்பர், நன்றி. அருமையா சுருக்கமா ஷார்ட்டா ஸ்வீட்டா சொன்னீங்க ஜோதி, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க? காலை வணக்கம்.
4: வணக்கங்க.
2: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா இங்கிருந்து?
4: கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
4: குழப்பமான நேரத்துல வந்து முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய தவறு,
2: மிகப்பெரிய தவறு.
4: ஆமா, சின்ன உதாரணம் சொல்ல போனா, ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கல்லை தூக்கி போட்டோம்னா எப்படி வந்து கலங்கி போய் நிக்குமோ நம்ம மனசு அப்படித்தான் இருக்கும்
2: இருக்கும்.
4: அந்த மாதிரி நேரத்துல வந்து முடிவு எடுக்க கூடாது, தெளிந்த நீரோட மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அப்ப முடிவு எடுக்கிறது வந்து மிக சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு என்னோட கருத்து.
2: அருமை, நன்றி கீதா, நன்றி நிகழ்ச்சிக்கு. நம்ம நிகழ்ச்சியில நீ போராடுத்த நேர் யாருங்க, இந்த என்ன சொல்ல போறாங்க? காலை வணக்கம்.
5: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியவளம், டாக்டர் எம்ஏ இளங்கு. காலை வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
5: ஆமா, குழம்பே குட்டையில மீன் கூட பிடிக்க முடியாதுன்றப்ப நம்ம முடிவெடுக்கிறது
2: கரெக்ட் தான்
5: பாத்தீங்கன்னா. அதுக்கு எடுத்துக்காது நானே இருக்கேம்மா.
2: சரி,
5: ஒரு டாக்டர் ஆனாலும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா
2: டென்ஷன் ஆயிருவீங்க.
5: ஐயா குழப்பமான இதுதானா, அந்த பழிய நானே ஏத்துக்கிறேன், அடுத்த மாதிரி போறது கிடையாது.
2: இந்த
5: தவறுக்கு நானே கேட்டு அப்புறம் சமயமா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல ஆட பண்ணிட்டோம்னா சொல்லி அந்த பழிய நானே ஏத்துக்கிறேன். நானே எடுத்துக்காட்டுக்கு நானே எம்ஏ இளங்கோவன் இருக்கேன். அதனால தயவு செஞ்சு குழப்பமான நேரத்துல வார்த்தையிலையும் விடக்கூடாது, ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது.
2: அருமை அருமை அருமையா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு,
5: நன்றி.
2: நேரில் நேரம் ஆயிடுச்சு 9:26 நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டோம். நட்புக்காக படத்தில் இருந்த பாடல் இருக்கு, சித்ரா மனோ பாடியிருக்காங்க, தேவாவுடைய இசையில காளிதாசனுடைய பாடல் வரிகள்.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சலாக நேர்கள் கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் காலை 9:36 தொடர்கிறது ஆனந்த பொங்காட்சி நிகழ்ச்சி. குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேச போறோம், பேசலாம். காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனிய காலை வணக்கம், மீரா.
1: ஓகே சசிகலா, எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன்ப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
1: ஓகே மகிழ்ச்சிமா, சொல்லுங்க.
2: அதாவது நம்ம மனசு குழப்பமா இருக்கு வச்சுக்கோங்க, தட்டுல சாதம் போட்டிருக்கோம், பக்கத்துல குழம்பு காய்ச்சி ரசம் எல்லாம் இருக்கு, எதை ஊற்றி சாப்பிடறதுக்கே குழப்பமா இருக்கு, சாப்பிடறதே குழப்பமா
1: இருந்துச்சுன்னா
2: இருக்கும்போது நம்ம எடுக்கிற
1: முடிவுகள் எப்படி
2: இருக்கும்?
1: கண்டிப்பா
2: முடிவுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இல்லையாப்பா.
1: கண்டிப்பா
2: நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து நம்ம முன்னேற்றத்திற்கு வழியாட்ட இருக்கணும்ப்பா. குழப்பம் இருந்துச்சுன்னா, அப்படி குழப்பம் இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்? அமைதியா உட்கார்ந்துடணும்.
1: சரி,
2: இல்லாட்டி நம்மளுக்கு அத நலம் விரும்பிகள்ட்ட, நம்ம குறிப்பா பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம்ப்பா.
1: கேட்கலாம்,
2: அப்ப நம்ம முடிவை சொல்லணும்ப்பா. நம்ம பிரச்சனை சொல்லணும், அது நல்லதா கெட்டதா, நான் எடுத்திருக்க கூடிய முடிவு தவறானதா சொல்லிருங்கன்னு சொல்லி கேட்கலாம்ப்பா.
1: கேட்கலாம், தப்பு இல்ல.
2: அப்படி இல்லாட்டி கொஞ்ச நாள் அமைதியா ஓரம் அப்படி உட்கார்ந்துடலாம்.
1: சரி,
2: கேட்டா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா நமக்கே வந்து இந்த பிரச்சனை, இந்த மனக்குழப்பமா இருக்கிறோம், அந்த முடிவு எடுத்திருக்கோம், இந்த முடிவு வந்து பின்னாடி வந்து நல்ல முடிவா இருக்குமோ, அப்படி இருக்குமோ இருக்கு.

0: குழப்பமான மனநிலையில முடிவு எடுத்தோம்னா பிற்காலத்துல வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்பா. பிரச்சனையை ஆற போட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கணும்பா.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க,
0: தீர்ந்து போயிருப்பா.
1: அருமையா சொன்னீங்க சசிகலாமா, நன்றி.
0: நன்றிப்பா,
1: நன்றி. ஆற போட்டுருங்கப்பா, அதான்ப்பா நல்ல ஒரு வழி. குழப்பமான நிலையில் வந்து கண்டிப்பாக முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசலாம், அடுத்த நேயர் யார் பேச போகிறாங்க? காலை வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகளையில் இருந்து கே தாமஸ் பேசுகிறேன்மா. நலமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் தாமஸ் சார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நிதானம் பிரதானம் ஒரு நல்ல தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு பாத்தீங்களா, எனக்கு இதுதான் ஞாபகத்துல வந்தது. கொஞ்சம் நிதானமான நேரத்துல நம்ம அதை ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பமான நேரம். இப்ப கடல் இருக்குங்களா, ரொம்ப குழப்பமா அலையமா இருக்குமோ அந்த நேரத்துல அந்த டிராவல் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிப்பாங்கல்ல.
1: கண்டிப்பா
2: அது அது என்னடா கடல் வித்தியாசமான நேரம் இருக்கு, ஆத்துல தண்ணி அந்த மாதிரி எதுலயுமே குழப்பமான நேரத்துல எந்த சரியான முடிவு எடுக்கிறது கட்டாயம் முடியாது.
1: கண்டிப்பா
2: அதே கொலம்பிய நம்ம அதாவது அதுல போய் நம்ம மீன் அந்த குழப்பமான குட்டையில போய் மீன் பிடிக்கிறது வந்து சொன்னாங்கல்ல டாக்டர் சார், அத மாதிரி அதுல குழப்பமான நேரத்துல எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எந்த முடிவு எடுக்கிறது கஷ்டம், எடுத்தா அது சரியா இருக்குமாங்கிறதும் சரி கிடையாதுன்னு என்னுடைய கருத்து.
1: அருமை அருமை அருமை சொன்னீங்க தாமஸ் சார், நன்றி.
2: நன்றி,
1: நன்றி. 9:40 ஆகுது, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர். வணக்கம், காலை வணக்கம்.
3: திருச்சி மாவட்டம் லால்குடி.
1: சொல்லுங்க சார், நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கமா.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
3: 3-in-1 நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வாழ்த்துக்கள்மா.
1: 3-in-1-ஆ?
3: 3 நேயர் ஒரு பாட்டு.
1: ஓகே சார், நம்ம வழக்கமான இது முறைதானே.
3: வாழ்த்துக்கள்,
1: நன்றி, நன்றி.
3: உங்களுடைய
1: கருத்து பதிவு செய்யுங்க.
3: ஆய்வு பண்ணுங்க, அது மாதிரி எடுக்கிறது எந்த வகையிலும் சாத்தியம் இல்லங்கிறதுமா. தன் வலையும் மாத்தான் வலையும் துணை வலையும் தூக்கி செயல்னு சொல்றாரு. வள்ளுவன் சொல்றது தன் வழியும் எல்லா வழியும் தெரிஞ்சுங்க, தன் வழியும் மாட்டான் வழியும் துணை வழியும் தூக்கி தெரிஞ்சு அப்படிங்கும் போது எல்லாத்தையும் ஆராயணும்.
1: சரி,
3: குழப்பமான மனநிலை இல்லைங்கிறது இயற்கையோட அமைப்பு அது.
1: சரி,
3: இறைவனோட படைப்புல வந்து மனிதனுக்கு வந்து மனிதனுக்கு மட்டும் இல்ல உயிரினத்துக்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் ஒரு போட்டியான நிலையில தான் இறைவனோட படைப்பு இருக்கு. மற்ற விலங்கின அறிவின் நிலை குறைந்தவங்களுக்கு அதை பத்தி கணக்கு இல்லை.
1: சரி,
3: அறிவின் மேன்மை வரும்போது அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் போட்டி வரும்போது அறிவின் பால் எடுக்கக்கூடிய செயல் திட்டம் எது வெற்றி பெறும்? அதுக்கு அழகா காப்பிய நாயகி கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடந்த அந்த நிகழ்வு, பாண்டியம்மன்ன்கிட்ட போயி தன்னோட தாய் மனைவியோட சேர்ந்து ஆடல் கலிகைகளை பார்த்துட்டு இருக்கும் போது மனக்குழப்பம் வந்துருது. மனைவி கோச்சுக்கிட்டு போறா, நம்மளை வச்சுக்கிட்டே ஒரு கலையை ரசிக்கிறாரேன்ட்டு.
1: சரி,
3: அந்த நேரத்துல பாண்டியம்மனுக்கு மன குழப்பம் வந்துருச்சு. உணர்ச்சியின் வெளிப்பாட்டுல இருக்காரப்போ சட்டுன்னு வந்து செய்தியை கேட்கவும் கொண்டு வாண்டு போதில் கொன்றுவான்னு மாத்தி சொன்னதுனால காப்பியங்களோட கதை போக்கு வருது. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலயும் மனிதன் வந்து அறிவின் மேன்மை வரணும்.
1: சரி சரி,
3: இன்னொன்னு இதுல முக்கிய முக்கியமா எடுத்துக்கணும், அறிவின் மேன்மை இருக்கும்போது இந்த குழப்ப நிலையே வராம இருக்கிறதுக்கு முடிவு எடுக்கலாம்ல.
1: கண்டிப்பா,
3: அறிவு நிலை மேம்பட்டு இருந்து முடிவை நீங்க நல்ல முடிவு எடுத்து வெற்றி பெறத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்படி அறிவின்
1: குழப்பமான மனநிலையும் தவிர்க்கலாம்,
3: வராம இருக்கிறதுக்கே முடிவு எடுத்துக்கலாமே.
1: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா.
3: அதான் இந்த நிகழ்ச்சி சொல்லுது, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப அருமையான நேர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சரியில்லைங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மாற்று வழிகள் இது மாதிரி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாலும் உள்ளத்தை அள்ளித்தா படத்துல தான் பாட்டு வருது. மனோ சுஜாதா பாடியிருக்காங்க, சிற்பியோடைய இசையில் பழனி பாரதியோட பாடல் வரிகளில் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. 9:43 நிமிடத்தில்

நேரம் 9:47 நிமிடத்தில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம். குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு நிரல் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா சரி ஆகவே ஆகாது அப்படின்னு என்ன சொல்றாங்க, வந்து நம்ம அறிவின் மேன்மையை நோக்கி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த குழப்பமே வராதே.

0: அப்படின்னு வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக வந்து போயிட்டாங்க. ஓகே பேசலாம், நம்ம தொடர்ந்து இப்போ யார் பேச போகிறாங்க நம்ம நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி பேசலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். பாலைக்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: மிக்க நலம் சார், சொல்லுங்க.
1: கோபமான நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
1: கண்டிப்பா சரியா இருக்கும்.
0: இருக்குமா?
1: ஆமா.
0: எப்படி சொல்றீங்க சார்?
1: இப்ப மகாபாரத போர்ல நடக்கையில பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை.
0: சரி,
1: அந்த நேரத்துல பார்த்தா கண்டிப்பா நம்ம மைத்துனரான கண்ணன் கேட்கணும் அப்படின்னு கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்காரு. அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கு.
0: சரி,
1: குழப்பம் வரப்போய்தான் ஒருத்தர் கேட்கணுங்கிற எண்ணம் வரும்.
0: ஓ, அந்த குழப்பமான சூழ்நிலையில தான் அடுத்து என்ன அடுத்த முயற்சி, எந்த கட்டத்தை அடுத்து நோக்கி போகணும், எடுத்து வைக்கணும், அடி எடுத்து வைக்கணுங்கிறதே தோணுங்கிறீங்க.
1: தோணும், தாங்கிட்டது என்ன அகம்பாவும் வராது.
0: ஓ ஓ,
1: அந்த குழப்பமான சூழ்நிலையில தான் தாங்கிற ஆணவம் அழியுங்கிறது.
0: ஓகே ஓகே ஓகே, வித்தியாசமான பதிவு காமராஜ் சார், நன்றி.
1: நன்றி
0: நன்றி. எல்லாரும் குழப்பமான மனநிலையில முடிவுகள் எடுக்கிறது சரியா வராதுன்னு சொல்லும்போது காமராஜ் சார் இல்லை இல்லை, அப்போதான் தெளிவான நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். அடுத்து யார் பேச போறாங்க இங்கிருந்து? காலை வணக்கம்.
2: வணக்கம், தாங்கையம் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கீங்கம்மா,
0: சொல்லுங்க சார்.
2: இப்போ ஒரு குழப்பமான சூழல்ல முடிவெடுத்தா அது தவறா தான் இருக்குங்க.
0: தவறா தான் இருக்கும்.
2: ஆமா, பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பதட்டத்தோடு ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த முடிவுல சரி இருக்காது. இப்ப ஒரு பழைய கதை கூட சொல்லுவாங்க, ஒருத்தர் தண்ணி எடுக்க போவாரு, ஒரு ஆத்த கடந்து வண்டி போயிருக்கும், அப்ப தண்ணி எடுத்து அது குழப்பம் தெளிவு இல்லாமத்தான் இருக்கும். அதே ஒரு மணி நேரம் கழிச்சு போய் எடுக்கும் போது அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி தெளிவா இருக்கும், எடுத்துட்டு நல்ல தண்ணி எடுத்துட்டு வருவாரு. அந்த மாதிரி எந்த ஒரு சூழல்லையும் குழப்பமான சூழல்ல ஒரு முடிவு எடுத்தா அது தவறாதான் இருக்கும்.
0: ஓகே ஓகே, அருமையான பதிவு ரவிச்சந்திரன் சார், நன்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி. 9:50 ஆயிட்டு இருக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேச போறோம். ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து பாட்டு வந்துட்டே இருக்க, என்ன விலை திரைப்படத்துல இருந்தா பாடல் வருது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில வைரமுத்தோடைய பாடல், வரிகளை உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாம். பாடல் இதோ

0: நேர்களை ஒலித்தத என்ன விலை திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கிருஷ்ணராஜ் குரல்களில் தான் பாடல் கேட்டோம். நேரம் 9:55 நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நாம நிகழ்ச்சியில் இணைப்பற நிறைவான நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நன்றிமா.
0: நேரம் 9:56 ஆயாச்சு. ஆமாங்க, வாழ்க்கையில் வந்து முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே அது முக்கியமானது. அப்போ வந்து குழப்பமான மனநிலையில் எடுக்கிறது மோஸ்ட்லி வந்து அது சரியாக இருக்காது. அப்படி குழப்பமான மனநிலையில் ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், அதை ஆற போட்டுக்கலாம். இதில் இந்த முடிவு எடுக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை நம்பிக்கையான ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம். அவசரமே இல்லைங்க. ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்களாவது காத்திருந்து நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லா இருக்கும். நான் அமைதியான நிலையில் இருந்தா இந்த முடிவை வந்து எடுக்கிறது சரியா அப்படிங்கறத நீங்க ஒரு முறை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம குழப்பமான மனநிலையில கண்டிப்பா முடிவுகளை எடுக்காம தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போறோம். சந்தோஷம் திரைப்படத்திற்காக அனுராதா உன்னிகிருஷ்ணன் குரல்கள் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாம். நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் மீரா. நிகழ்ச்சி தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. பாடலை தொடர்ந்து 10 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக, அதனை தொடர்ந்து மனம் விரும்புதை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. பாடல் கேட்கறதுக்கு நீங்க கால் பண்ணலாம். 04-22-56-11-32 மற்றும் 04-22-56-11-33

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருத்ராங்ஷ் பாட்டில் ஆகியோர் முறையே வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்களை 11 மணி வரைக்கும் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை மட்டும் அள்ளி தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கறதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணலாம். 0462-256-1133 மற்றும் 3 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நம்மளுடைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான ஜிகே கேள்விகளையும் கேட்போம். அட்டகாசமாக நம்மளுடைய நேயர்களும் பதிலை கண்டுபிடிப்பாங்க. அப்படி இன்றைக்கியும் நிறைய கேள்விகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்தியாவை தாண்டி உலகம் முழுசும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வேர்ல்டு ட்ரிப்பே போக போகிறோம், போயிடலாமா? இப்போ நம்ம கூட பேச போகிற முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க? ஜனநாயக படத்துல இருந்து பாடல் கேட்டுருவோம். உங்களுக்கு முதல் கேள்வி நான் கேட்கட்டா? ரெடியா இருக்கீங்களா? சரி. ஒற்றை கொம்பு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிகா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அந்த அது வந்து நிஜமா அந்த விலங்கு கிடையாது நம்ம உலகத்துல, அது ஒரு கற்பனையான விலங்கு, சரியா? இந்த கற்பனையான விலங்க வந்து தேசிய விலங்கா ஒரு நாடு அறிவிச்சிருக்கிறாங்க, அது எந்த நாடு? ஆப்ஷன் சொல்லட்டுமா? சரி, ஒன்னு வந்து ஸ்காட்லாந்து, இன்னொன்று வந்து வேல்ஸ் அப்படின்ற நாடு. எந்த நாடா இருக்கும் ரெண்டாவது சொன்னதா? ஆனா அதுவும் ஒரு கற்பனை விலங்க தான், தேசிய விலங்கா அறிவிச்சிருக்காங்க, ஆனா அது யூனிகார்ன் கிடையாது. நன்றி நன்றி, முயற்சி பண்ணீங்க. நம்ம வந்து ஸ்காட்லாந்து அப்படிங்கறதா சரியான பதில். யூனிகார்ன் அப்படின்ற ஒற்றை கொம்பு குதிரையை வந்து தேசிய விலங்கா ஸ்காட்லாந்து தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ வேல்ஸ்ல என்னதா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதுவும் நான் சொல்லிடுறேன். சிவப்பு டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பனை விலங்கை தான் அவங்க தேசிய விலங்கா அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இப்போ யூனிகார்ன் வந்து அங்கே எதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தூய்மை அப்புறம் வலிமையோட அடையாளமாக அதை கருறாங்க. அதனால் ஸ்காட்லாந்து அரசு அவங்களுடைய சின்னங்கள் எல்லாத்துலேயும் இந்த கற்பனை உயிரினமான யூனிகானை தான் பயன்படுத்திட்டு வராங்க. சரி நேர்ல, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எரிமலையில் இருந்து அதிக அளவு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நாடு எது? இதுதான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா ஃபோன் பண்ணி உங்களோட பதிலை சொல்லுங்கள். கூடவே உங்களுடைய விருப்ப பாடலையும் கேளுங்க. இப்போ நமக்கு பாடல் கேட்கலாம். ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நேரில் நாம் மனம் பெறுமதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் சரியான பதிலை சொல்லிடுவாங்களா கேட்போம். சரியா வாங்க பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: கண்கள் பாடலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
2: பிரான்சிஸ் சார் சொல்லுங்க.
3: பட்டத்து யானை பாடல். என்ன ஒரு என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகல்லடா. என்ன ஒரு என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகல்லடா.
2: நிச்சயமா அந்த பாடல நம்ம கேட்டுருவோம். உங்ககிட்ட ஒரு ஜிகே கேள்வி
3: கேட்டிருந்தேன்.
2: ஆப்ஷன் சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க
2: சார். எரிமலையில இருந்து அதிக அளவு கரண்ட் தயாரிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். ஒன்று வந்து ஐஸ்லாண்ட், இன்னொன்று வந்து பிலிப்பைன்ஸ். சரியா கேட்கலையா? ஒன்று வந்து ஐஸ்லாண்ட், சரியா? இன்னொரு நாடோட பேர் வந்து பிலிப்பைன்ஸ்.
3: என்ன
2: ஐஸ்லாண்ட்? அதான் சரியான பதில். சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
2: எரிமலையோட அந்த வெப்பத்தை பயன்படுத்தி அதிக அளவு கரண்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு உலக புகழ்பெற்ற நாடு தான் இந்த ஐஸ்லாண்ட். எரிமலை இருக்கிற அந்த பகுதியில் புவியோட கடுமையான அந்த வெப்பத்தை பயன்படுத்தி இவங்க வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதாவது ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த நாட்டோட 25% மின்சார தேவையை பூர்த்தி செய்தாங்க. அந்த அளவுக்கு அங்கே அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த வெப்பத்தில் இருந்து வரக்கூடிய நீராவி, அந்த நீராவி வேகமாக வர்றப்போ அங்கேருந்து இருக்கக்கூடிய டர்பைன்ஸ் அதெல்லாமே வேகமாக இயக்குறாங்க. அதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்படி இந்த ஐஸ்லாண்டில் அதிக அளவு மின்சாரம் தயாரிச்சிட்ருக்குறாங்க. நம்ம இன்னொரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உலக அளவில் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நாடுகளில் இரண்டாவது இடத்துல இருக்குது. அடுத்த கேள்வி உங்களுக்காக ரெடியாக இருக்குது. என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் இருட்டாகவே இருக்கிற நாடு எது? நல்லா கேட்டுக்கோங்க. 24 மணி நேரமும் இருட்டாகவே இருக்குமா இந்த நாடு? அது எந்த நாடு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நாம் கேட்டுடலாம் பட்டத்து யானை திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நெட்லி 10:17 ஆகுது. நம்ம மனம் விரும்புவதை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களும் அட்டகாசமாக போட்டி போட்டு அவங்களோட லைனை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி சூப்பரான நேயர்கள் லைன் கிடச்சிருக்கு. யார் பேசுகிறாங்கன்னு கேட்போமா? வணக்கம்.
5: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் நிலையத்தார்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள். அம்மா, நலம் நலமறிய ஆவல்.
4: நல்லா இருக்கிறோம் காலை வணக்கம். யார் பேசுகிறீங்க?
5: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. நீங்கள் சொன்னது மாதிரி மனம் விரும்பி மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா.
4: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: மாஸ்டர் படத்துல இருந்து வாத்தி ரைடு பாட்டு வேணுமா?
4: கேட்டுருவோம். சரியா? ஆமா, கேள்வி கேட்டுறேன். 24 மணி நேரமும் இருட்டாவே இருக்கிற நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷனும் சொல்லிடுறேன். ஒன்னு நார்வே, இன்னொன்னு நியூசிலாந்து. நார்வே நாட்டுல லாங் இயர் பியான் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு. இந்த சிட்டியில பாத்தீங்கன்னா 4 மாதத்துக்கு தொடர்ந்து இருட்டாவே தான் இருக்குமா, பகலே கிடையாது. அதாவது அந்த 4 மாதம் சூரியன் வந்து உதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இப்படி முழுமையாக இருளே தான் மூழ்கி இருக்குமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான

சூழ்நிலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்களாம். அதுவும் இந்த அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே தான் அதிகமான பேர் வந்து பார்க்குறதா அங்கே சொல்லியிருக்கிறாங்க. 24 மணி நேரமும் இருட்டாகவே இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்வே. அடுத்த கேள்வி நம்ம கேட்டுருவோமா? கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய உலகின் ஒரே தபால் நிலையம் எங்கே இருக்குது? கரெக்டு தான், கடலுக்கு அடியில் இருக்குது. சரியா, உலகத்திலேயே கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரே தபால் நிலையம் எந்த நாட்டில் இருக்குது, எங்கே இருக்குது, அப்படி எந்த கடலுக்கு கீழே இருக்குது அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: மனம் விரும்புவது நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான ஜிகே கேள்விகளையும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம்.

0: நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு, என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேக்குறாங்கன்னு கேப்போம். வணக்கம். வணக்கம். முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். தர்பார் பாடத்துல இருந்து நம்ம பாடல் போட்டுடலாம். கேள்வி கேட்டீங்களா? கேக்கலையா? சரி, நான் மறுபடியும் சொல்லட்டுமா? கடலுக்கு அடியில இருக்குது ஒரு தபால் நிலையம், அது எங்க இருக்கு, எந்த கடல்ல இருக்கு? ஆப்ஷன் கொடுத்துருமா? சரி, ஒன்னு வந்து பசிபிக் பெருங்கடல், இன்னொன்னு வந்து இந்திய பெருங்கடல். ஆமா, அதுதான் கரெக்டான பதிலே. அதான் சூப்பர் சார். முருகன் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய உலகின் ஒரே தபால் நிலையம் வந்து பசிபிக் பெருங்கடல்ல தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய தென் பசிபிக் பெருங்கடல்ல வனுவாட்டு அப்படின்ற ஒரு தீவு நாடு இருக்கு. அதாவது அங்கே எல்லாமே தீவாக தான் இருக்கும், அந்த தீவுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு நாடு தான் இந்த வனுவாட்டு. இங்கே வந்து ஹைட் அவே அப்படின்ற இன்னும் ஒரு தீவு இருக்குது. இந்த தீவில் தான் அதிகாரப்பூர்வமான தபால் நிலையம் அமைஞ்சிருக்குது. கடலுக்கு அடியில் 10 அடி ஆழத்தில் இந்த தபால் நிலையம் இருக்குது. இங்கே நீங்கள் போஸ்ட் போடணும் அப்படின்னா அது வந்து நார்மலான போஸ்ட் கார்டிலலாம் போட முடியாது. வாட்டர் ப்ரூஃப் போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லி இங்கே தனியாக வச்சுருக்கிறாங்க. இந்த தபால் நிலையத்தை 2003வது வருஷம் தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் இப்போவும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். ஆனால் அஞ்சல் பெட்டி மட்டும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரே இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஹைடாவேன்ற தீவில் தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போய் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன்ப்பா, வாட்டர் ப்ரூஃப் போஸ்ட் கார்டெலாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது, நீங்கள் யாராவது கொண்டு போய் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட அங்கே நமக்காக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஊழியர்கள் வந்து நமக்காக கொண்டு போய் அந்த போஸ்ட் கார்டை போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அடுத்து வேறு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் பாக்ஸ் மட்டும் வந்து இயங்கக்கூடிய இடங்கள்னு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் சில இடம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் இருக்குது, மலேசியாவிலலாம் இருக்குது. இங்கே வந்து தண்ணிக்கு கீழே, அதாவது கடலுக்கு கீழே வந்து போஸ்ட் பாக்ஸ் மட்டும் இருக்கும், ஆனால் போஸ்ட் ஆஃபீஸாகவே செயல்படக்கூடிய இடம் வந்து இந்த ஹைடவே தீவு தான். அடுத்த ஜிகே கேள்வி நம்ம கேட்டுடலாம். கொசுக்களே இல்லாத கண்டம் எது அப்படின்றதுக்கு நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பாடல் கேட்க போகிறோம் தர்பார் திரைப்படத்துலேருந்து.

இல்லை, இன்னும் சில நொடிகளில் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் நாம் கேட்க இருக்கின்றோம்.

0: நிலை 10:35 ஆகுது. நம்மளுடைய மனம் மருமதே நிகழ்ச்சியில மறுபடியும் நம்ம இணைகிறோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம். சொல்லுங்க சுதா, என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: எனக்கு யான் படத்துல இருந்து ஆத்தங்கரம்.
0: கண்டிப்பா நம்ம கேட்டுடலாம். கேள்வி கேட்டிருந்தோம், உங்களுக்கு பதில் தெரியுமா? மறுபடி கேட்கட்டுமா?
1: ஆன்சர் வந்து அண்டார்டிகா.
0: அண்டார்டிகா, சூப்பர்மா, சரியான பதிலே தான். சரியா,
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றிம்மா, நன்றி. கொசுக்களே இல்லாத கண்டம் கான்டினென்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அண்டார்டிகா தான். இதே இது கொசுவே இல்லாத நாடு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐஸ்லாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக அந்த கொசுக்கள் வந்து உயிர் வாழ முடியாத அளவுக்கு அதிகமான குளிர் இங்கே வந்து இருக்குது. ஐஸ்லாண்ட்லேயும் குளிர்காலத்தில் உறை பனி வந்து இருக்கும், அப்புறம் திடீர்னு வெப்ப அலை இருக்கும். இதெல்லாமே கொசுக்களோட உற்பத்தியை அங்கே தடுக்குது. தனித்துவமான வேதியியல் பண்பு, அப்புறம் ஆழமே இல்லாமல் தேங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணிலாம் இல்லை அப்படிங்கிறதுனால ஐஸ்லாண்டில் வந்து கொசுவோட அந்த லார்வாக்கள் வந்து வாழ்கிறதே கிடையாதான். ஆனால் கொசுக்கடியே இல்லை, நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஐஸ்லாந்து போகலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கோடை காலத்தில் போகாதீங்க. ஏன்னா கொசு மாதிரியே நல்லா கடித்து எடுக்கக்கூடிய குட்டி குட்டி நுண் பூச்சிகள் வந்து அங்கே அதிகமாக கூட்டம் கூட்டமாக வருமா, அது ஒன்று தான் அங்கே ப்ராப்ளம். மற்றபடி ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா கொசுவே கிடையாது. அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுடலாமா? ஒரு காரை கூட பார்க்க முடியாத நாடு எது? சரிங்களா, இதான் நிகழ்ச்சியில் அடுத்த ஜிகே கேள்வி. ஒரு காரை கூட நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய உலகின் ஒரே சிட்டி நகரம், சரிங்களா, சிட்டி எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். யான் திரைப்படத்தில் இருந்து

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக்
1: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நம்ம 102.6 அடுத்ததா நம்ம கூட பேச போறது யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
6: காலை வணக்கம்மா, நான் ராணி தேனியிலிருந்து. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? என்ன பாடல் கேட்க போறீங்க? சொல்லுங்க பாடல்.
6: காவலன் படத்துல இருந்து விண்ணை காப்பான் ஒருவன், மண்ணை காப்பான் ஒருவன் அந்த பாடல்.
0: நிச்சயமா நம்ம இந்த பாடலை கேட்டுருவோம். சரியா, ஜிகே கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு பதில் தெரியுமா? மறுபடி கேட்கட்டுமா? மறுபடி கேட்கட்டுமா? சரி. ஒரு காரை கூட பார்க்க முடியாத உலகின் ஒரே நகரம் சிட்டி எது? இந்த சிட்டில வந்து ஒரு கார் கூட இருக்காதான்.
6: அதிசயமா இருக்குமா?
0: அதிசயமா இருக்குதா? அப்படி ஒரு இடம் இருக்கு. இப்ப சிட்டின்னு பாத்தீங்கன்னா சிட்டி ஒன்னு இருக்கு, வில்லேஜ்னு பாத்தீங்கன்னா வில்லேஜும் இருக்கு.

0: ஆனால் ஒரு காரை கூட நீங்கள் அங்கே பார்க்க முடியாது.
1: ஆப்ஷன் கொடுக்குமா?
0: ஆப்ஷன் சொல்லட்டா? சரி, ஒன்று வந்து வெனிஸ், இன்னொன்று வந்து நெதர்லாந்து.
1: வெனிஸ்
0: வெனிஸ் இத்தாலி, இத்தாலி. இன்னொன்று வந்து நெதர்லாந்து. வெனிஸ் தான் கரெக்டான பதில். சூப்பர்மா, சூப்பர். நீங்கள் டவுட்டாகவே கேட்டிங்களா, அதனால் நீங்கள் என்கிட்ட ஆப்ஷன் கேட்குறீங்கன்னு
1: நினச்சிட்டேன்.
0: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா, நன்றிமா.
0: வெனிஸ் வந்து இத்தாலியில் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாகவே தண்ணீர் தான், சரிங்களா? அதனால் இங்கே ரோடெல்லாம் கிடையாது. ரோடு இருந்தால் தானே அதில் நம்ம காரை பார்க்குறதுக்கு. இங்கே வந்து சாலையோ அப்புறம் கார்களோ பஸ்ஸோ எதுவுமே கிடையாது. இந்த நகரம் முழுவதும் வந்து 100க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன தீவுகளால் ஆனது. அதனால் இது எல்லாத்தையும் கால்வாய் மூலமாக இணைக்கிறாங்க. சாலைகளுக்கு பதிலாக இங்கே வந்து கால்வாய்களை தான் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. நடைபாதைகளுக்கு அப்புறம் அந்த நடந்து போகிறதுக்கு ரோடு மாதிரி இருக்கிற அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து தண்ணிக்கு மேலே தான் அதுவும் கட்டியிருப்பாங்க. அதனால் நடந்து போகிற இடத்துல வந்து நம்ம கார்லாம் ஓட்ட முடியாது. அதுவும் தண்ணியில் வந்து அழகாக அப்படி இப்படி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அங்கே போகிற அங்கே வந்து கார் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பொது பயன்பாட்டுக்கு கூட அங்கே சின்ன சின்ன படகுகளை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொன்று சொன்னேன் இல்லையா, கிராமமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராமம் தான் நெதர்லாந்தில் இருக்குது. அந்த கிராமத்துடைய பெயர் வந்து கீத்தோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் தார் சாலையே கிடையாது. இங்கேயும் நீங்கள் நடந்ததே போக முடியாது. இங்கே வந்து படகுல மட்டும்தான் போகணும். அதனால் இந்த கிராமத்துலேயும் கார்கள் கிடையாது. அடுத்த ஜிகே கேள்வியை கேட்டுடலாமா? 500 ஆண்டுகளாக சரியாக இப்போவும் ஓடிட்டுருக்கக்கூடிய உலகின் மிக பழமையான கடிகாரம் எங்கே இருக்குது? இந்த கேள்வி தான் இப்போ நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் பதிலை கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடுவோமா? காவலன் திரைப்படத்துலேருந்து.

0: நேர்களை 10:50 ஆகிட்டிருக்குது. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்போமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். குறும்புலா பேய் சந்திரகலா, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும்
0: நல்லா இருக்கிறோமா? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்,
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஐ படத்துல இருந்து மெரசல் ஆயிட்டேன்.
0: மெரசல் ஆயிட்டேன், சூப்பர் பாட்டு. நம்ம கேட்போம், சரியா?
1: சரிங்க மேடம்.
0: ஒரே சிரிப்பு தான். போதும் போதும் ஆயிடுதா சந்திரகலா மேடம்? சரி, நம்ம கேள்வி கேட்டுருவோமா? 500 ஆண்டுகளா இப்போ வரைக்கும் அந்த கடிகாரம் ஓடிட்டே இருக்குது. இதுதான் உலகத்துடைய மிக பழமையான கடிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் சொல்லட்டா? சரி, ரெண்டு இடத்தோட பேர் சொல்றேன், எங்க இருக்கு நீங்க கண்டுபிடிங்க. ஒன்னு வந்து இங்கிலாந்து, இன்னொன்னு செக் குடியரசு. இந்த ரெண்டு நாட்டுல எந்த நாட்டுல இருக்கு? செக் குடியரசு, இங்கிலாந்து சொல்லிட்டு, இந்த ரெண்டு இடத்துலயுமே உலகத்தின் பழமையான கடிகாரம் இருக்குது. செக் குடியரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபிராக் அப்படின்ற நாட்டுல ஒரு வானியல் கடிகாரம் இருக்குது. இது வந்து 1410 இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது இன்றைக்குமே அங்கே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கூடவே வானியல் கடிகாரம், இந்த கடிகாரம் வந்து சூரியன் அப்புறம் நிலவோட நிலைகளையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் இது அவ்வளோ அழகாக காட்டுதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வானியல் கடிகாரம், இப்போவும் ரொம்ப அழகாக ஓடிட்டுருக்குது. இன்னொரு இடம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்கிலாண்டுன்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கக்கூடிய சாலிஸ்பரி அப்படின்னு கடிகாரம் வந்து 1392 நிறுவி இருக்கிறாங்க. இது இப்பவும் லண்டன் அறிவியல் அருங்காட்சியகத்தில் ஓடிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதை விட இந்த இதோட இந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கடிகாரம் தானே வருஷத்தை நம்ம கம்மியாக சொல்லியிருக்கோம். அப்போ இதுதானே மிக பழமையான கடிகாரம், அப்போ இதுதானே கரெக்டான பதிலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் டவுட்டை நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஊடையில் கொஞ்ச நாள் வந்து அந்த கடிகாரம் ஓடலை, மறுபடியும் அது சரி பண்ணி இப்போ ஓட வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரே காரணத்தினால அந்த முதல் இடம் சொன்னோம் இல்லையா, செக் குடியரசு, அந்த நாடு தான் இந்த இடத்த பிடிச்சிருக்குது. உலகின் மிக பழமையான கடிகாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் குடியரசில் இருக்குது. அது வந்து ஃப்ராக்வே நாட்டில் இருக்கக்கூடிய வானியல் கடிகாரம். அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுடலாம். உலகின் மிக உயரமான மின்சார கம்பங்கள் இருக்கக்கூடிய நாடு எங்கே இருக்குது? நீங்கள் சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அதுக்கு முன்னால் நாம் கேட்டுடலாம் பாடல் ஐ திரைப்படத்தில் இருந்து.

நேரில் நாம் மனம் பெறுமதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம பாடலுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதிலை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோமா? உலகின் மிக உயரமான போஸ்ட் கம்பம் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம். அது என்ன நாடு அப்படின்னா சீனா. சீனாவில் இருக்கக்கூடிய யாஞ்சி அப்படின்ற ஆற்றுக்கு குறுக்க மிக உயரமான மின்சார கோபுரங்களை வந்து அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய இரண்டு பெரிய நகரங்களுக்கு வந்து மின்சாரம் கொடுக்குறாங்க. இதோட உயரம் எவ்வளோ தெரியுமா? 385 மீட்டர் இருக்குதான். அதாவது உலகத்தோடைய உயரமான ஈஃபில் கோபுரத்தை விட இது ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகின் மிக உயரமான மின்சார கம்பங்கள் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா. நேர்களே, இன்றைக்கி நம்மளுடைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் எல்லாம் நேர்கள் கேட்டு ரசித்தாங்க. கூடவே நம்ம இன்றைக்கி வந்து வேர்ல்டு ட்ரிப்பே போயிட்டு வந்துட்டோம். நம்ம இந்தியாவை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி ஜிகே கேள்விகளாக கொடுத்தோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய தகவல்களையும் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன். இந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நெல்லை ஒலிக்கே இருக்கும் நிறைவு பாடலை தொடர்ந்து நாம் கேட்க இருக்கிறோம். 11 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்மளுடைய மணித்திருநாடு

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருதக்ஷ் பட்டேல் ஆகியோர் முறையே வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 26 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 137 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் இப்பகல் 11:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. நேர்களை, இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில நம்ம மவுண்ட் அபு, அதாவது அபு மலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ராஜஸ்தான் மாநிலம் அப்படின்னாலே நம்முடைய இந்தியாவோட சுற்றுலா தலைநகரம், தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏராளமான கோட்டைகள், ராஜ வம்சத்தினர் கட்டின நிறைய மாளிகைகள் அப்படின்னு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மட்டும் இல்லாமல் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கக்கூடிய பகுதிகள் நிறையவே இருக்குது ராஜஸ்தான் மாநிலத்தில். தவிர இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தார் பாலைவனம் தனித்துவமான அடையாளங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பாலைவனம் இருக்கிறதுனாலே இந்தியாவோட வறட்சியான மாநிலங்களில் ஒன்றா அப்படி வந்து சொல்லப்படுது இந்த ராஜஸ்தான். அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மலை வாசஸ்தலம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஹிரோஹி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லக்கூடிய அபு மலை தான். பாலைவனத்தின் நடுவே இருக்கக்கூடிய சோலையான இந்த மவுண்ட் அபுவுடைய சிறப்புகள் என்னென்ன, இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்லாம் தான் நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிகழ்ச்சி வழங்க ரொம்ப ஜோராக வந்துட்டேன், நான் உங்கள் மீரா. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய மலைப்பாடல்கள் தான் கேட்க போகிறோம். சில ஒருவர் வாழும் ஆழியம் அந்த படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. பொன்னடியானவங்களுடைய பாடல் வரிகளை மலேசியா வாசுதேவன், சித்ரா பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லக்கூடிய அபு மலை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரே மலை வாசஸ்தலம் அப்படின்னா இந்த மவுண்ட் அபு தான். கடல் மட்டத்தில் இருந்து 4000 அடி உயரத்தில் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. ராஜஸ்தான் குஜராத் இந்த எல்லையில் அமைஞ்சிருக்கிறதால இங்கே பல நூற்றாண்டுகளாக இரண்டு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் வெப்பத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இங்கே சுற்றுலா வர்றது தான் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு வனவிலங்கு சரணாலயம் கூட இருக்குங்க. அங்கே எல்லாம் இருக்குது, அங்கே எல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றத நான் தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு பிறகு சொல்ல போகிறேன். பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கிழக்கு வாசல் படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். மாருதி உதயகுமார் இவங்களுடைய பாடல் வரிகளில் மனோ பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் கேட்கலாமா?
5: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் ஒருபகல் 11:16 ஆயிட்டிருக்கு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு அபு மலை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த மலையின் மேலே ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த சரணாலயத்தில் வந்து ஒரு காலத்தில் சிங்கம் புலி இந்த மாதிரி வாழ்ந்த தடயங்கள் இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ சிறுத்தை, சாம்பார் மன்கீரி இந்த மாதிரி 250க்கும் மேற்பட்ட விலங்கின வகைகள் இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் இருக்குங்க. இல்லாமல் இங்கே நிறைய ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த வந்து நிறைய கோவில்களும் வந்து இந்த அபூமலையில் வந்து அமைஞ்சிருக்கு. என்னென்ன கோவில்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய ஹிந்து ஜெயின் கோவில்கள் வந்து அமைஞ்சிருக்குது. 1921 கட்டப்பட்ட வசை கோயில் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறது. ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது. முற்றிலும் வந்து பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட தில்வாரா ஜெயின் கோவில் ரொம்பவே அற்புதமான ஒரு கட்டிடக்கலைக்கு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். கட்டிட கலையின் அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு கோவில் வந்து இங்கே இருக்குது. தில்வாரா ஜெயின் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 14 மேவாருடைய ராணா கும்பலால் கட்டப்பட்ட அச்சல் கார்க் அப்படின்ற கோட்டையும் வந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒரு கோட்டையாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம் அபு மலை பற்றி. எங்கள் தம்பி திரைப்படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்குது. முத்துலிங்கம் பாடல் வரிகளில் மின்மினி மனோ பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்கலாம்.

0: நேர்களை நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அபு மலை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மலைத்தொடருடைய உயர்ந்த சிகரம் அப்படின்னா குரு சிகார் வந்து அமைஞ்சிருக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து 1722 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா இது சொல்லலாம். அப்புறமா இந்த பாலைவன சோழில், அதாவது நம்ம அபுமலையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொன்னால் அது நக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி தாங்க. இங்கே படகு சவாரி இருக்குது. ராஜஸ்தானில் படகு சவாரி செய்ய இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறதால எப்பவுமே இந்த இடத்துல வந்து சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் நிறையவே இருக்குது. மாலை நேரங்களில் செயற்கை நீர் ஊற்றுகளில் விதவிதமான வண்ண விளக்குகளால் ஒளிர வச்சுருக்கிறாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த இடம். நம்ம எத்தனையோ இடங்களில் படகு சவாரி செஞ்சுருந்தாலும் இங்கே படகு சவாரி போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு புதுமையான அனுபவமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டோக் ராக், நக்கி ஏரி, இது பக்கத்தில் தவளை வடிவத்தில் இயற்கை அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான பாறை தான் அந்த டோக் ராக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து சுற்றுலா பயணிகளை ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குது பேசலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. இது நம்ம ஆள் இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். பாக்யராஜ் வந்து பாடியிருக்கிறாங்க. புலவர் புலமை பித்தன் அவங்களுடைய பாடல் வரிகளில் பாக்யராஜோட இசையில் தான் பாடல் வருது. கேட்கலாம்.
1: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம்.

0: நேர்லி நேரம் ஆயிடுச்சு 11:28.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரே கால்புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ்.

0: அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மி ஆகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: நேர்கள், இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சலாக நேர்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மனைத்திருநாட நிகழ்ச்சி நேர்கள் கேட்க இருக்கிறீங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களின் பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. 11:36 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு அபு மலை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கிறோம். மவுண்ட் அபு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த மவுண்ட் அபுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கான காலகட்டம் வந்து ரொம்பவே வந்து அங்கே கிளைமேட் நல்லாயிருக்கும். அந்த காலகட்டத்தில் போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மவுண்ட் அபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அப்படின்னா உதய்பூரில் இருக்கக்கூடிய மகாராணா விமான நிலையம் தான். இங்கேருந்து 207 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மவுண்ட் அபை வந்து நம்ம ஒரு டாக்ஸி மூலமாக கூட நம்ம போயிடலாம். ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா 29 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அபு ரோடு ரயில் நிலையத்திலேருந்து நம்ம போய்க்கலாம். அங்கேருந்து கூட பேருந்து, வாடகை கார் இந்த மாதிரி நிறைய போக்குவரத்து வசதிகள் கூட இருக்குது. சாலை வழியாக போகணும் அப்படின்னா நம்ம ராஜஸ்தான்லேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து கூட அகமதாபாத்லேருந்து கூட போகலாம் அப்படின்னு வந்து நிறைய சாலை வழிகளும் கூட நமக்கு இருக்குது. ராஜஸ்தான் வந்து வறண்ட பகுதியில் அமைஞ்சிருந்தா கூட இந்த ராஜஸ்தானுக்குள்ளேயும் ஒரு பாலைவன சோலையாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மவுண்ட் அபு அப்படிங்கிறது நிறைய ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், பசுமையான காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே சுற்றுலா பயணிகளை ரொம்பவே கவரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை நம்மளும் போய் இந்த மவுண்ட் அபுவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11:38 நிமிடத்தில் நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்க போகிறோம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே.

0: ஆயிடுச்சு 11:42. நேர்களே, மணி திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. தகவல்களை எங்கூட சேர்ந்து வழங்குறதுக்காக வந்துட்டாங்க நம்ம
1: ரியோ. ரியோ ரெடியா இருக்கிறேன்.
0: ஓகே ரியோ, என்ன தகவல் வச்சிருக்கீங்க? முதல் தகவல்
1: முதல் தகவல் வந்து இன்னைக்கு உடனே செய்யற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன். அதுவும் கோவில்பட்டியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவலா கூட இது இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்களுடைய வங்கி கணக்கோட ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிறப்பான ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. அதுவும் முகாம் வச்சிருக்காங்க. எங்கன்னா நம்ம கோவில்பட்டியில இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ்ல இன்னைக்கு நடக்குது, இப்போ நடந்து இருக்குது. அதனால நீங்கள் உங்களுக்கு வங்கி கணக்கோட ஆதார் எண் இணைக்கணும் அப்படின்னா உடனே போய் இணைச்சிடுங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, அது ஓய்வூதியதாரர்களுக்கு கட்டாயமாக அவங்களுடைய வங்கி கணக்கோட ஆதார் எண் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இணைக்கலை அப்படின்னா இந்த மாதம் அவங்களுக்கு ஓய்வூதியம் இருக்காது அப்படின்ற தகவலையும் முன்னாலே சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதத்துக்கான பென்ஷன் வராமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உடனே போய் இதோட லிங்க் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வங்கி கணக்கோட ஆதார் எண்ணை இணைக்கிற கோவில்பட்டியில அங்க இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்ல இன்னைக்கு சிறப்பு முகாம் நடக்க இருக்குது.
0: சூப்பரான தகவல் தான் சொல்லியிருக்கிறீங்க. நானும் ஒரு தகவல் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்திய தொல்லியல் துறை சென்னை கல்வெட்டு பிரிவு மற்றும் தூத்துக்குடி காமராஜர் கல்லூரி வரலாற்று துறையுடைய முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பிரிவு இவங்க இணைந்து நடத்தக்கூடிய காலந்தோறும் இந்திய கல்வெட்டுக்கள் அப்படின்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நாளைக்கு நடக்க இருக்குது. அதாவது செப்டம்பர் 22 காமராஜர் கல்லூரியில் நடைபெற இருக்குது. காலையில் 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் இங்கே வந்து

0: பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், வரலாற்று ஆர்வலர்களாக இருக்கலாம், பொதுமக்கள் எல்லாருமே இந்த கண்காட்சியை பார்வையிடலாம். இந்த கண்காட்சியில் இந்தியாவில் கல்வெட்டு மரபோடை தோற்றம், வளர்ச்சி, இது எல்லாமே கால வரிசைப்படி வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த சமையான இந்த கண்காட்சியை மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த தகவல் ரியோ, நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க?
1: ஆமாம், அடுத்து ஒரு தகவல் இருக்குது. இப்போ அதிகமாக கொஞ்சம் காய்ச்சல் சளியெல்லாம் நடமாடுது நமக்கு வந்து. ஆமாம், நடமாடுது.
0: ஓகே,
1: நமக்கு இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? நல்ல வெயில் இருந்தது, திடீர்னு மழை தூ
0: திடீர்னு மழை வந்ததுனால நிறைய காய்ச்சல் பரவுது அப்படிங்கிற தகவல் இருக்குது.
1: ஆமாம், இது மாதிரி நிறைய நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து டெங்கு காய்ச்சல் இருந்துட்டு இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக உன்னி காய்ச்சல் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னாலும் உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருங்க. இந்த உன்னி காய்ச்சல்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு பாக்டீரியா கிருமியால் வரக்கூடிய ஒரு காய்ச்சல் தான். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் அப்புறம் வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காய்ச்சல் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, நம்ம வந்து காடுகளெல்லாம் அழிச்சு வீடெல்லாம் கட்டிட்டோம் அந்த மாதிரி பார்த்தோம்னா அங்கே எங்கே மாறி மாறி இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக இது வந்து நம்ம ஆள் உயரத்துக்கு வளர்ற புல் புதர் இதுக்குள்ளே தான் அதில் அந்த உன்னி இருக்கும், அந்த ஒரு வகையான உன்னி அது அங்கே தான் இருக்கும். அது கடித்து காய்ச்சல் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அதிகமாக வெளியிடங்கள்லையும் வந்துட்டது அப்படின்றதுனால இந்த காய்ச்சல் நிறைய பேருக்கு, இவங்க வந்து காட்டு வேலை தான் வயலில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்குமே வர்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் சின்னதாக ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா உடனே போய் பார்த்துருங்க. இந்த உன்னி காய்ச்சல் வந்து ஜனவரி வரைக்கும் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க.
0: ஓகே, இந்த விழிப்புணர்வு தகவலோட 11:46 நம்ம சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். மலை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். வேதம் படத்துலேருந்து அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன், மகாலட்சுமி ஏற்பாடு இருக்கிறாங்க. வித்யாசாகருடைய இசையில் தான். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:52 ஆயிட்டிருக்கு. மணி திருநாடு நிகழ்ச்சியில பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த ஒரு சிலரையோ அடுத்த தகவல் என்னன்னு சொல்ல போறீங்க?
1: ஆமா, ஒரு இணையதள மோசடி இப்போ அதிக அளவு வெளியே வந்துட்டு இருக்குது. அதாவது தபால் துறை மூலமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டாக் சேவா கிஃப்ட்ஸ் அப்படின்ற பேர்ல பரிசு திட்டம் செயல்படுத்துறதா இணையதளத்துல மோசடி நடக்குது. இதை பொதுமக்கள் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்திய தபால் துறை எச்சரிச்சிருக்கிறாங்க. தபால் சேவை பரிசு அப்படின்ற பெயர்ல இந்த திட்டம் வந்து வளம் வந்துட்டு இருக்குது. பொதுவாக அப்படி வர்ற இடத்துல வந்து தேவையில்லாமல் ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய இழப்பை நமக்கு கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு ஏதாவது வங்கி கணக்கு விவரம் சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க, ஆதார் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு எந்த தகவலையும் அவங்க கேட்டாலும் நீங்க கொடுக்காதீங்க. இது வந்து ஒரு மோசடி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தபால் துறை எச்சரிச்சிருக்கிறாங்க.
0: ஓகே, இந்த தகவலோட இன்னொரு தகவல் கூட இருக்கு. நாளைக்கு சங்கரன் கோவில்ல விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. சங்கரன் கோவில் ஆர்டிஓ அலுவலகத்தில் நாளை 22ஆம் தேதி, செப்டம்பர் 22ஆம் தேதி விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. அதனால செப்டம்பர் மாதத்துக்கான இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு விவசாயிகள் உங்களுடைய கோரிக்கை மனுக்களை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால விவசாயிகள் இந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தகவல் என்னறியும்.
1: அடுத்ததும் விவசாயிகளுக்கான ஒரு தகவல் தான். அதாவது அவங்களுக்கு வந்து நெல்லை உலர்த்துறதுக்கு களம் அமைக்கிறதுக்கு 50% மானியம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்த முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு நீங்கள் போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, இந்த தகவலோட அடுத்த ஒரு தகவல் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம நெல்லை வழியாக நாகர்கோவில் சாரலப்பள்ளி இங்கே வந்து ஒரு சிறப்பு

0: ரயில் வந்து விட்டுருக்குறாங்க, விட போகிறாங்க. இந்த ரயில் அப்படிங்கிறது சாலப்பள்ளி நாகர்கோவில் சிறப்பு ரயில் வருகிற 25ஆம் தேதி அக்டோபர் 2, 9, 16, 23 இந்த வெள்ளிக்கிழமைகளில். எதுக்காக அப்படின்னா, ஆயுத பூஜை விடுமுறை நாட்களில் வந்து நிறைய பயணிகள் கூட்ட நெரிசல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சிறப்பு ரயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வெள்ளிக்கிழமைகளில் 7:45 புறப்படுது. இந்த ரயில் மறுநாள் 8:40 நெல்லை வந்து நாகர்கோவிலுக்கு வந்து 9:45 சென்றடையுது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் வள்ளியூர், நெல்லை, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு போகுது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நாகர்கோவில் சாலப்பள்ளி சிறப்பு ரயிலை பயணிகள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற இந்த தகவலோட நிறைவான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க ரியோ?
1: நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு வானிலை தகவல் தான் இருக்குது.
0: ஓகே,
1: என்ன அப்படின்னா, இன்னைக்கு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீலகிரி, கோவை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர் இந்த பகுதிகளில் வந்து கொஞ்சம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் நம்ம பகுதியிலையும் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு போயிட்டு வாங்க.
0: ஓகே, இந்த தகவல்கள் எல்லாமே நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவான பாடல் கூட கேட்க போகிறோம். தேடினேன் வந்தது இந்த படத்தில் தான் பாட்டு வந்துட்டுருக்கு. ஹரிஹரன், பவதாரணி பாடியிருக்காங்க. சிற்பியோட இசையில் தான் பழனி பாரதியின் பாடல் வரிகளில் இதுவரைக்கும் மணித்திருநாள் நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியாக வழங்கினோம். நானுங்கள் மீரா மற்றும்
1: நானுங்கள் நண்பர் அறிவிப்பாளர் ரியோ.
0: நேர்களே, இந்த பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். அதனை தொடர்ந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி, இதுதான் தலைப்புங்க. இப்போ வந்துட்டே இருக்கு பாட்டு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவிக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியாவின் ஹிமான்ஷு தில்லான், ருத்ராங்ஷ் பாட்டீல், பர்த் ராகேஷ் மானே வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 38.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக அல்மைசர் தினம் அல்மைசர் நோய் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வெள்ளருக்கின் மருத்துவ பயன்கள். 2 மணிக்கே அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. மூன்று 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:07 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், புவி வெப்பமயமாதல் மற்றும் அது தொடர்பான தகவல்கள், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இளம் பூரணாரின் உரைத்திறன் குறித்து தெரிந்து கொள்ளலாம், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:30, 1:30, 4:02, 4:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 2026

0: குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: பன்னிரெண்டு மணி பத்து நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.

0: இனிய வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஸ்நேகிதிய நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு மேரா என்ன தலைப்பு பார்த்து யோசனையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே?
1: அதாவது சகோதரத்துவம் அப்படின்னு எங்க வீட்டுல நடந்த சண்டைகள், பிரச்சனைகள், லடாய்கள் இதெல்லாம் ஞாபகத்து வந்துச்சு. அப்படியே யோசிச்சுட்டே
0: உட்கார்ந்துருக்கேன். உண்மையிலே இன்னைக்கு தலைப்புல அதுதான் கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி? அது அண்ணன் தம்பியா இருக்கட்டும், இல்ல அக்கா அண்ணன் அக்காவா இருக்கட்டும், தங்கச்சி அண்ணனா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு வித சகோதரத்துவம் இருக்கும். அந்த சகோதரம் எப்படி, பாச மலர்களா இருக்கிறீங்களா இல்ல வந்து ஃபைட் மலர்களா இருக்கிறீங்களா அப்படின்னு?
1: அதுதான் அங்க சொன்னீங்களே ரெண்டாவது, அதுதான் அதிகம். ஏன்னா எங்க எந்த வீடா இருக்கட்டும், அங்க வந்து சகோதரர்களாகட்டும் சகோதரி உடன் பிறந்தவங்க கூட ஒரு சண்டை அப்படிங்கிறது, அது அதுவும் உடன் பிறந்தது அப்படின்னு சொல்லலாம்.
0: கூடவே அவங்க பிறக்கையிலேயே கூடவே அதுவும்
1: அதுவும் பிறந்துரும். ரொம்ப சுவாரஸ்யமான சண்டைகள்லாம் நடந்திருக்கும். எனக்கு நிறைய விஷயம் பிளாஷ்பேக்கா யாவும் வந்துட்டே இருக்கு. ஓகே, தோழிகளை நீங்க உங்க வீட்டுல உங்க சகோதரத்துவம் எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு உடனே கால் பண்ணுங்க. 0462 256 1133 2 மற்றும் 0406 262 1133 3. தோழிகளை சீக்கிரம் வாங்க, உங்க வீட்டில் சகோதரத்துவம் எப்படின்னு சொல்லுங்க.
0: கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம் சுபகலாம், எப்படி இருக்கீங்க? மீராமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோமா, சொல்லுங்க.
1: யாரு பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
2: என் பேரு ஆர்வத்துல இருந்து சாந்தி.
1: சாந்திமா சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல நாங்க 3 பேரு. நான் தான் சரியா, என் தம்பி என் தங்கச்சி.
1: சரி
0: சரி.
2: என் தம்பிக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அப்படி ஒரு பசமா இருப்பான். ஆனா இப்பவும் இப்ப கொஞ்சம் பேச மாட்டான். ஆனாலும் எங்க வீட்டை அப்படி எட்டி பார்க்காம போகவே மாட்டான். ஒரு ஒருவான் காட்டிக்கிட்டு வந்துட்டு போவான். எனக்கு எனக்கும் அவனை பார்த்தாதான் நல்லா இருக்கும்.
1: பேச மாட்டீங்க?
2: பேச மாட்டோம்.
1: இப்படி சொல்லி
2: ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் கடவுள்.
1: சரி, மூத்த பொண்ணு, எனக்கு ஒரு டவுட். மூத்தவங்க அப்படின்னால வீட்டுல கொஞ்சம் அடி ஜாஸ்தியாவே விழுதுல, அது ஏங்க?
2: அது வந்து சின்ன பிள்ளையா
1: இருப்பாவ, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சகோதரத்துவம் மாறாது இல்லையா,
2: அந்த பாசம் வந்து
1: பாசம் மாறாது.
2: எனக்கு ஒரு நாளைக்கு பக்கத்தாலும் எம்மா பக்கத்துல இருந்து பிடிச்சிட்டு இருப்போம். தை நகை பாக்கலே தை அப்படின்னா இப்ப வருவான் தைன்னு கஷ்டப்படாத அப்படின்னு பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கே முடியும்.
1: சூப்பர், டெய்லி பார்த்து சந்தோஷமா இருங்க. நன்றிமா சாந்தியம்மா.
0: ஆக்குறவங்க அந்த பிரச்சனையும் மறந்து பேசிட வேண்டியதானே. உங்க சகோதரத்துவம் இன்னும் நல்லா இருக்கும்ல?
2: அது கொஞ்சம் பேசலாம்,
1: கொஞ்சம் பேசலாம், நல்லாவே பேசலாம்
0: பேசலாம்.
2: ஆமா,
1: யோசிப்போம் அப்படிங்கிறாங்க.
0: போயில ஏல தம்பி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு.
1: என்னக்கா சாப்பிட்டியா அப்படின்னு
0: அவரு கேட்டு வர்றாரு.
1: அம்மிட்டுதேங்க.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நிஷா,
0: இப்பதான் பேசுறீங்களா, முன்னாடி பேசிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி?
3: எங்க வீட்டுல இப்போ வரைக்கும் பாசம்னா ஒரே அழுகாட்சி தான் மேம். அது சண்டை வரைக்கும் வந்தது கிடையாது.
1: சண்டை வந்தது கிடையாதா? என்ன ஒரு அதிசயம்.
3: எங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி.
1: இத்தனை பேர் இருந்து நீங்க சண்டை போட்டு எப்படி பாசிபிள்ங்க? என்னங்க சீக்ரெட் சொல்லுங்க எங்களுக்கு.
3: அதுல என்ன அப்படின்னா, நான் தான் வந்து ஸ்பெஷல்.
1: ஓ சரி.
3: என்ன மனசாபம் வந்தாலும் நான் போய் அதை வந்து சரி பண்ணிடுவேன்.
1: அடாடா சே, ஐயோ இப்படி ஒரு டெக்னிக் வச்சிருக்கீங்க. 4 பேர் இருந்தா அதுல ஒரு ஆள் வந்து ஒரு நடுநிலை பண்றதுக்கு, சமாதானம் பண்றதுக்கு ஒருத்தரை வச்சுக்கிறது.
3: ஆமா மேம்.
1: சரி, சூப்பர்.
3: என்னன்னா லேசானாலும் நாங்க ஒரே அழுதுருவோம்.
1: அழுதுருவீங்களா?
0: சண்டை போடவே முடியாத அளவுக்கு அழுதுருவாங்க.

0: எமோஷனலா பாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. சூப்பர் சூப்பர். ஏதோ பண்ணி வந்து சண்டை இல்லாம வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய டேலண்ட் தான்.
1: நான் சொல்ல விரும்புறேன், இந்த மாதிரி இந்த அண்ணா தம்பி தங்கச்சி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
0: ஓகே ஓகே, கண்டிப்பா நன்றி சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. நன்றி நிஷாமா.
1: தேங்க் யூ மேம்.
0: நன்றி நன்றி.
2: தொடர்ந்து பேசலாம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து.
3: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 12:21 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம். மேரா, உங்க வீட்டுல எப்படி சகோதரத்துவம் இருக்கு?
1: எங்க வீட்லயா? இப்போ வந்து நம்ம பெரியவங்களை ஆகிட்டோம், மெச்சூரிட்டி ஆகிட்டோம் அப்படிங்கிறது இப்போ ஓகே. அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆனால் சரியாக போயிடும் உடனே. ஆனால் சின்ன பிள்ளைகளாம் நாங்கள் பண்ண கூத்துலாம் நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. என்ன அப்படின்னா, எனக்கும் என் தம்பிக்கு சண்டை வரும். சண்டை வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவனோட கழுத்தோடு வச்சுட்டு சவுத்தோடு நெரிச்சிருவேன். அவன் என்ன பண்ணுவான், என் முடியை பிடிச்சி பிடிச்சிடுவான். நான் டைட்டாக கூட கூட்டினா, நான் இங்கே டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அவன் முடியை டைட்டாக பிடிப்பான். நான் லூஸாக விட்டா அவன் லூஸ் ஆகிடும். இப்படி பயங்கரமாக சண்டை நடக்கும். ஆனால் கடைசி அடி வாங்குறது என்னவோ நான் தான். அம்மா, பெரிய பிள்ளை உனக்கு அறிவு இல்லையா, நீ தான் பொறுத்து போகணும், நீ தான் சண்டை பண்ணக்கூடாது அப்படின்னு அட்டி செம்மையாக விழும். அப்போல்லாம் யோசிப்பேன், என்னடா பெரிய பிள்ளை மூத்த பிள்ளையா இருக்கிறது இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சது உண்டு. ஆனால் சகோதரத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ தான் புரிய வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது உணர ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ தாங்க.
0: கண்டிப்பாக நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள்
1: கோமதி.
2: எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டு அக்கா ரெண்டு தம்பி நான் ஒன்று மேடம். ஒரு தம்பி மட்டும் இப்ப இல்ல மேடம், மீதி நாலு பேர் ஒரே ஊருக்குள்ளதான் இருக்கோம், பாளையங்கோட்டைக்குள்ளே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி இருக்கோம், கேடிசி நகர் இப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. ஆனா இப்பமும் தம்பி இப்படி கூட வந்தா எட்டி பாப்பான், அக்கா வந்தா தினம் ஒரு நாளைக்கு எல்லாருமே ரெண்டு பேரும் அவங்களே எடுத்துட்டு வருவாங்க, ஒண்ணு போலதான் தருவாங்க. பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. அதனால அந்த ஒற்றுமை அப்படியே இருக்கும். மற்றபடியே சின்ன சின்ன பொருளுக்கு எல்லாம் நாங்க சண்டை போட்டது கிடையாது.
1: சூப்பர்மா, ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு கோமதி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகே அப்படின்னு டெய்லி பாட்டு பாடுவீங்க போல இருக்கே. மகிழ்ச்சி, நன்றி.
2: அதே மாதிரிதான் இருக்கோம் மேடம்,
1: நன்றி. எப்பவுமே
2: குழந்தைங்க பிள்ளைகள் ரெண்டும் அதே மாதிரிதான் இருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர், எப்பவுமே இப்படியே இருங்க. மகிழ்ச்சியா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானி, சொல்லுங்க, உங்க வீட்டு சகோதரத்துவம் எப்படி இருக்கு?
3: எங்க வீட்டு சகோதரத்துவம் ரொம்ப சூப்பரா தான் இருக்கும், கண் பற்றும். ஆமா, என்ன நாங்க ஒரு நாள் சண்டை போட்டது கிடையாது. சண்டை பிடிச்சாலும் சின்ன சின்ன வரத்தான் செய்யும், அடுத்தாலும் பேசிடுவோம்.
1: சரி சரி.
3: ஆமா, அதனால அண்ணனும் இப்படித்தான், எங்க ரெண்டு அண்ணன் தான். அக்கா தங்கச்சி தான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருப்பான், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சுன்னா போன் பண்ணி போன் பண்ணிடுறது. இதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய அப்பா. அவங்க பாச மலர், அவங்க பாச மலர் கூட அப்படி இருந்தாங்க. தன்னுடைய இதையே அக்க தங்கச்சி காய்ச்சி விட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தவங்க. வந்தாலும் ஒரே இந்த பாச மலரை பத்தியே பேசி பேசி எங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பாச மலர் தான் பாட்டு, அந்த பாட்டும் அதுதான் வரும். அதனால நாங்க எல்லாரும் எப்போதுமே ஒற்றுமையாகத்தான் இருக்கோம், இப்பவுமே இருக்கோம், இனிமேல் இருக்க வேண்டும். கடையேஸ்வரன் இருக்க அந்த இறைவன் உதவி செய்வானாக.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சுல்தானியம்மா, நன்றி
2: நன்றி.
0: மேரா, சகோதரத்துவம் ரொம்பவே எல்லார் வீட்லயும் பொங்கி வழியுது,
1: பொங்கி வழியுது, ஆச்சரியமா இருக்கு. சண்டையே போட மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல, இப்படியே வந்து சகோதரத்துவம் பெருகட்டு, மகிழ்ச்சியா இருக்கட்டும் சொல்லிட்டு அடுத்து தோழிக்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டலாமா?
0: கண்டிப்பா, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது.

0: 12:36 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து பேசக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுதா பேசுறேன்.
0: சுதா சொல்லுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம். ஆமா,
1: எங்க வீட்டுல ஒத்துமையா இருப்போம். ஒத்துமையா இருக்கும் போதே ஒரு பங்கன் வந்ததுன்னா சேரும் போது எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும், பாரு அப்படியே கலைஞ்சு போன மாதிரியே இருக்கும். அது வந்து இந்த ரேடியோ மூலமா அல்ல, ஒற்றுமையா இருக்கணும்னு நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன்.
0: ரேடியோ மூலமா சொல்லுதீங்க ஒற்றுமையா இருக்கணும்னு.
1: ஆமா,
0: யாருக்கு சொல்றீங்க?
1: ஒரு வீட்டுல ஒரு பங்கன் வந்தா ஒரு நாளைக்கு முன்னாடியே வரணும், சந்தோஷமா இருக்கணும், நம்ம சொல்லாமே அவங்க வரணும். அக்கா தங்கச்சியில்னா அவ்வளவு ஒற்றுமையா இருந்ததுன்னா அந்த இடத்துல இது எங்க அக்கா என் தங்கச்சின்னு பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லும் போது நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்.
2: சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே சொல்றீங்க அப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்லையா?
1: ஆமா, அது வந்து எங்க வீட்டுல பங்கன் வர்றதுனால அவங்ககிட்ட முன்னாடியே நான் ரேடியோ மூலமா சொல்லுவேன்.
2: சரி, இதை கேட்டுவிட்டு எல்லாரும் வந்து ஒரு நாளுக்கு முன்பாக வந்து ஆஜராகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
0: வாங்க, நல்லா சாப்பிடுங்க, மொய்ய செய்யுங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிங்க.
1: நம்ம பக்கத்து வீட்டுல இதான் எங்க அக்கா எங்க தங்கச்சின்னு சொல்லி நம்மளுக்கு அது வந்து சந்தோஷமா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு நாள் எங்க பங்கன் டயத்துல வந்து நின்றுகிட்டு நம்மளுக்கு வந்து யாரையுமே அறிமுகப்படுத்த முடியல. இதான் உங்க அக்கா தான் நம்மள கல்யாணம் ஆகி ஒரு 28 வருஷம் 29 வருஷம் ஆக போகுது. இப்பவுமே இதான் உங்க அக்காளான்னு சொல்லி நம்மளால அந்த பக்கத்து வீட்டுல அறிமுகமாக்க முடியல. அதனால
2: சரி, வானொலி மூலமா சொல்றீங்க சுதா, நீங்க கால் பண்ணி கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் வந்து அன்பு வளமாகும் இல்லையா?
1: கவலைப்படாதீங்க,
2: இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே. நன்றி நன்றி
1: நன்றி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சுதா.
1: சரிம்மா,
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
0: கனகா சொல்லுங்க, உங்க வீட்ல உங்க சகோதரத்துவம் எப்படி இருக்கு?
3: சூப்பரா இருக்குங்க.
0: சூப்பரா இருக்கா? சண்டே இல்லன்னா?
3: சண்டைதான் வாழ்க்கையே.
2: அப்படி சொல்லுங்க.
3: இல்லன்னா நல்லா இருக்குமா?
2: அதுதானே ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா?
3: எனக்கு ஒரே அக்கா தான், அக்கா இல்லாம நான் இல்ல,
2: சண்டை இல்லாமலும் இல்ல.
3: ஆமா, ஏன்னா எல்லாமே அவன் சொல்லி தந்ததுதான்.
2: சண்டையும் கூட.
3: பாசம்
2: இருக்க இடத்துல கொஞ்சம் பயம் இருக்கு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க.
0: முடிஞ்சு உங்க சகோதரத்துவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, அவங்கள பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிறது, அவங்க இல்லைன்னா
3: அதுதான்
2: அவங்க ஒரு கண்டிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படிங்கறது.
3: கண்டிப்பா இப்போ 10ஆம் கிளாஸ் முடிச்சோம்னா நான் தறி வேலைக்கு போனாங்க. வீட்டுலதான் தறி, ஃப்ரெண்டுங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, வா விளையாட வா, ஒரு மணி நேரம் வா அப்படின்ட்டு. எம்மா, ஒரு மணி நேரம் நீ 10 பேரோட சேர்ந்து விளையாடுவ, இருந்தாலும் நீ அந்த ஒரு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு அரை மணி நேரம் வேலை பார்த்தனா நம்ம கொஞ்சம் கடன் குறையுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ

0: வீட்ல எல்லாம் நல்லதுதான் செய்வாங்க. அதான் அக்கா தான்
1: நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடலுக்கு அப்புறம் தான் விளம்பரம்.

0: 12:46 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன்.
2: சிவகாமி,
1: நான் தான் வீட்டுல மூத்த பொண்ணு. எனக்கு 2 தம்பி 2 தங்கச்சி. முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது சரங்காய் இருந்த கல்யாணம் ஆகுந்தனவே வந்து எனக்கும் என் பெரிய தங்கச்சி தான் அடிக்கடி வீட்டுல சின்ன சின்ன சண்டை வரும். அது வந்து இன்னும் நீடிக்கு,
0: இன்னும் சண்டை போட்டுட்டுதான்.
1: 4 தங்கச்சி 2 தம்பியும் சரி, 2 அந்த பெரிய தங்கச்சியுமே எங்களோட சின்ன தங்கச்சி பாசமா இருப்பாங்க. இந்த இவ என்ன சின்ன சின்ன சண்டை, துணிமடி அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இப்பவுமே ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா போவோமா, அப்போ இந்த துணிய மடிய அது எங்க அம்மா என்னைய பத்தி சொல்லாது, அவ்வளவுதான் சொல்லும். உடனே நான் தான் இருக்கணா அப்படின்பா, எடி இந்த டீய போட அப்படின்பா, அது நான் தான் இருக்கணா அப்படின்பா. இவ்வளவுதான் இருக்கவளா, எத்தனை பேர் இருக்கவா சொல்ல வேண்டியதுன அப்படின்பா, நான் தான் கிடைச்சா உனக்கு அப்படின்பா. இப்பவும் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்துலதான் அந்த மாதிரி வரும் எங்களுக்குல. மத்தபடி நான் 4 பேர் கூட நான் பாசமாவும் இருப்பேன், என்கிட்ட 4 பேருமே ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து விட்டு கொடுத்து போயிருவேன் எந்த ஒரு இது இருந்தாலும். சில தங்கச்சி சொல்லுவோம், ஆனா அப்படி பேசிட்டோம் அப்படின்பா, சரி நம்ம தம்பி தானே அதுக்கு என்ன அப்படின்பேன். அது வந்து என் பிள்ளைகளுக்கு 2 பேருமே அவங்க தம்பின்னு சொல்றத விட என் பிள்ளைகள் மாதிரிதான் நான் பார்த்து வளர்த்துருக்கேன் அவங்கள.
0: அதான் தங்கச்சிக்கு வேலையவும் நீயே பாருன்னு விட்டு கொடுத்துட்டீங்க.
1: ஒரு
2: கேள்வி கேட்டுக்கிறது
1: கேட்டுருவா, கேட்டுதான் செய்வா. ஆனா வெளியில போகும்போது எந்த இதுமே இல்லாம எங்க நாங்க 3 பேரும் ஒற்றுமையாதான் போவோம், ஒற்றுமையாதான் வருவோம். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, திருவிழானாலும் சரி, ஒரு கூட்டத்துல இருந்தாலும் நாங்க 3 பேரும் ஒண்ணு போனதான் நிற்போம்.
2: சூப்பர் சூப்பர், இந்த ஒற்றுமை தொடரட்டும் சிவகாமிமா. நன்றி,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டு, அதை விட சந்தோஷமா பண்றீங்க.
2: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்க வீட்ல உங்க சகோதரத்துவம் எப்படி?
3: எங்க சகோதரத்துவம் பிரமாதமா இருக்கு. ஆனா எங்க வீட்டுக்கார சகோதரத்துவம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எங்க அம்மா அப்பா சொத்து சேர்க்கல, அதனால சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்.
2: ஓ அப்படி.
3: எங்க ஆத்துக்காரருக்கு அவங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அதனால குழப்பமா இருக்கு.
2: சொத்துக்கள்னால குழப்பங்கள் வந்துருச்சு.
3: அண்ணனுக்கு 60 வீடுகள், தம்பியோ தகர கொட்டைகள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதி வச்சு. அண்ணனுக்கு 60 வீடு இருந்தாலும் அம்மா அப்பா ஏதாவது ஒரு வீடு சின்ன வீடு வச்சிருந்தா எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சரிசமமா நிக்கிறாங்கல்ல இன்னைக்கு. சரி பாவம் போயிட்டு போறேன், தம்பிக்கு பாவம் தகர கொட்டையில ஒன்று குடுக்கையில ஆடைக்கு இருக்கான், என்ன குடுப்பாளா மனுஷ. அந்த மனசு இருந்தா தான் அது ஒற்றுமை வளரும். எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, அண்ணன் தம்பி நான் எங்க அக்கா என் கூடவே இருக்காங்க, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுதான் எதையும் செய்வோம். சம்மந்த மணியாச்சு, அண்ணனு சம்மந்த மணியாச்சு, இருந்தாலுமே எங்களோட பாசம் ரொம்ப அளப்பறியது. கல்யாணம் காட்சிகளுக்கு போனா நாங்க எல்லாருமே உட்காந்துதான் சாப்பிடுவோம், ஒன்னா உட்காந்து எல்லாரும் கண்ணு போடுவாங்க, அப்ப நாங்க வந்து வீட்டுல வந்து சுத்தி போடுவோம்.
2: கண்ணு போட போகுதையா உங்க ஃபேமிலி
3: அப்படின்னு இருக்கு. வீட்டுக்கு பொருளை சுத்தி போட்டுருவாங்க.

0: சரி, இப்ப வேற எல்லாருக்கும் சொல்லிருக்கீங்க, இன்னைக்கும் போய் சுத்தி போட்டுருங்க சரிங்களா?
1: சொத்து பத்தி இல்லைன்னா சண்டை வராதுங்கம்மா. சகோதரர்
0: ஒரே விஷயத்தை முடிச்சிருங்க ஒரே வாரத்துல. நன்றி மகாராஜ்.
1: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பனிரெண்டு மணி 55 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அம்புஜம்
4: அம்மா, சொல்லுங்கம்மா,
2: உங்களோட சகோதரத்துவம் எப்படி இருக்கு?
3: நான் தான் வீட்டு பொண்ணு, சங்கடப்பட்டாலும் உதவி பண்ணி.
4: சூப்பர் சூப்பர். அதுதான் அனுபவம் இல்லையா, மெச்சூரிட்டி அப்படிங்கிறது.
3: அதுதான் ஓடி போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது.
4: சூப்பர் சூப்பர். சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா?
3: நன்றி,
4: நன்றி, நன்றி.
2: இதுவரைக்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் பேசினாங்க மீரா.
4: ஆமாம், இன்னைக்கு பேசின நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கலாம்.
2: ஆமாம், எல்லாருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கூடவே சொல்லிட்டு நன்றியும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நான் சுபகலா.
4: நான் உங்கள் மீரா. நிறைவான பாடல் இது உங்களுக்காக.

0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள்.
2: இயற்கை வைத்தியம் அல்லது இயற்கை மருத்துவம்ங்கிறது ஒரு வாழ்வியல் கலை. இயற்கையோடு இணைந்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், சில மாதிரி இயற்கை உணவுன்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த இயற்கையான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு, அதோட நல்லா சுத்தமான தண்ணீர், நம்ம சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய இடங்கள், நல்ல ஆகாய சக்தி, அது மாதிரி சூரிய ஒளின்னு சொல்லுவோம். பஞ்சபூத ஆற்றல்கள்னு சொல்கிறோம்ல, அந்த பஞ்சபூத ஆற்றல்களும் ஒரு இயற்கையான உணவும் சாப்பிட்டுட்டு உடம்பு வந்து நம்ம ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பை வழங்குறது தான் இந்த இயற்கை மருத்துவங்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த இயற்கை மருத்துவத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்வியல் கலையை கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அது போக உடல் கழிவு நீக்க சிகிச்சைகள்னு சொல்லுவோம். ஸோ இயற்கை மருத்துவத்தோட அடிப்படை என்னென்னா, இயற்கை மருத்துவத்தில் நோயினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய்ங்கிறது நம்ம உடலில் சேரக்கூடிய கழிவு தேக்கம் தான் நோயின்னு சொல்லுவோம். இந்த உடம்புல நம்ம உணவு தவறுகளாலேயோ இல்லை சுத்தமான காற்று இல்லாமல், இந்த பொல்யூஷனான காற்றுனாலேயோ அல்லது தண்ணீர்னாலேயோ அல்லது சூழ்நிலையாலேயோ நம்ம மன அழுத்தங்களாலேயோ நோய்கள் வரலாம். ஸோ இது எல்லாமே முக்கியமான வந்து உடம்புக்குள்ள அந்த அசுத்தங்கள்லாம் உள்ளே போய் போய் ஸோ மனத்துலேயும் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும், ரத்தத்துலேயும் ஒரு கழிவு தேக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இதை நம்ம சரி செய்கிறது தான் இந்த இயற்கை மருத்துவத்தோட நோக்கம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கழிவு நீக்க சிகிச்சைகள்னு கொடுப்போம். உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம இயற்கையான கழிவு நீக்க உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்குது, நல்லா புதுப்பிக்கணும், நல்லா செயல்படுத்த வைக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த மலத்தை நல்லா வெளியேற்றுறதுன்னு சொல்லுவோம். சில நல்லா இயற்கையான உணவுகள் நிறைய, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றது மூலமாக காலையில் நல்லா ஃப்ரீ மோஷன் ஆகும். அதோட மெயினாக பப்பாளி, அந்த கொய்யாப்பழம், வாழைப்பழம், ஸோ மாதுளை, அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து காலையில் நல்லா ஃப்ரீ மோஷன் ஆகணும். அதே மாதிரி தண்ணீர் நிறைய குடிக்க சொல்லுவோம். செயற்கை மருத்துவத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டராக தண்ணி குடிக்க சொல்லுவோம். ஸோ அதுபோக நீர்க்காய்கள், அது மெயினாக வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸு, வாழைத்தண்டு இருக்குல்ல வாழைத்தண்டு சாறு, சுரக்காய் ஜூஸு, அப்புறம் இந்த பார்லி வாட்டர்னு சொல்லுவோம். இந்த பார்லி அரிசியை கொஞ்சம் வேக வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் குடிக்கிறது மூலமாக கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நல்ல கிட்னியில் சேர்ந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு இந்த சுரக்காய் ஜூஸு, வெள்ளைப்பூசணி ஜூஸ்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். வந்து அந்த மாதிரி தோல் மூலமாகவும் கழிவு நீக்கம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து அந்த சூரிய ஒளி குளியல்னு சொல்லுவோம். சூரிய ஒளியெலாம் நல்லா இருக்கும்போது நம்ம உடம்பு நல்லா வேர்க்கும், வேர்வை மூலமாக கழிவு நீக்கம் பண்ணலாம். அதுக்கு வந்து வாழை இலை குளியல்னு ஒன்று கொடுப்போம், அது பண்ணும்போதும் நல்ல உடம்பு நல்லா வேர்க்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீராவி குளியல்னு கொடுப்போம், ஸ்டீம் பாத்து. இதெல்லாம் உடலில் உள்ள தோலோட அந்த வேர்வை உண்டு பண்ணி தோல் வழியாக வேர்வை சுரப்பிகளை நல்லா செயல்பட வச்சு நம்ம கழிவு நீக்கம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவோம். நம்ம லங்ஸில் நுரையீரலில் சேர்ந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வந்து மூச்சு பயிற்சி மாதிரி கொடுப்போம், யோகா மூச்சு பயிற்சி. அப்புறம் சில கிரியாஸ்ன்னு இருக்குது, மூக்கு கழுவுறது, அந்த உப்பு தண்ணி குடித்து வாமிட்டிங் மாதிரி பண்ணுறது. ஸோ அந்த மூலமாக லங்ஸும் கிளியர் ஆகும், மேல் குடலும் க்ளீன் பண்ணுவோம். வந்து அந்த மாதிரி கீழே வந்து எனிமான் கொடுத்து

0: கூடலாம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அந்த க்ளீன் பண்ணுற சிகிச்சைகள் தான் கழிவு நீக்க சிகிச்சைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உடம்புகளை கழிவு நீக்கம் பண்ணிவிட்டு நல்லா இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடலில் உள்ள கழிவுகளும் நீங்கி உடம்பு நல்லா நார்மலுக்கு வரும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

0: உலக அல்சைமர் தினம். அல்சைமர் நோய் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் அல்சைமர் நோயை பற்றி தெரிந்து கொள்வோம். அல்சைமர் நோய் என்பது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மறதி சம்பந்தப்பட்ட நோயாகும். இது வயதாகும் பொழுது மூளை செல்கள் தன்னுடைய திறனை இழப்பதினால் மனிதர்களுக்கு மறதி மற்றும் ஞாபகசக்தி குறைவு ஏற்படுகிறது. இதை அடிப்படையாக கொண்ட நோய் தான் அல்சைமர் நோய் ஆகும். அல்சைமர் நோய் வழக்கமாக 65 வயதுக்கு அதிகமான வயது உள்ளவருக்கு மட்டும்தான் வரும். 65 வயதுக்கு கீழே உள்ளவருக்கு வரலாம், அது மிக குறைந்த சதவீதம் நோயாளிக்கு மட்டுமே வரும். அதனால் அல்சைமர் நோய் என்பது 65 வயதுக்கு மேற்கொண்டு வரும். சாதாரண ஞாபக மறதி என்பது ஒரு பொருளை ஒரு இடத்துல வைத்து விட்டு எங்கே என்று தேடிக் கொண்டிருப்போம், ஆனால் கண்டுபிடித்து விடுவோம். நம்முடைய பழக்கத்தினாலோ அல்லது அவசரத்தினாலோ ஒரு பொருளை வைத்து விட்டு எங்கே வைத்தோம் அல்லது யார்கிட்ட இதை சொன்னோம் என்பதை மறந்துவிடுவோம், ஆனால் அதை நாம் சரி செய்து கொள்வோம். ஆனால் அல்சைமர் நோய் உள்ளவர்களுக்கு அவ்வாறு சரி செய்ய முடியாது. ஒரே நீங்கள் வந்து காலை என்ன சாப்பிட்டீர்கள் என்று அவர்களை கேட்டால் இட்லி என்று சொல்வார்கள் அல்லது மறந்துவிடுவார்கள். நீங்கள் அவர்கள் இட்லி என்று சொல்லலாம், அந்நேரம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். சில நேரம் கழித்து மறுபடியும் அவர் அதே கேள்வி கேட்பான், நான் காலை என்ன சாப்பிட்டேன் என்று. நீங்கள் மறுபடியும் இட்லி என்று சொல்வீர்கள். சில நேரம் கழித்து மறுபடியும் அதை மறந்து விடுவார். மறுபடியும் அவர் கேட்பார், நான் காலை என்ன சாப்பிட்டேன் என்று. இதுபோல் நாம் சொல்லிக் கொடுத்தாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள முடியாது. இவ்வாறு தொடர் ஞாபக மறதி, ஒரு பொருளை வந்து அறிந்து கொள்ள அல்லது தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் போவது வந்து அல்சைமர் நோயாகும். இதே வந்து சாதாரண ஞாபக மறதி என்பது ஒரு தடவை இரண்டு தடவை நாம் சொல்லிக் கொடுத்தால் உடனடியாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், மறுபடியும் மறக்க மாட்டோம். ஆனால் இவர் திரும்பி திரும்பி மறந்து விடுவது, திரும்பி திரும்பி கேட்டுக்களை திரும்பி திரும்பி கேட்பது ஆகியவை அல்சைமர் நோயுடைய அறிகுறியாகும். அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஞாபக மறதியில் நமக்கு மூளையோட மற்ற செயல்திறன்கள் அப்படியே இருக்கும். அதாவது நாம் ஒரு தெருவுக்கு போய் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குவதாலோ ஒரு இடம் பேசுவதாலோ நாம் சரியாக பேச முடியும், ஒரு இடத்துக்கு போய்விட்டு திரும்பி நம்மால் வர முடியும். ஆனால் அல்சைமர் நோயில் இந்த ஞாபக மறதியோடு சேர்ந்து மூளையோட பிற செயல்களும் பாதிக்கப்படும். பிற செயல்கள் என்னென்னா, ஒரு தெரிந்த இடத்துக்கு போய் திரும்பி வர வழி தெரியாது, அவர்கள் வழியில் எங்கேயோ தவறிவிடுவார்கள். அல்லது வந்து ஒருவரிடம் பேசும்பொழுது சரியாக பேச முடியாது, என்ன வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டும் கரெக்டாக உபயோகப்படுத்துகிறோமா இல்லையா என்பது தெரியாமல் வார்த்தைகளை மாறி மாறி உபயோகப்படுத்துவார்கள். இதுபோக மூளையோட பலவிதமான செயல்களும் அல்சைமர் நோயில் பாதிக்கப்படும். மறதி மட்டுமல்ல, எல்லா விதமான செயல்களும் பாதிக்கப்படும். மூன்றாவது, சாதாரண ஞாபக சக்தி என்பது அப்படியே இருக்கும், அது தொடர்ந்து அதிகமாகி கொண்டே வராது. ஆனால் அல்சைமர் நோயில் ஞாபக சக்தி குறைபாடு என்பது சாதாரணமாக ஆரம்பித்து மிக மிக மிக அதிகமாகி அதிகமாகி கடைசி நேரத்தில் ஒன்றுமே தெரியாத லெவலுக்கு போய்விடும். ஸோ இவ்வாறு தான் நம்ம அல்சைமர் நோய்க்கும் சாதாரண ஞாபக மறதிக்கும் நாம் வந்து வேறுபாடு கண்டுபிடிக்க வேண்டும். அல்சைமர் நோயோட ஆரம்ப அறிகுறி ஞாபகம் மறதி தான். ஞாபகம் மறதி தான் முக்கியமான அறிகுறி, அதுதான் ஆரம்பகால அறியும். ஞாபக மறதி நோய் என்று அதை வந்து சாதாரணமாக சொல்வார்கள். இந்த அல்சைமர் நோய் என்பது அலாய்ஸ் அல்சைமர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வந்து ஒரு அகஸ்டா என்ற ஒரு நோயாளிடம் இந்த மூளை சம்பந்தமான இந்த குறைபாடுகளை வைத்து அல்சைமர் நோயை கண்டுபிடித்தார். ஆனால் அல்சைமர் நோய் என்று அதற்கு அவர் பெயரிடவில்லை, அவர் வந்து ஒரு ஞாபக மறதி நோய் என்று பெயரிட்டார். அவருடைய நண்பர் ஒரு இலான் என்பவர் இந்த நோய்க்கு அல்சைமர் நோய் என்று பெயரை வைத்தார். முதன்முதலில் நோயை கண்டுபிடித்தவர் அல்சைமர், ஆனால் பெயரை கொடுத்தவர் இலான் என்பவர். ஆனால் அல்சைமர் நோய் என்று இன்றும் அது அழைக்கப்படுகிறது, அது ஞாபக மறதி நோய் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஞாபக மறதி நோய் நடக்கக்கூடிய காரணம் முக்கியமான அறிகுறி ஞாபக மறதி. இந்த ஞாபக மறதியிலேயே வந்து அல்சைமர் நோய் எப்படி இருக்கும் என்றால் எபிசோடிக் மெமரி லாஸ் என்று சொல்வார்கள். எபிசோடிக் என்றால் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்த ஞாபகங்கள் இல்லாமல் போய்விடும். நான் ஒரு இடத்துக்கு சென்று ஒரு இடத்தில் போய் புதிதாக ஒரு துணியை வாங்கி கொண்டு வந்தேன், அது புதிய சட்டையை வாங்கி கொண்டு வந்தேன் என்றால் இதை நான் வந்து ஒரு 20 நாள் கழித்தோ அல்லது 2 மாதம் கழித்தோ யாராவது கேட்டால் என்னால் சொல்ல முடியும். இந்த சம்பவத்தை ஒட்டி என்ன நடந்தது என்று கேட்டால் என்னால் சொல்ல முடியும், நான் அன்று சென்றிருந்தேன் என்று சொல்ல முடியும். அதுபோல் ஒரு நியூ இயர் டே, ஒரு புது வருட பிறப்பன்றைக்கு நான் அங்கே சென்றிருந்தேன், அந்த பார்ட்டிக்கு சென்றிருந்தேன் என்பதை இன்று கேட்டால் நாம் சொல்லலாம். அந்த போன்ற எபிசோட்ஸ், அந்த சம்பவங்களுக்கான ஞாபகங்கள் வந்து நம்மளுடைய எப்பொழுதுமே இருக்கும். அல்சைமர் நோயாளிகளுக்கு இந்த சம்பவங்களுக்கான ஞாபக சக்தி முதலில் போய்விடும். அது பெயர் எபிசோடிக் மெமரி லாஸ் என்ற பெயர். இதுதான் முதலில் ஏற்படும். அதன் பிறகு ரீசன்ட் மெமரி லாஸ். ரீசன்ட் மெமரி லாஸ் என்றால் சில தினங்களுக்கு முன்பாகவோ அல்லது சில வாரங்களுக்கு முன்பாகவோ நமக்கு என்ன நேர்ந்தது, நாம் என்னெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் மறந்துவிடும். உதாரணமாக நாம் நேற்று என்ன சாப்பிட்டோம், 4 நாளுக்கு முன்னால் நாம் யாரை பார்த்தோம் என்பதெல்லாம் மறந்துவிடும். இதே அவர்களுக்கு வந்து ரிமோட்

மெமரி, ரிமோட் மெமரி என்றால் நீண்ட கால மெமரி, நீண்ட கால ஞாபகம். அவர் எந்த பள்ளியில் படித்தார், அந்த பள்ளியில் அவர் படிக்கும் பொழுது அவர் பள்ளியின் ஹெட்மாஸ்டர் யார், அவர் உடன் படித்த நண்பர்கள் யார் என்பதெல்லாம் கேட்டால் சரியாக சொல்வார். அந்த நீண்ட கால ஞாபக சக்தி என்பதை மூளையில் வந்து அடித்தளத்தில் மிக ஆழமாக பதிந்திருக்கும். அதை எந்த நோயாலும் உடனடியாக அதை வந்து எரேஸ் பண்ண முடியாது. புதிதாக சேர்க்கக்கூடிய ஞாபகங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி உள்ளதோ 2 வாரம் முன்னாடி உள்ளதோ அவ்வளோ ஆழமாக பதிந்திருக்காது, அதை உடனே அழிந்துவிடும். இந்த அல்சைமர் நோயில் இந்த ரீசன்ட் மெமரி லாஸ் என்பது மிகவும் முக்கியமானது. சில நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்டதோ சில வாரம் முன்னாடி ஏற்பட்டதோ அந்த ஞாபகங்கள் இல்லாமல் போய்விடும். ஸோ ஞாபகம் மருதி தான் இந்த அல்சைமர் நோயோட மிக முக்கியமான அறிகுறி. அல்சைமர் நோயை ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு நோயாளியினுடைய ஞாபக மருதி இருக்கிறதா என்பதை வைத்துதான் கண்டுபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது சாதாரண ஞாபக மருதி தானா இல்லை அல்சைமர் ஞாபக மருதியா என்பதை நாம் ஒரு மருத்துவரை அழைத்து சென்று நாம் வந்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் வந்து அவரை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். சாதாரண ஞாபகம் மருதி நாம் சொல்வது போன்ற ஒரு நாளே 2 நாளே வந்து நாம் வந்து திருத்திக் கொள்ளலாம். ஆனால் அல்சைமர் ஞாபகம் மருதி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், அது தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அவ்வாறு அதை நாம் உணர்ந்தால் உடனே மருத்துவரை அழைத்து சென்று அது சரிதானா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும். ஞாபகம் சில மணி நேரங்கள் இருக்கலாம் அல்லது சில

என்று நாம் வந்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் நாம் வந்து அவரை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். சாதாரண ஞாபகமறதி நாம் சொல்வது போன்ற ஒரு நாளே இரண்டு நாளே வந்து நாம் வந்து திருத்திக் கொள்ளலாம். ஆனால் அல்சைமர் ஞாபகமறதி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், அது தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அவ்வாறு அதை நாம் உணர்ந்தால் உடனே மருத்துவரிடம் அழைத்துச் சென்று அது சரிதானா என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஞாபகம் சில மணி நேரங்கள் இருக்கலாம், அல்லது சில மணி துளிகள் மட்டுமே இருக்கலாம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நான் அப்பொழுது இட்லியை ஒரு உதாரணமாக கூறினேன். காலை நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்பதை மறந்து விடுவார் மதியம் கேட்டால். நீங்கள் சொல்லித்தரலாம், காலையில் நீங்கள் நாலு இட்லி சாப்பிடலையா அப்படின்னா, ஆமாம் சாப்பிட்டேன் என்று தே வில் அண்டர்ஸ்டாண்ட், அதை தெரிந்து கொள்வார்கள். சில மணி நேரங்களுக்கு, ஒரு மணி நேரங்களுக்கோ அல்லது இரண்டு மணி நேரங்களுக்கோ ஒவருடைய ஸ்டேஜ் அல்சைமர் நோயுடைய ஸ்டேஜ் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் உதாரணமாக ஒரு நாள் கூட அல்லது அரை நாள் கூட ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள். அது கடைசி ஸ்டேஜ் போய்விட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள இயலாது, எதையுமே மனதில் வைத்துக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் அவர்களுக்கு வந்து அதிக நேரமாக நாம் சொல்வது மூளையில் தங்காது. அது அல்சைமர் நோய் ஆரம்பித்து எத்தனை வருடங்கள் ஆகியுள்ளன, அதனுடைய ஸ்டேஜ் என்ன என்பதை பொறுத்து உள்ளது. ஆனால் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்பி கேட்பார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்காது. லேர்னிங் கெப்பாசிட்டினா அதை வந்து அறிந்து கொள்ளும், அந்த தெரிந்து கொள்ளும் அந்த சக்தி இல்லாமல் போயிடும். சம்பவத்தை ஒரு விஷயத்தை ஒருத்தரிடம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் என்றால் அவர் என்ன சொல்கிறார் என்பதை முறை புரிந்து கொள்வோம், அதை நம் மூளையில் ஆழமாக நாம் தேக்கிக் கொள்வோம். ஆனால் இவங்கள் வந்து புரிந்து கொள்வார்கள், ஆனால் ஆழமாக தேக்க முடியாது. மூளை சென்றவுடனே அப்படியே அது வேனிஷ் ஆகிவிடும். எனவே அவர்கள் வந்து கேட்ட கேள்வியை மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். முதலில் சொல்லிக் கொடுத்துருப்போம், இப்போ தான் நான் சொல்லிக் கொடுத்தேன், அதுக்குள்ளே மறந்து விடுவார்கள். அதுதான் அல்சைமர் நோயோட முக்கியமான அறிகுறி. அல்சைமர் நோய் என்பது ஒரு தீர்க்க முடியாத வியாதி. மூளையில் வந்து ஒரு 100 பில்லியன் செல்கள் உள்ளது என்றால் முதலில் வந்து ஒரு 1000 செல்கள் அழிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு மீதி 1000 செல்கள் அவ்வாறு அழிந்து அழிந்து மூளையில் உள்ள எல்லா செல்களுமே வந்து அழிந்துவிடும். அப்படி பார்க்கும்போது முதலில் ஞாபகம் மறதியோடு ஆரம்பித்து விட்டு பின்னர் எங்கே செல்கிறோம் எங்கே வருகிறோம் என்பது தெரியாமல் போய்விடும். அதன் பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல், அதாவது பிஹேவியரல் சேஞ்சஸ், கோபப்படுவது அல்லது வந்து அமைதியாக இருப்பது, யாரிடம் பேசாமல் இருப்பது, அது போன்ற வந்து குணமாறாட்டங்கள் இருக்கும். கடைசியில் வந்து பேச்சு கூட சரியாக பேச தெரியும், அவர்கள் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள தெரியாது, இவர்களாகவும் பேசவும் தெரியாது, அமைதியாக ஆகிவிடுவார்கள். ஸோ இந்த மாதிரி மூளையோட எல்லா செயல்களும் வந்து அழிந்துவிடும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அல்சைமரின் கடைசி காலகட்டம் வரைக்கும் ஒரு கேர்கிவர், கேர்கிவர் வந்து குடும்பத்தார் வந்து ஒரு கூட இருந்து அவரை வந்து கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த அல்சைமர் நோயை பொறுத்தவரையில் அதை நம்ம வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. அவர் இந்த நோய் ஆரம்பிக்கும் முன்னாடி எப்படி இருந்தாரோ அது மாதிரி கொண்டு வர முடியாது. ஆனால் அவர் வந்து நம்மோடு இருந்தவர், நமது அப்பா அல்லது நம்ம அம்மா அல்லது உடன் பிறந்தவர் யாராக இருக்கலாம், அவருடைய டிக்னிட்டி என்றால் அவர் மரியாதையை நாம் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து வெளியே எங்கேயோ போய்விடுவார், அல்லது அடுத்த வீட்டில் போய் சண்டை பிட்டு வந்துவிடுவார், அல்லது அவர் வந்து அவருடைய துணிமணிகளை சரியாக உடுத்த தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் அவருடைய வந்து மரியாதையை நம்ம காப்பாற்ற வேண்டும். அவருக்கு காலை எழுந்து அவரை வந்து குளிப்பாட்டி அவருக்கு தேவையான உணவுகளை கொடுத்து மருந்துகளை கொடுத்து அவரை பார்ப்பதற்கு ஒருத்தரை வைத்து கொண்டு அவர் கீழே எங்கே விழுந்து எலும்பு முறிவு ஏற்படாமல் தலையில் காயம் ஏற்படாமல் அவரை பாதுகாப்பாக வைத்திருந்து அவரை ஒருத்தரை வந்து நன்றாக வந்து பாதுகாக்க வேண்டும். இது ஏனென்றால் அவரை நம்ம உடன் இருந்தவர், குணப்படுத்த முடியாட்டி போனாலும் அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த அல்சைமர் நோயால் உயிரிழப்பு ஏற்படாது. அல்சைமர் நோயில் உள்ளவருக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்தாலோ அல்லது வந்து ஸ்ட்ரோக் வந்தாலோ அல்லது வேறு காய்ச்சல் வந்தாலோ உயிரிழப்பு ஏற்படுமே தவிர அல்சைமர் நோயால் உயிரிழப்பு ஏற்படாது. அவர் நம்முடனே இருப்பார், ஆனால் நாம் ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். நம்ம சொல்வது அவருக்கு புரியாது, அவர் என்ன செய்யணும் அவருக்கும் தெரியாது. அதை நாம் வந்து பொறுமையாக கையாள வேண்டும். அவரிடம் கோபப்படக்கூடாது, அவர் கேட்டுக்களை மறுபடியும் மறுபடியும் கேட்பார், அதுக்காக கோபப்படக்கூடாது, அவரை திட்டக்கூடாது, அவர் மீது குறை கண்டுபிடிக்கக்கூடாது, நீ இவ்வாறு செஞ்சுட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு குறை கண்டுபிடிக்கக்கூடாது. இதுவரையும் அவர்களை வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கேர்கிவர்ஸ் இந்த பார்த்துக்கொண்ட குடும்ப உறுப்பினர் அவர் தன்னுடைய உடல்நலத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். நான் சில நண்பர்களை பார்த்திருக்கிறேன், அதை குடும்ப உறுப்பினர் அவருடைய தலைவர் குடும்பத் தலைவருக்கு அல்சைமர் நோய் வந்திருக்கும், குடும்பத் தலைவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆனால் குடும்பத் தலைவி அவரை பார்த்து பார்த்து வந்து டயர்டாகி அவருக்கு ஏதோ நோய் வந்துவிடும், அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வந்துவிடும். தன்னுடைய ஹெல்த்தையும் அவங்க பார்த்துக்கொள்ள வேண்டும், இவருடைய குணநலத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன் வருகிறது என்பதற்கு காரணங்கள் இல்லை. சில பேருக்கு அல்சைமர் நோய் வந்து ஜெனட்டிக்லி டிட்டர்மைன், அதாவது நம்முடைய மரபணு காரணமாக சில பேருக்கு அல்சைமர் நோய் வரலாம். அதில் APOE4 ஜீன் என்ற ஒரு ஜீன் உள்ளது. அந்த ஜீன் தாக்கம் உள்ளவங்களுக்கு பிற்காலத்தில் அல்சைமர் நோய் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோக சில ஜீன்கள் APP ஜீன், ப்ரீசெலனின் 1, ப்ரீசெலனின் 2 என்று சில ஜீன்கள் உள்ளன. இந்த ஜீன்கள் வந்து வழி வழியாக பாரம்பரியமாக பலருக்கு வந்து வரும். அதாவது அப்பாவுக்கு இருந்ததினால் மகனுக்கு வரும், மகனுக்கு இருந்தால் அவருடைய மகனுக்கு வரும். இந்த மாதிரி வழி வழியாக பாரம்பரியமாக வரக்கூடிய அல்சைமர் நோய்களும் உள்ளன. அவ்வாறு இல்லாமல் அது ஒரு 100 to 10% நோய்களுக்கு அவ்வாறு இருக்கலாம். இது 90% நோய்களுக்கு வந்து அல்சைமர் நோய் தானாக வரக்கூடியதுதான். அதை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்றால், எந்த மாதிரி காரணங்களால் அல்சைமர் நோய் அதிகமாக வருகிறது என்றால், ஸ்மோக்கிங் அதிகமாக செய்பவர்களுக்கு, ஆல்கஹால் உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு, உணவில் வந்து சரி சதவீதமான உணவு உட்கொள்ளாமல் மாமிச உணவு அந்த உணவு அதிகமாக உட்கொண்டு தேவையான மெடிட்டேரியன் ஃபுட் என்பது பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளாமல் உள்ளவங்களுக்கு இது மாதிரி வரலாம். அன்றாட உடற்பயிற்சி
செய்ய வேண்டும். உடற்பயிற்சி இல்லாதவங்களுக்கும் இது மாதிரி அல்சைமர் நோய் வரலாம்.

தடுப்பதற்கு இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன் மரபணு சம்பந்தப்பட்ட அல்சைமர் நோயை நம்ம தடுக்க முடியாது. நாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் செய்யாமல் அல்லது ஆல்கஹால் சாப்பிடாமல், நமக்கு சுகர் ப்ரெஷர் எதாக இருந்ததுன்னா அதை வந்து சரியான முறையில் வந்து அதுக்கு மருந்துகளை உட்கொண்டு அதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் அல்சைமர் நோய் வருவதை நம்ம ஓரளவு தடுக்கலாம். மூளையில் பல செல்கள் உள்ளன, மூளையில் வந்து பல ஏரியாக்கள் உள்ளன, ஏரியாக்கள் என்றால் பல இடங்கள் உள்ளன. ஒவ்வொரு இடத்திற்கும் மூளையில் வந்து ஒவ்வொரு செயல்பாடு உள்ளது. ஒரு இடத்திற்கு டெம்பரல் கார்டெக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த இடத்துக்கு வந்து மெமரி ஞாபகசக்தி அதற்கு அதனுடைய வேலையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல் பேரிட்டல் கார்டெக்ஸ் என்று உள்ளது, அது வெளிப்புற பகுதி. வெளிப்புற பகுதிக்கு வந்து நம்முடைய வெளியே நாம் எங்கே செல்கிறோம், எங்கே வருகிறோம் என்பதற்கான அந்த டோப்போகிராஃபிக் மெமரி, ஜியோகிராஃபிக்கல் மெமரி, அந்த பூகோள அமைப்பை தெரிந்து கொள்வது அதனுடைய இது. ஃப்ரான்டல் லோப் என்று ஒன்று உள்ளது, அதில் வந்து நம்முடைய செயல்திறன், ஒரு செயலை கொடுத்தால் அது பிளான் பண்ணி செய்கிறது. நாம் இங்கேருந்து அங்கே போக வேண்டும், நடுவில் இறங்கி பஸ்ஸில் இறங்கி ஒரு இடத்துல இந்த பொருளை வாங்க வேண்டும், அடுத்து இன்னொரு இடத்துக்கு சென்று இன்னொரு பொருளை வாங்க வேண்டும், மறுபடியும் நம்ம வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நமக்கு ஒரு தொடர்ந்து வேலை இருந்தால் அந்த வேலை எப்படி நாம் வந்து பிளான் பண்ணி வேலை செய்கிறோம் என்பது ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் உள்ளது. இதுபோல் ஒவ்வொரு இடத்திற்கும் மூளை வந்து ஒவ்வொரு செயல்பாடு உள்ளது, ஒரு செயல்திறன் உள்ளது. அல்சைமர் நோயில் இந்த செல்கள் எல்லாம் அழிந்துவிடும், எல்லாருக்கும் வந்து செல்கள் அழியாது. செல்கள் வந்து 90 வயசானாலுமே செல்களை வந்து அதனுடைய செயல்திறன் குறையுமே தவிர அழிந்து விடாது. இது வந்து அல்சைமர் நோயில் என்னாகும்னாலும் ஏபீட்டா அமைலாய்டு பிளாக்ஸ் என்று ஒரு பொருள் உள்ளது, ஒரு புரோட்டீன். அந்த புரோட்டீன் வந்து ஒரு அப்நார்மல் புரோட்டீன், சாதாரண புரோட்டீன் இல்லை, உடலுக்கு தேவையான புரோட்டீன் அல்லாமல் உடலுக்கு தேவையில்லாத புரோட்டீன் அங்கே போய் டெபாசிட் ஆகும், அங்கே போய் படிந்து அந்த செல்களுடைய செயல்பாடுகளை அழித்து விடும். இதனால தான் அல்சைமர் நோய் வருகிறது. இளம் வயதினருக்கு வர வாய்ப்புள்ளது. நான் சொன்னது போல் அந்த 10% நோயாளிகள் யாருக்கு மரபணு சம்பந்தமாக அல்சைமர் நோய் வருகிறதோ அவர்களுக்கு வர வாய்ப்புள்ளது. குணம் இதற்கு கிடையாது, இதற்கு குணம் கிடையாது. இதற்கு 2 வகையான மருந்துகள் உள்ளன. ஒரு மருந்து வந்து மூளையில் கிடைக்கக்கூடிய அந்த கெமிக்கல், நியூரோ டிரான்ஸ்பிளான் சொல்வார்கள், இந்த கெமிக்கல் அளவை வந்து சரியான அளவில் வைத்துப்பதற்கு உதவும். அதை செயல்திறன் எல்லாமே வந்து கெமிக்கல் மீடியேட்டட், எல்லாமே வந்து கெமிக்கல் மூலமாக நடக்கிறது. ஸோ குறிப்பிட்ட அளவு கெமிக்கல் இருந்தது என்றால் மூளையில் சுரக்கக்கூடிய கெமிக்கலை வந்து அழிந்து போகாமல் வைத்துக்கொள்வதற்கு சில மருந்துகள் உதவும். சில மருந்துகள் வந்து இந்த செல்கள் நான் சொன்னேன் செல்கள் வந்து செயலிழந்து விடுகின்றன, செல்கள் வந்து அழிந்து விடுகின்றன சொன்னேன், இந்த செல்கள் அழிவு வந்து சில மருந்துகளை குறைக்கும், கட்டுப்படுத்தும், அதனால் முழுமையாக நோயை குணப்படுத்தாது. இப்பொழுது புதிதாக சில மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்ற மருந்துகள் வந்துள்ளன. அவை அங்கே நான் சொன்னபடி ஒரு புரோட்டீன் படிந்துள்ளது என்று சொன்னேன் அல்லவா, அந்த புரோட்டீனை மூளையிலிருந்து வெளியேற்றும் சக்தி கொண்டவை. இருந்தாலும் இவை எதுவுமே அல்சைமர் நோயை முழுமையாக குணப்படுத்தாது. எல்லாமே அல்சைமர் நோயுடைய ப்ரோக்ரஷன் அழிவு அதிகமாக கொண்டே தான் இருக்கும். அதை வேண்டும் என்றால் இதை தாமதப்படுத்துமே தவிர நோயை குணப்படுத்தாது. பழைய அழிந்து போன நினைவாற்றலிருந்து சில நேரங்களில் வரலாம் என்று விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட தகுந்த அளவு வருமா என்பது சொல்ல முடியாது. தனக்கு இப்போது எவ்வளவு நினைவாற்றல் இருக்கிறதோ அந்த நினைவாற்றலை அவர் தக்க வைத்துக் கொள்ளலாம். மேற்கொண்ட நினைவாற்றல் அழிவதை தாமதப்படுத்தலாம். பழைய நினைவாற்றல் இந்த நோய் வருவதற்கு முன்னாடி எவ்வளோ நினைவாற்றல் இருந்ததோ அதை வந்து அது கிடைக்காது. ஞாபக மருதி ஆரம்பத்தில் வரும்பொழுது மருத்துவர்கள் அழைத்து சென்று விட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வந்து ஞாபக மருதி அதிகமாகும் பொழுது அல்சைமர் டிசீஸ் வந்து அதிகமான, அதாவது கடைசி ஸ்டேஜுக்கு சென்று விட்டது என்று அர்த்தம். அவ்வாறு செல்லும்போது அவருக்கு ஞாபக மருதி மட்டுமில்லாமல் மூளையினுடைய பிற சக்திகளும் இல்லாமல் போய்விடும். அவருடைய பேசக்கூடிய சக்தி, அடுத்தவர் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, வெளியே சென்று வருவதுக்குரிய அந்த சக்தி எல்லாமே வந்து அவருக்கு வந்து இல்லாமல் போய்விடும். அப்பொழுது நமக்கு அவருக்கு எதுவும் அதிகமாக செய்ய முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஞாபக மருதி வந்து அதிகமாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக வந்து மருத்துவரை கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன் என்று சொன்னால் இந்த அல்சைமர் நோய் மட்டும் ஞாபகம் வரதுக்கு காரணம் அல்ல. எந்த ஒரு அல்சைமர் நோயாளியை பார்க்கும்பொழுதும் நம்ம அல்சைமர் நோயாளியாக இருக்கலாம் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அல்சைமர் நோய் நான் சொன்னது போல் இது வந்து குணப்படுத்த முடியாத வியாதி. என்னதான் மருந்து கொடுத்தாலும் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் அல்சைமர் நோய் போல் ஞாபகம் வரதை ஏற்படுத்தக்கூடிய வேறு பல நோய்கள் உள்ளன. உதாரணமாக மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் குறைவாக ஏற்பட்டாலும் சில பேருக்கு ஞாபகம் வரதி ஏற்படும். அதேபோல் மூளையில் வந்து சில நேரங்களில் வந்து தேவையான சத்து, நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, சத்து பொருட்கள் இல்லாமல் போனாலும் கூட இது மாதிரி ஞாபகம் வரதி ஏற்படும். அதேபோல் தைராய்டு வியாதி போன்ற சில வியாதிகள் இருந்தாலுமே ஞாபகம் வரதி ஏற்படும். எனவே ஞாபகம் வரதி இருந்தாலும் உடனே இது அல்சைமர் நோய் தான் என்று நாம் வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது. அல்சைமர் நோயை ஒரு பக்கம் மனதில் வைத்துக் கொள்ளாலும் இவருக்கு குணப்படுத்தக்கூடிய வகையான நோய்கள் ஏதாவது உள்ளனவா என்பதை முதலில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா ஞாபகம் வரதியும் அல்சைமர் நோய் அல்ல. சிலருக்கு குணப்படுத்தக்கூடிய நோய் சாதாரணமாக வந்து ஸ்ட்ரோக் என்று சொல்லுவாங்க, மூளையில் வந்து ரத்த ஓட்டம் குறையினாலும் அல்லது ரத்த குறை அடைத்து ஏற்படுவதனால் சிலருக்கு ஞாபகம் மருதி ஏற்படலாம், சிலருக்கு பேசுவதில் திறமை இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி நோய்களை நம்ம சரிப்படுத்த முடியும், முழுமையாக குணப்படுத்த முடியும். அல்சைமர் நோய் அவ்வாறு முடியாது. எனவே அல்சைமர் நோய் என்று முடிவு பண்ணுவதற்கு முன்னால் நாம் ஞாபக சக்தி அல்சைமர் நோய் தான் வந்துள்ளது, மற்ற நோய்கள் இல்லை என்பதை அதுக்கு உரிய ரத்த பரிசோதனையை மற்ற பரிசோதனை செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோயாளிக்கு வந்து ஞாபகம் மருதி உள்ளது என்பதை தெரிந்த உடனே ஆரம்ப காலகட்டத்திலே நாம் வந்து மருத்துவர்களால் அவர்கள் சரியான ஆலோசனை வழங்குவார்கள். அதுக்கு தகுந்தாப்பில் தேவையான ஸ்கேனோ ரத்த பரிசோதனை செய்து குணப்படுத்தக்கூடிய நோயாக இருந்ததுன்னா நம்ம சரியான சிகிச்சை கொடுத்தாலும் குணப்படுத்தி விடலாம். அதனால் மிகவும் அட்வான்ஸ், அதாவது அதிகமான பிறகு நம்ம செல்வதனால் நோயாளிக்கு தான் இழப்பு.

0: ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். ஸ்லீப், தூக்கம் அதிகம் இல்லாமல் இருந்தாலும் இது மாதிரி இருக்கலாம். அதுபோல் வந்து சில நோய்கள் உள்ளன. டவுன் சிண்ட்ரோம் என்ற ஒரு நோய் உள்ளது, அது வந்து பிறவியில் உள்ள ஒரு குரோமோசோமல் டிஸார்டர், அதாவது மரபணு வியாதி. அந்த மாதிரி குரோமோசோமல் டிஸார்டர் உள்ள அந்த மாதிரி நோய்கள் இருக்கும், அல்சைமர் நோய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். வயதான பிறகு அல்சைமர் நோய் ஞாபகம் எவ்வாறு தடுக்கலாம் என்றால், வயதான பிறகு நீங்கள் புதிதாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக உங்கள் தகப்பனாருக்கு ஒரு அல்சைமர் நோய் வந்தது, அல்லது உங்கள் சொந்தக்கார ஒருத்தருக்கு அல்சைமர் நோய் இருந்தது, எனக்கு அது வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுனால், அந்த அழிவை தடுப்பதற்கு மூளை செல்களை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, மூளை செயல்களை திறனோடு வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மூளை செயலுக்கு நீங்கள் தேவையான வேலையை கொடுக்க வேண்டும். உதாரணமாக எனக்கு வந்து மியூசிக் பற்றி தெரியாது, இப்பொழுது நான் வந்து எனக்கு வந்து அல்சைமர் நோய் வந்துவிடுமோ என்ற பயம் இருந்ததுனால், அல்லது எனக்கு அப்போ அல்சைமர் நோய் இருந்தது ஏன்னா எனக்கு வந்துவிடும் என்ற பயம் இருந்ததுனால், நான் புதிதாக ஒரு செயல்திறனை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் வந்து புதிதாக மியூசிக் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். அப்பொழுது வந்து மூளை செயல்கள் வந்து திறமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்பொழுது எவ்வளோ செயல்கள் இருந்தாலுமே இந்த தற்போது செயல்படக்கூடிய அளவை விட அந்த மியூசிக், அது ஒரு புதிய ஸ்கில், அது புதிய திறன், அதை அறிந்து கொள்வதற்கு மூளை செயல்கள் அதிகமாக வேலை செய்யும். ஸோ அந்த திறனை வளர்த்துக்கொள்ளும். ஸோ இருக்கிற செயல்களை வைத்து நம்ம திறனை மேம்படுத்திக் கொள்ளலாம். இது போன்ற புதிதாக ஸ்கில்ஸ், புதிதாக ஒரு லாங்குவேஜ் இதெல்லாம் படித்துக்கொண்டால் நமக்கு இந்த நோய் வருவதை தடுத்துக்கொள்ளலாம் அல்லது நாம் தள்ளி போடலாம். இவை அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு முறையில் சமச்சீரான உணவு வந்து உண்ண வேண்டும். அதாவது மாமிசம் போன்ற கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகளை குறைத்துவிட்டு காய்கறிகள், பழங்கள் போன்ற மெடிட்டேரியன் ஃபுட் என்று சொல்வார்கள், அந்த சமச்சீரான உணவு உட்கொள்வது நல்லது. இது மூளையை வந்து ஹெல்த்தியாக வைத்துக் கொள்வதற்கும் இரத்த ஓட்டத்தை கூட்டுவதற்கும் உதவும். 2026 வருடத்துக்கான அல்சைமர் தீம் என்பது ஆங்கிலத்தில் த ஏர்லியர் யூ நோ த மோர் யூ கேன் டூ ஏ டிமென்ஷியா டயக்னோசிஸ் மேட்டர்ஸ். அதாவது நாம் எவ்வளோ சீக்கிரமாக இந்த அல்சைமர் நோய் உள்ளது என்பதை தெரிந்து கொள்கிறோமோ த மோர் யூ கேன் டூ அவருக்கு அதிகமாக உதவி செய்யலாம். ஏ டிமென்ஷியா டயக்னோசிஸ் மேட்டர்ஸ், இதுதான் நான் முன்னாடி சொல்கிறேன். டிமென்ஷியா டயக்னோசிஸ் மீன்ஸ் அந்த ஞாபகம் மறதி எதனால் ஏற்படுகிறது, அதனுடைய காரணம் என்ன என்பது மிக முக்கியமானது என்பதை கூறுகிறார்கள். அதனால் எல்லா ஞாபகம் மறதியும் அல்சைமர் நோய் கிடையாது. ஞாபகம் மறதி பல காரணங்களும் வரலாம், சத்து குறைபாடுனாலும் வரலாம், ரத்த ஓட்டம் குறையாக இருந்தாலும் வரலாம். எனவே என்ன காரணத்தினால் இந்த ஞாபகம் மறதி ஏற்பட்டுள்ளது, இது அல்சைமர் நோய் தானா இல்லை பிற நோய்களா என்பதை தெரிந்து கொள்வது மிக முக்கியம். அதுக்காக தான் மிக ஏழியராக, அதாவது ஆரம்பத்திலேயே ஒரு ஞாபகம் மறதியோ அல்லது ஒரு இந்த மூளையோட செயல்திறன் குறைபடுதோ நம் கண்டுபிடித்து கொண்டால் நோயாளிக்கு அதிகப்படியாக உதவலாம் என்பதுதான் இந்த வருடத்துடைய தீம். அல்சைமர் நோயை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. 65 வயதுக்கு மேலாக பலருக்கும் வரக்கூடிய நோய் தான். பலருக்கு என்றால் எல்லாருக்கும் வரக்கூடியது கிடையாது, நமது உறவினருக்கோ நமக்கு வேண்டியிருக்கோ அந்த நோய் வரலாம். எனவே எல்லா ஞாபகம் மருந்தையும் பார்த்தும் நாம் பயப்படக்கூடாது. எல்லா ஞாபகம் மருந்தும் அல்சைமர் நோய் அல்ல. அவரை அல்சைமர் நோய் என்பதை தெரிந்து கொண்டால் இந்த நோயாளிக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும், தேவையான மருந்துகளை செய்ய வேண்டும். வேறு நோய் ஏதாவது காரணமாக உள்ளதா ஞாபகம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனைப்படி பயந்து வேண்டும். அவர் உயிருடன் உள்ளவரை அவரை வந்து ஆரோக்கியமாக அவருடைய மரியாதையை வந்து காப்பாற்றிக்கொண்டு அவருக்கு வந்து நல்ல ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் அளிக்க வேண்டும். வெளிநாடுகளில் அதிகமாக உள்ளது, இந்திய நாட்டில் இந்த நோயுடைய பெர்சன்டேஜ் மிகவும் குறைவு தான். அதனால் இது வந்து எனக்கு வந்துவிடுமோ உங்களுக்கு வந்துவிடுமோ என்று யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு உயிர்க்கல்ய நோய் கிடையாது, இந்த நோயோடு வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நான் ஒரு தடவை உதவி எல்லாம் தேவைப்படும். அல்சைமர் நோய் என்பது தெரிந்து கொண்டு விட்டால் முக்கியமாக வந்து குடும்பத்தினருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது அவர் வந்து டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி என்ற கண்டிஷனில் இருப்பார்கள். உதாரணமாக ஞாபகம் மருந்து வந்து விட்டது, அல்சைமர் நோய் வந்து பரிசோதனை செய்து அதை வந்து கண்டுபிடிப்பதற்கு இந்த கிளினிக்கல் டெஸ்ட் தவிர பல பரிசோதனை உள்ளன. ஸ்கேன் பரிசோதனை, முக்கியமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ற ஸ்கேன் உள்ளது, அதில் மீசியல் டெம்பரல் லோப் என்ற ஒரு பகுதி உள்ளது. அந்த பகுதியில் வந்து இழப்பு ஏற்பட்டிருந்தாலோ அட்ரப்பு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது பெட் ஸ்கேன் என்ற ஒரு ஸ்கேன் உள்ளது, அதில் வந்து சில மாறுபாடு இருந்தாலோ இது அல்சைமர் நோய் தான் என்பதை நாம் வந்து உறுதி பண்ணிக்கொள்ளலாம். அவர் அல்சைமர் நோயினால் இந்த ஞாபகம் ஏற்பட்டுள்ளது, அதனால் ஞாபகம் பரவாயில்லை என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது குடும்பத்தார் வந்து அவரிடம் வந்து பேசி மிக முக்கியமான வேலையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஞாபகம் மருந்து மேற்கொண்டு அதிகமாக போகிறது, இன்னும் ஒரு வருடத்தில் வந்து அவர் எல்லாத்தையும் இழந்து விடுவார், அவரால் எந்த முடிவும் செய்ய முடியும் பொழுது அவருடைய மகனோ மகளோ யாருந்தோ மகனுக்கு என்ன செய்ய வேண்டும், மகளுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த லீகல் மேட்டர்ஸ், இந்த சோசியல் மேட்டர்ஸ் எல்லாவற்றையுமே ஆரம்ப காலகட்டத்திலேயே அவரிடம் வந்து கலந்து ஆலோசித்து குடும்பத்துக்கான எதிர்காலத்துக்குள்ள வழிமுறையெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜிலேயே வந்து குடும்பத்தினால் செய்து கொள்ள வேண்டும்.
1: உலக அல்சைமர் தினம். அல்சைமர் நோய் குறித்த ஆலோசனைகளை வழங்கியவர் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV

0: சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
5: ஒரு மணி 26 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க FM ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில. இன்னைக்கு வெள்ளரிக்கின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. தெய்வீக மூலிகை அப்படின்னு போற்றப்படக்கூடிய இந்த வெள்ளரிக்கு வளமற்ற நிலங்கள், பராமரிக்கப்படாத வயல்கள், சாலையோரங்கள், சுடுகாடு என எல்லா பக்கத்திலையும் வந்து பறவைகள், விலங்குகள், யார் மனிதர்கள் யாரோட உதவியும் இல்லாமல் தன்னினத்தை தானே உற்பத்தி செய்து விளையக்கூடியது தான் இந்த வெள்ளரிக்கு. 12 ஆண்டுகள் வரை வந்து மழையே இல்லாட்டாலும் கூட இது வந்து உயிர் வாழும் ஆற்றல் கொண்டது தான் இந்த எருக்கு. மனிதர்களின் பலவிதமான நோய்களுக்கு தீர்வை தன்னுள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளெருக்கின் மருத்துவ குணங்கள் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியது. அந்த மருத்துவ குணங்கள் பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சிக்க இருக்கிறோம்.

ஒரு மணி 35 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இது நலம்தானா? நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெள்ளை எருக்கின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கத்திரி நிற பூக்களை கொண்ட எருக்கு தான் வந்து பெரும்பாலான இடங்களில் இருக்கும். ஆனால் இந்த வெள்ளை நிறை பூக்களை எடுத்துடைய எருக்கு வந்து ரொம்ப அரிதாக தான் காணப்படும். வெள்ளெருக்கன் பூவை காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கணும். இந்த பொடியில் 200 கிராம் எடுத்து சிறிது சர்க்கரை சேர்த்து 2 வேளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தால் பால்வினை நோய், தொழு நோய் இது எல்லாமே குறையுமா. அதே மாதிரி எருக்கன் வேரை கறியாக்கி விளக்கெண்ணெய் கலந்து மேல் பூச்சா வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கரப்பான் நோய், பால்வினை நோய்கள், புண்கள், ஆறாத காயங்கள் எல்லாமே ஆறுமா.

1:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெள்ளை எருக்கின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளை எருக்கோட பால் அப்படி அந்த செடியை பிச்சாலே வரக்கூடிய அந்த பால் வந்து பொடுகு, படை, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூல நோய் இது எல்லாத்துக்குமே சிறந்த நிவாரணியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வெள்ளை எருக்கனின் பூக்கள் வந்து சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா பிரச்சனைக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. இந்த வெள்ளை எருக்கின் பூக்களில் இருக்கக்கூடிய நடு நரம்பை நீக்கிட்டு அதோட இதழ்களை மட்டும் எடுத்துக்கணும். இதுக்கு சம அளவு மிளகு, கிராம்பு சேர்த்து மை போல் அரைச்சி மிளகு அளவுக்கான மாத்திரைகள் மாதிரி உருட்டி நிழலில் உலர்த்தி கொள்ளணும். இது வந்து மூச்சிறைப்பு அதிகமான நேரங்களில் இதில் ஒரு அந்த உருண்டையில் ஒன்றை எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடித்தா உடனே இறப்பு தணியும். அதாவது அந்த இறக்கிறது மூச்சிறைப்பு வந்து தணியுமா. அதே மாதிரி 10 கிராம் இஞ்சி, 3 வெள்ளருக்கு பூக்கள், 6 மிளகு இது எல்லாத்தையும் நசுக்கி 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி 1/4 லிட்டர் ஆகும் வரைக்கும் சுண்ட காய்ச்சணும். காய்ச்சி தினமும் 2 வேளை குடிச்சிட்டு வந்தாலும் இந்த மூச்சு இறைப்பு நோய் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: நலந்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில வெள்ளரிக்கின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளரிக்கு பாத்தீங்கன்னா தசை வலுவாக்குறதுக்கும் வலியிலிருந்து விடுபடுவதற்கும் உடல்ல எங்க வலி இருந்தாலும் இந்த எருக்கன்செடி இலையை பயன்படுத்தி வலி நிவாரணையை பெறலாம். இந்த இலைகளை வந்து வலி இருக்கும் இடத்துல தடவி ஒரு துணியால கட்டிட்டா போதும். இப்படி தினமும் 4-5 நாட்களுக்கு எருக்கன்செடி இலையை நம்ம உபயோகித்தோம் அப்படின்னா நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இலைகளை வந்து சிறிது விளக்கெண்ணெய் தடவி சூடு செய்து ஒத்தடம் போல் தந்தாலும் வலியும் வீக்கமும் குறையுமா? எலும்புகளுக்கு இந்த எண்ணெய் தடவி, இந்த இலையில எண்ணெய் தடவி நம்ம இதை சூடு பண்ணுறது வந்து மசாஜ் செய்யலாமா? மசாஜ் செய்கிறதுனால எருக்கன்செடி இலைகள் வந்து அதுக்கு வலி நிவாரணியாக மாறுது. இந்த எருக்கன்செடி இலைகளில் அலர்ச்சி பண்புகள் அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால வீக்கம் வலியிலிருந்து நிவாரணத்தை இந்த வெள்ளை இருக்கு செடி இலைகள் தருது.

ஒரு மணி 55 நிமிடத்தில் நலம்தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெள்ளரிக்கின் மருத்துவ பயன்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த இலையோட பொடியை வந்து எண்ணெயில் கொதிக்க வச்சு தோல் வியாதிகள் படை கொப்பளங்களுக்கு பூச்சாக பூசலாமா. அதே மாதிரி இந்த வதக்கிய இலைகளை வந்து வீக்கமடைந்த மற்றும் வலியுள்ள மூட்டுகளில் மேல் வச்சு கட்டணும்னு சொல்கிறாங்க. இந்த மலர்கள் வந்து ஜீரணத்தை தருவையாக இருக்கிறது, வயிற்று வலியை போக்கக்கூடியதாகவும் இருக்குது. பசியின்மை, ஆஸ்துமா, சளி, இருமல் போன்றவற்றுக்கு இந்த மலர்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலர்த்தப்பட்ட மலர்களுடன் சர்க்கரையை சேர்த்து தொழுநோய், பால்வினை நோய்களுக்கு மருந்தாகவும் கொடுக்குறாங்க. வேர்பட்டை வந்து உடலின் சுரப்பிகளை ஊக்கப்படுத்தி தோல் வியாதிகள், யானைக்கால் வியாதி, அடிவயிறு வீக்கம், வயிற்றுப்புழுக்கள், தோலடி, நீர்க்கோவை எல்லாத்துக்குமே மருந்தாக பயன்படுது. இந்த வேர்பட்டையின் மேல் இருக்கக்கூடிய கார்க் போன்ற பகுதியை பிரித்து விட்டு பட்டையை வந்து நல்லா அரைச்சி பழைய கஞ்சியோட பசையாக்கி யானைக்கால் நோயின் பாதிக்கப்பட்ட கால் மற்றும் விரை பகுதிகளில் தடவுனா நல்ல குணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வேர்பட்டையினால் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தொழுநோய், பால்வினை நோயின் பண்புகள், வயிற்றுப்போக்கு, நாள்பட்ட மூட்டு வலி, இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த பால் போன்ற சாறு தலையின் படை மற்றும் மூல வியாதியினை போக்கக்கூடியதாக இருக்குது. தேனுடன் கலந்து வாய்ப்புண்ணுக்கும் பஞ்சில் தேய்த்து சொத்தைப்பல் இருக்கக்கூடிய இடங்களில் வலிக்கு மருந்தாகவும் இதை பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நலம்தானா நிகழ்ச்சியில் வெள்ளரிக்கின் மருத்துவ பயன்கள் கேட்டீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

அன்பனேர்களுக்கு மீண்டும் இனியதொரு பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நம்ம நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது அன்பின் வரிகள். நேர்களே, எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்கள், கருத்துக்கள் எல்லாம் கடிதங்கள் வழியாக நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகுது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக கடிதங்கள் எழுதியிருக்கிற எல்லா நேர்களுக்கும் தொடக்கத்திலே ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியை வழங்க காற்றலைகளில் உங்களோடு இணைஞ்சிருக்கிறேன். நாங்க மீரா. உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரங்கள், பொன்னான நேரங்களை எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு அதற்காக நேரம் செலவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கடிதங்களாக எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீங்க. இன்றைக்கும் நிறைய கடிதங்கள் என் கையில் வாசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, கடிதங்களிலே இருக்கிற நேர்கள் எல்லாருக்கும் இன்னும் ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முதல் கடிதம் யாருடையது அப்படின்னு பார்த்துடலாமா? உடையாமொழியிலேருந்து சுதா பால்ராஜ் அவருடைய கடிதம் தான். 11/9/2026 அன்று 9/2 ஆனந்த பூங்காற்றில் அடுத்தவங்க நினைப்பாங்க என்ற மனநிலை முன்னேற்றத்திற்கு உதவுகிறதா தடையாக இருக்கிறதா அப்படின்ற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்டோம். நேர்கள் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க என்று நினைத்தால் முன்னேற்றத்திற்கு தடைதான் என்றார்கள். என்னோட கருத்து, நமக்கு என்ன தோணுதோ மனசாட்சிக்கு கரெக்டாக இருந்தால் போதும். தொகுத்து வழங்கிய ஜெமிமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறீங்க. நன்றி. நம்ம அன்பின் வரிகள் அடுத்த கடிதம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு சார் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. 17/9/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் இன்றைய தலைமுறையினருக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா என்ற தலைப்பில் வலம் வர கேட்டு செவி மடுத்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேர்களும் தங்களின் அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் சுவைப்பட கூறினார்கள். சுதந்திரம் அதிகமாக இன்றைய தலைமுறையினருக்கு கொடுக்க கூடாது என்றும் கட்டுப்பாடுதான் அதிகம் வேண்டும் என்றும் பெரும்பாலான நேர்கள் கூறினார்கள். ரசிக்க பயன்பெற தந்த நமது பண்பலைக்கு பல நல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பல தகவல்களையும் கொடுத்த சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பாபு சார் நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது? கோவில்பட்டியிலிருந்து குமார் சாருடைய கடிதம் தான். 16/9/2026 புதன் இரவு இலக்கியச் சாரலில் சங்க இலக்கியம் தமிழரின் வாழ்வில் கண்ணாடி என்ற தலைப்பில் நமது சங்க காலத்தில் மனிதர்கள் பகல் பொழுதில் விவசாய வேலைகள் காலை முதல் மாலை வரையும், அதன் பிறகு வீட்டுக்கு வந்து குடும்பத்தின் அனைவருடனும் உரையாடல், அதன் பின்பு உறக்கம், அருமையான மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்ததை மிகவும் அழகாக சிறப்பாக எடுத்துரைத்து சங்க கால மனிதர்கள் கண்முன் தோன்றும்படி செய்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் இரவு பொழுதற்கு ஏற்ற இனிமையான பாடல்கள், அருமை. சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு டபுள் பாராட்டுகள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறீங்க. நன்றி குமார் சார். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. வீரபாண்டியன் மருதகுளத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. 16/9/2026 மதியம் 1 மணிக்கு நலம் தானா. உடல் வெப்பத்தை குறைக்க எண்ணெய் குளியல் குறித்து பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் ஆண்கள் புதன் சனிக்கிழமையிலும் உச்சந்தலை முதல் பாதம் வரை எண்ணெய் குளுமையாக தேய்த்து குளிப்பது மற்றும் கீரை உணவு, நீர்ச்சத்து, காய்கறிகள், சிவப்பு நிற பழங்கள் உண்பதின் பயன் குறித்து மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்கள் உரை பயனுடையது. அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருப்பது குறித்து உடல்நலம் மனநலம் மேம்படும் என பல நல்ல நலமான தகவல்கள் வழங்கிய சகோதரிக்கும் 102.6 FM நன்றி, பயனுள்ள தகவல் அப்படின்னு சொல்லி பாராட்டி கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. மருதகுளத்திலிருந்து வீரபாண்டியன் நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து ராம்குமார் இந்த கடிதத்தை

எழுதியிருக்கிறாங்க. 17/9/2026 வியாழன் பகல் 11 மணிக்கு ஒளிபரப்பான முக்கடல் சங்கமமாகும் கன்னியாகுமரியின் நம் காண வேண்டிய சுற்றுலா இடங்களில் சுவாமி விவேகானந்தர் மண்டபம், காந்தியடிகளின் தியான மண்டபம், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிலையின் சிறப்புகள், கன்னியாகுமரி என்று பெயர் வந்ததன் காரணம் மற்றும் பல சுவையான பல தகவல்களை திரைப்பட பாடல்களுடன் தொகுத்து வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் நெல்லை பண்பலை 102.6 எஃப்எம்க்கும் நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. மணி திருநாடு நிகழ்ச்சிக்காக நன்றி, நன்றி உங்களுக்கும் இந்த கடிதத்திற்காக நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படிங்கறத கேட்கலாம். இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க யார் அப்படின்னா, பாளையங்கோட்டையிலிருந்து செம்பலன் ஆதிகவி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. படமும் பாடலும் போல் வேறு ஒரு நிகழ்ச்சி கொடுத்தால் நன்றாக இருக்கும். வெறும் நேர் விருப்பமாக மாறி வருகிறது எஃப்எம். இதை கொஞ்சம் மாற்றுங்கள், அறிவிப்பாளருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அழியுங்கள். 102.6 என்று அறிவிப்பாளர்கள் உச்சரிப்பதில்லை என்பதும் என் ஆதங்கம். ஒரு சிலரை தவிர அதை சரி செய்து அறிவிப்பாளர்கள் உச்சரிப்பில் 102.6 உச்சரிப்பை கேட்க ஆவலாக உள்ளேன், சரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதத்தை. கண்டிப்பாக அவங்களுடைய கருத்தை செவிமடுத்து அந்த எல்லா அறிவிப்பாளர்களும் 102.6 அப்படிங்கிறத வந்து அடிக்கடி உச்சரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கருத்துக்களை வந்து ஆவணம் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு வந்து சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்து கடிதத்திற்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். நேரலை நேரம் 2:08 ஆயிற்றுக்கு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கடிதங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு நிகழ்ச்சி அலங்கரிக்கிறதுக்காக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பாடல் வந்துட்டே இருக்கு. விஐபி படத்தில் இருந்த பாட்டு கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன் குழந்தை குரல்களில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேர்களின் நேரம் 2:13 ஆயிட்டு இருக்குது. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அன்பின் வரிகள். வரி வரியாய் அன்பாய் நீங்க எழுதின கடிதங்கள் தான் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இத்தனை போஸ்ட் கார்டுகளுக்கு மத்தியில ஒரு இன்லன் லெட்டர் இருக்குங்க, அந்த லெட்டர் தான் இப்போ வாசிக்க போறோம். இந்த லெட்டரை எழுதியிருக்கிறாங்க யாரு? கோவில்பட்டியிலேருந்து குமார் சாருடைய கடிதம் தான் இது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு காளிமுத்தையா அவர்களுக்கு வணக்கத்துடன். கோவில்பட்டியிலேருந்து குமார் எழுதுவது நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாள்தோறும் காலை 7:15 மற்றும் 7:25 இடம்பெறும் தமிழ் அமைதி மற்றும் ஆங்கிலம் அறிவு நிகழ்ச்சியை கேட்டு வருகிறேன். மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கிறது. தங்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, 17/9/2026 வியாழன் மதியம் 2 இடம்பெற்ற அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் தாங்கள் பங்கு கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இடம்பெற்ற கடிதங்களை வாசிக்கும் போது மிகவும் அருமையாக இருந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. அதே போல ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சிவகலை சகோதரர் திரு கே கே தாமஸ் அவர்கள் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்கள். மிகவும் சிறப்பாக எளிய முறையில் இருந்தது அப்படின்னு சொல்லி, யாரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாகவும் இருந்தது. அவர்கள் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கும் முறை, மெத்தட் ஆஃப் டீச்சிங், அணுகுமுறை பாராட்டுதற்குரியது. மீண்டும் அவருடைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பேச்சு கேட்டு மிகவும் கேட்க மிகவும் ஆவலாக உள்ளது. வாய்ப்பு வரும்போது சிவகலை கே கே தாமஸ் அவர்களை பயன்படுத்தி என் போன்றவர்களின் ஆசை நிறைவேற்ற பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுடைய இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் ஆவணம் செய்யறதுக்கு அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பா அவங்க ஆவணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பாராட்டுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அடுத்த கடிதம் யாருடையது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க வீரபாண்டியன் மருதுகுளத்திலிருந்து. 15/9/2026 அன்று மதியம் 1 நலம் தானால் ஜாதிக்காய் மூலிகை மருத்துவ குணங்கள் பற்றி அறிய முடிந்தது. ஜாதிக்காய் உடல் ஆரோக்கியத்திற்கும் உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கும் நிவாரணியாக பயன்படுகிறது. ஜாதிக்காயில் அதிக வேதி தாது பொருட்கள் உள்ளன. சளி, இருமல், சிறுநீரக பிரச்சனைகள், வாயு தொல்லை, வயிற்று பிரச்சனைகள் போன்ற பல உடல்நலப் பிரச்சனைகள் நிவாரணியாக பயன்படுகிறது எனவும் நிகழ்ச்சியின் படப்பாடல்கள் அருமை. நிகழ்ச்சியை வழங்கிய 102.6 FM சகோதரிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. நன்றி. மீண்டும் அதே நேருடைய கடிதம் தான். 16/9/2026 9:30 இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் தமிழர்களின் வாழ்க்கை கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு, மனிதன் காலை பொழுது விடிந்ததும் உழவன் உணவுக்காக ஏர்கலப்பை எடுத்து வயலுக்கு சென்று உழைப்பின் மூலம் கிடைக்கும் நெல் வீட்டிற்கு சென்று தனக்கு மட்டும் உணவாக இல்லாமல் சந்தைக்கு சென்று பிறருக்கும் உணவாக பயன்படுகிறது. சூரியன் உதயமாகி பகல் பொழுதில் உழைப்பு மூலம் தொழில் நடைபெறுகிறது. சூரியன் மறைந்ததும் மாலை பொழுது இரவில் உழைத்த சமூகம் காலை மகிழ்ச்சி மூலம் ஆனந்தமடைகிறது. சங்க இலக்கியம் காலம் மாறினாலும் தமிழர்களின் வாழ்க்கை மாறவில்லை. சூப்பர், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எங்கள் அன்பு தோழன் மணிமுத்தார் கணேஷ். சபாஷ் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறீங்க. நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அன்பின் வரிகள் பகுதியில் சுபகலா அவர்களுக்கு என்னை ரசிக்க வைத்த படமும் பாடல் நிகழ்ச்சிக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். அருமையாக மல்லிகை சரம் சரமாய் தொகுத்து சூடினார். அறிவிப்பாளருக்கு என் உள்ளம் கனிந்த வாழ்த்துக்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. தொகுத்து கொடுத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை பாளையங்கோட்டையிலிருந்து செம்புலன் ஆதிகவி நேர், உங்களுடைய பாராட்டிற்கு எங்களுடைய நன்றிகள். மீண்டும் அதே நேருடைய கடிதம் தான் மற்றொரு கடிதம். அன்பின் வரிகள் பகுதிக்காக நெல்லிப்பண்பலை திவ்யா அவர்களுக்கும் பிரேமியர்களுக்கும்

அனைவருக்கும் நன்றி. பாடல்கள் அனைத்தும் அருமை, ரசிக்கும்படி அமைந்தது. பொதிகத்துமே ரசிக்கும்படி அமைந்தது. நன்றி திவ்யா அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். குமுதா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் முயற்சியும் பயிற்சியும் செய்தால் நன்றாக இருக்கும், இது என் கருத்து, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்திற்கும் பாராட்டிற்கும். அடுத்த கடிதம் யாருடைய, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க, கோயில்பட்டியிலிருந்து குமார் சரதல் இருக்கிறாங்க. 16/9/2026 வியாழன்காலை ஆனந்த பூங்காற்றில், இன்றைய இளைஞர்களுக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா? தலைப்பில் நமது நீர்கள் பல அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள், பயனுள்ளதாக இருந்தது. நீர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். சுதந்திரம் தேவைதான் என்றாலும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். சுதந்திரமாக செயல்படுவதற்கு கலங்கரை விளக்காக திகழும் கட்டுப்பாடு தேவை. நமது பாதை நோக்கி சென்று வெற்றி பெறலாம், ஆனால் கட்டுப்பாடு இல்லையென்றால் பாதை தவறிய பயணமாகி இலக்கை அடைய சிரமப்படும். அருமையான தலைப்பு கொடுத்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு வாழ்த்து எழுதியிருக்கிறீங்க. நேர் உங்களுக்கும் நன்றி உங்களுடைய பாராட்டு கடிதத்திற்காக. இன்னும் நிறைய கடிதங்கள் நம்ம நிகழ்ச்சியில் இருக்கு, தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்க போறீங்க. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, வாலி படத்தில் இருந்த பாட்டு கேட்க போறோம். வைரமுத்துவின் பாடல் வரிகள் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியிருக்காங்க. தேவாவுடைய இசையில் தான் பாட்டு வருது, கேட்கலாம்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் பிற்பகல் 2:24 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் நம நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, நம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில அடுத்த கடிதம் யாருடையது? உடையாம்புலியிலிருந்து சுதா பால்ராஜ் அவங்களுடைய கடிதம் தான். 17/9/2026 என்று பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களை மிகவும் அழகாக கூறினார் திவ்யா அவர்கள். சூரியன் உதிப்பது, பத்மநாபன் அரண்மறை, தொட்டிப்பாலம் என பல தகவல்களை கூறினார்கள். கூறும்போது கண்முன்னே வந்து சென்றது. இடைக்கால பாடல்கள் மிக அருமை. திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தினமும் 9:30 இடைவிடாது இசை மழை அருமை. நிலைப்பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்து எழுதியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடிதம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த கடிதம் நிறைய எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நம்ம கோயில்பட்டிலேருந்து குமார் சாருடைய கடிதம் தான் வந்து நிறைய கடிதங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் அலங்கரிக்க போதுங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய கடிதம் என்ன அப்படின்னா, 14/9/2026 திங்கட்கிழமை மதியம் அன்பின் வரி நிகழ்ச்சியில் குட்டி கதை தந்து எழுதிய கடிதத்தை திருமணத்திற்கு பிறகு கணவர் வீட்டில் வைத்து பார்த்தபோது தந்தையின் அன்பின் வார்த்தைகள் மகளின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்து விட்டதாக சொல்லி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து நமது சகோதரி ஜெமிமா ஜெபஸ்டியன் அவர்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுக்கள். நமது நேயர்களின் கடிதத்திற்கு அந்த அளவுக்கு வேல்யூ இருப்பதாக சொன்னார்கள். நிகழ்ச்சி வந்திருந்த அனைத்து கடிதங்களையும் வாட்ஸ்அப் மூலம் அந்த கடிதங்களையும் அன்பாக வாசித்தது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. பாராட்டு கடிதங்களையும் குறைகளை சுட்டிக்காட்டிய கடிதங்களையும் விளக்கம் அளித்ததும் சொன்னதும் பாராட்டுக்குரியது. சகோதரி ஜெமிமா ஜெபாஸ்டியன் அவர்களுக்கு நன்றியுடன் வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இது அன்பனேயர் குமாரோடைய கடிதம் தான். 16 புதன்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் இன்றைய சூழலில் இழைத்து வருவதை தவிர்ப்பது எப்படி என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் பலர் அருமையான கருத்துக்களை விளக்கத்தை கொடுத்தது சிறப்பாக இருந்தது. இயந்திரங்களின் பயன்பாடுதான் முக்கிய காரணம் எனவும் உடல் உழைப்பு குறைந்து விட்டதாகவும் கூறினார்கள். உண்மைதான். நான் படிக்கும் காலத்தில் வீட்டில் அம்மி, உரல், திருக்கை, ஆட்டு உரல் போன்றவர்களின் பயன்பாடுகள் உடற்பயிற்சிக்காக இருந்தது. இயற்கையிலே ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இவை அனைத்தின் பயன்பாடுகளும் இயந்திரமாகிவிட்டது. உடல் உழைப்பு இல்லை, இழைப்பு தான். விடுமுறை நாட்களிலாவது இவற்றை பயன்படுத்தினால் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. நன்றி நேருக்கு. 15 மீண்டும் குமார் அவர்களுடைய கடிதம் தான். காலையில் தமிழ் அமுதே நிகழ்ச்சியில் நான்மடிகை கடிகை கூறும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் தத்துவங்களையும் எடுத்துரைத்து சொன்னது சிறப்பு. அத்துடன் திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பும் செய்துள்ளில் வேற்றுமையான

சிறப்பு அனைவருக்கும் சமம். அவரின் சிறப்பும் பெருமையும் அவர் செய்யும் நற்செயல்கள் நேர்மை போன்றவற்றின் அடிப்படையில் தான் அமையும். மனிதர்கள் செய்யும் நற்செயல்கள் தான் அவனை அடையாளம் காட்டும் என கூறி பிறப்பல்ல என்பதையும் திருக்குறள் வாயிலாக கூறிய திரு இளங்கோ அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. தமிழே அமுதே நிகழ்ச்சியை பாராட்டி நன்றி. மீண்டும் அதே நேரடிய கடிதம் தான். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆனந்த பூங்காற்றில் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா என்ற தலைப்பில் நமது நேர்களின் கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நேர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் சிந்திக்க வைத்தது. சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் கூறிய போது போட்டியாளர்கள் என கூறியது எனக்கு சரியாக தோன்றுகிறது. கள்ளிக்குறிச்சி சகோதரர் திருவர் லத்தீப் அவர்கள் அருமையான விளக்கம். கவனச்சிதறல் பேராசை தன்னம்பிக்கை இல்லாததுதான் நமது எதிரிகள் என கூறியது உண்மைதான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பரமக்குடியிலிருந்து சகோதரி ராஜேஸ்வரி எதிரிகள் இல்லை என்றால் உப்பு இல்லாத சாப்பாடு என கூறியது சரியானதுதான். கோவில்பட்டி சகோதரி சங்கர் கூறிய கருத்து சிறப்பு. ஒரே தொழில் செய்யும் உடன்பிறப்புகளிடம் எதிரிகளின் மனப்பான்மை கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது முற்றிலும் உண்மை. அதால்குடி வெங்கடேசன் குரல் மூலம் விளக்கம் கொடுத்தது அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்லி சகோதரி சாந்தி அவர்கள் கூறிய போது முன்னேற்றத்தின் எதிரி ஒழுங்கற்ற எண்ணங்கள் என்பதும் எதிர்காலத்திற்கு ஏற்றது. இதுபோன்ற அருமையான சிந்தனைகளை சிந்திக்க தலைப்பு தந்த சகோதரி சுட்டிப்பெண் ஜோன் அவர்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. நன்றி. டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி பாராட்டுக்களை அள்ளி தெளிச்சிருக்கிறீங்க குமார் சார். அது மட்டும் இல்லை, கடிதங்களையும் வந்து நிறையவே வந்து எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு பாராட்டி எழுதிட்டு இருக்கிறதுக்கு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:15 தமிழமது நிகழ்ச்சியில் ஆசாரக்கோவை நூலிலிருந்து மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்று எடுத்து சொன்ன சகோதரர் திரு இளங்கோ அவர்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி அறிதல் பொறுமை இன்சொல் எவ்வியிருக்கும் தீமை செய்யாமை கல்வி கூடி வாழ்தல் அறிவுடைமை இவைகளை கடைபிடித்தால் வாழ்வில் என்றும் துன்பமில்லை. நாமும் ஆசாரக்கோவையை பின்பற்றி நடப்போம். அடுத்தவர்கள் கோரிய திருக்குறள் வந்து பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. என்னன்றி கொன்றாருக்கு முய்வுண்டா முய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. திருக்குறள் அவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு என்றும் முய்வில்லை. ஆசாரக்கோவை மற்றும் திருக்குறள் வாயிலாக வாழ்வில் நெறியை காட்டிய சகோதரர் திரு இளங்கோ அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கீங்க. நன்றி. அடுத்த கடிதம் கூட 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் நமது தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா முதிர்ச்சியின் வெளிப்பாடா என்ற கேள்விக்கு பயனுள்ள கருத்துக்கள் நமது நேயர்களின் மூலம் கிடைத்தது. தவறு செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம். சூழ்நிலையின் காரணமாக தவறுகள் செய்ய நேர்ந்தால் அதை ஒப்புக்கொண்டு அடுத்து அதே தவறை செய்யாமல் இருக்க வேண்டும். நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்வதுதான் தவறுகளை ஒப்புக்கொள்வதுதான். அதை நாம் தோல்வியாக கருதினால் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வாய்ப்பை இழக்க நேரிடும். இன்றைய காலத்திற்கு ஏற்ற தலைப்பு கொடுத்து தவறுகளை ஒப்புக்கொள்வதுதான் சிறந்த மற்றும் முதிர்ச்சி வெளிப்பாடு என நேர்களின் வாயிலாக தெளிவுபடுத்திய நமது சகோதரி ரம்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்கீங்க. நன்றி குமார் சார்.

0: 18/9/2026 அன்று வெள்ளிக்கிழமை ஆனந்த பூங்காற்றில் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா என்ற தலைப்பில் நேர்கள் கருத்துக்கள் அருமை. என்னுடைய கருத்து, எல்லோருக்கும் பிடித்தது போல நாம் இருக்க முடியாது. சினிமாவில் எதிர் இருந்தால்தான் அந்த ஹீரோ வெற்றி பெறுகிறார். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சுடிப்பன் ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இறுதியில் ஜோனா அவர்கள் சொன்ன கதை சொன்ன விதமும் அழகாக இருந்தது அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. எதிரி வேண்டாம், அப்போதான் மகிழ்ச்சி இருக்கும் என்றார். சரி, அருமையான தலைப்பு அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்காக பாராட்டி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து சுதா பால்ராஜ் வந்து இந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கடிதங்கள் நேர்களே என் கையில் இருக்குது. எல்லா கடிதமும் வந்து நம்ம வாசிக்க போகிறோம். என்ன நேர்கள் என்ன நிகழ்ச்சி பாராட்டி எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாட்டு கேட்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக பழனி பாரதியோட பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, விஜய் யேசுதாஸ், சௌமியா குரல்களில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. இளையராஜாவோட இசையில் இப்போ ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நீங்க கேட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நீர்கள் நம்ம நிலைப்பன்மலை 102.6 2:38 நிமிடத்துல ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறீங்க அன்பின் வரிகள். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில நீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாம் கடிதங்கள் வழியா நிகழ்ச்சியை அலங்கரிச்சுட்டு இருக்கு. நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடைய கடிதம் அப்படின்னா, என் கையில் ஒரு 4 கடிதங்கள் இருக்குது. இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க யார் அப்படின்னா, செம்புலன் ஆதிகவி பாளையங்கோட்டையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. முதல் கடிதம் என்ன அப்படின்னா, அன்பின் வரிகள் பகுதியில் லிசி ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கிய படமும் பாடல் நிகழ்ச்சி அருமை, செவியை குளிர வைத்தது, ரசிக்கும்படி அமைந்தது. விட்டால் முழுமையான கதையை சொல்லி நிகழ்ச்சி நேரத்தை கொள்ளையடிப்பார் போல் இருக்கிறது. எடுத்து வந்த தகவல் அனைத்தும் அருமை. அதை விட ரேடியோவில் முதல் முறையாக சண்டை காட்சியை ஒளிபரப்பிய லிசிக்கு என் தனிப்பட்ட பாராட்டுகள். புதுமைகள் நிறைய நிறைய வரட்டும், ரசிக்க காத்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செவிக்கு பசி என்றால் லிசி, தித்திப்பான தகவல்களுக்கு திவ்யா, ரசனையான பாடலுக்கு ரம்யா, சுகமான பாடலுக்கு எங்கள் சுபக்கலா, ரீங்காரமான பாடலுக்கு ரியோ, சிறப்பான காதல் பாடலுக்கு சிந்து சாரா, வசந்தம் வரும் பாடல் என்றால் வசந்தி பாலமுருகன், முத்துக்குமார், முத்து அபிஷேகம், கணேசன் ஆகியோருக்கும் என் இனிய பாராட்டுக்கள். உங்கள் பணி சிறக்கட்டும் என்று மண்முடன் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி எழுதியிருக்கிறாங்க. ரைமிங்கெல்லாம் எழுதியிருக்கிறீங்க நேரே, நன்றி உங்களுக்கு உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த கடிதத்தில் அப்படின்னா, இந்த அறிவிப்பாளரும் 102.6 என்ற ஐடென்டிட்டி சொல்ல மறுக்கிறார்கள். ரெக்கார்டு வாய்ஸ் தான் வருகிறது, இது சரி செய்யவும். அறிவிப்பாளர் பெயரை தெளிவாக சொன்னால் கடிதம் எழுதியாக எழுத வசதியாக இருக்கும். அறிவிப்பாளர்கள் பட்டப்பெயருடன் சொல்கிறார்கள், தயவு கூர்ந்து அதை சரி செய்யவும். இதை தொடர அனுமதியை கொடுக்க வேண்டாம் என்பது என் கருத்து. சரி செய்யப்படும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சரி செய்யப்படும், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து ஆவணம் செய்யப்படும் நேரே. நன்றி உங்களுடைய இந்த கருத்துக்கு. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த கடிதத்தில் அப்படின்னா, புதிய தம்பி பொலி விழுந்து விட்டதா என்ற கேள்வி. நேர் கேள்விகளை தவிர்க்கலாம், முழுமையாக அறிவிப்பாளர் விளங்கினால் நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து. நேர்கள் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு திணற வைக்கிறார்கள். சில அறிவிப்பாளர்கள் தவிக்கிறார்கள், ரசிக்கவும் முடியவில்லை, ரசிக்க வைக்கவும் முயற்சி செய்யவும், ரசிக்க வைக்க முயற்சி செய்யவும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதே போல் புதிய தம்பிக்கு இன்னொரு கடிதம் கூட எழுதியிருக்கிறாங்க. புதிய தம்பியை கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி கொடுத்தால் நன்றாக இருக்கும், ரசிக்க முடியவில்லை, கேள்வி பதிலாகவே இருக்கிறது. ஒரு சில அறிவிப்பாளர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்கப்படுகிறார்கள், அதை கேட்பதற்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறது. இதை கேட்டு சரி செய்து வழங்கினால் நன்றாக இருக்கும், அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சரி செய்யப்படும் என நம்புகிறேன். பொதிகை தும்பிக்கே வானொலி கேட்க ஆரம்பித்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பொதிகை தும்பி ரசித்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஆவணம் செய்யப்படும். பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நிறைய மாற்றங்களும் வந்து எதிர்காலங்களில் இருக்கலாம் என்று எதிர்பாருங்க. கண்டிப்பாக எந்த நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க நம்ம நேயர் குமார் அவர்கள் தான். 18/9/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:15 தமிழ் அமுதை நிகழ்ச்சியில், இன்று மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் இரவு பகல் போல மாறி மாறிதான் வரும். தொடர்ந்து வரும் துன்பங்களையும் மனம் தளராமல் எதிர்கொள்ள வேண்டும் என்று வாழ்வில் நிலைப்பாட்டை சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன திருக்குறள், இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அஃது உப்பல்ல உப்பு இல. துன்பம் வரும்போது அதற்காக

0: வருந்தாமல் அதை எதிர்நோக்கி செல்வதே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என கூறி சிறப்பித்த சகோதரி சகோதரர் திரு இளங்கோ அவர்களுக்கும், அருமையான தமிழமைதி நிகழ்ச்சிக்கு வழிவகுத்து கொண்ட கொடுக்கும் நமது நெல்லை வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்களும் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை கோவில்பட்டியிலிருந்து குமார் சார் எழுதியிருக்கிறாங்க. மீண்டும் அவருடைய கடிதம் தான். 11/9/2026 வெள்ளிக்கிழமை காலை ஆனந்த பூங்காட்சி இடம்பெற்ற தலைப்பு மிகவும் அருமையான சிந்திக்க வைத்த தலைப்பு. அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற மனப்பக்குவம் நமது முன்னேற்றத்திற்கு பெரும் தடைதான் என பெரும்பாலான நேயர்கள் சொன்னார்கள். அவர் கூறியது முற்றிலும் உண்மைதான். நாம் நாம் செய்யப்போகும் செயலுக்கு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் யோசித்தால் அது நமது முன்னேற்றத்திற்கு நிச்சயம் தடையாகத்தாக நிற்கும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு நினைப்பில் தான் இருப்பார்கள். நமது செயல் பிறரை பாதிக்காமல் இருந்தால் அதை நிச்சயமாக செய்யலாம். சகோதரி ஜமீமா ஜபாஸ்டின் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, கார்குறிச்சி புதுக்குடியிலிருந்து கனகா சங்கர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா தலைப்பில் 18 காலை 9 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி ஆதி ஜோனா மேடம் தொகுத்து வழங்கினாங்க. நேர்களின் கருத்துக்கள் கேட்டேன். எனது கருத்து 100% அவசியம். நாம் சிறப்பாக முன்னேற என நினைக்கிறேன். எனக்கும் இருக்குங்க, என் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் எதிரிகளுக்கு நன்றிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி 18 மதியம் 12 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் பற்றி ஆர்ஜேக்கள் ஐசு வினோத் ஜோனா தொகுத்த நிகழ்ச்சி சிறப்பு. 14/8/2026 உடையாம்பள்ளி பத்மாவை எதிர்பாராமல் சந்தித்தது. 2023 வந்து உடையாம்பள்ளி பத்மாவை எதிர்பாராமல் சந்தித்தது நட்பு தொடர்கிறது. வானொலி 102.6 மூலம் அப்படின்னு அதையும் நினைவு கூர்ந்து எழுதியிருக்காங்க. நன்றி உங்களுடைய பாராட்டிற்கு, கடிதம் எழுதியதற்கும் நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாருடையது, இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. மருது குளத்திலிருந்து வீரபாண்டியன் எழுதியிருக்கிறாங்க. 15/9/2030 பண்வெளியில் இலக்கியசாரல் கேட்டேன். ஈகையின் சிறப்பு நன்றினை கூறும் கருத்து. இன்பம் இரண்டாகவும், இல்லற இன்பம் பிறருக்கு கொடுத்து உதவுவதே நல்லறை இன்பம் எனவும், பிறருக்கு ஈகை கொடுத்து உதவுவது புகழின் சிறப்பு எனவும், சங்ககால மக்கள் தாங்கள் ஈட்டிய செல்வத்தை துன்புறும் தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து உதவியது செல்வத்தின் சிறப்பு. ஆண்கள் செல்வம் ஈட்டச் செல்லும்போது பெண்கள் இடையூறு செய்யவில்லை எனவும் அறிய செய்த சகோதரர் கடையம் ஞான வில்சன் அவர்களுக்கு நன்றி. பண்பலை 102.6 நன்றி அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. வீரபாண்டியன் மருது குளத்திலிருந்து. மீண்டும் அதே நேருடைய கடிதம் தான். இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 17/9/2026 9:30 இலக்கியச்சாரல். யானை வரும் பெண்ணே, மணியோசை வரும் முன்னே என்று பழமொழி. சங்க காலத்தில் சேரன் சோழன் பாண்டியர் மூவேந்தர்கள் நாட்டை ஆண்டவர்கள். தன்னுடைய எதிரிகளை வீழ்த்த யானை படை இருந்தது எனவும், யானைகள் சினங்கொண்டு வீரத்துடன் பகைவர்களை வீழ்த்தியது என அறிய முடிந்தது. மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் யானை தந்தம் எழுத்தாணியாகவும் முரம் ஓலையாகவும் முத்துள்நாயிரத்தில் யானை மரம் பற்றி அறிய வைத்த 102.6 அவங்களுக்கும், எங்கள் இசை அரசன் முத்துக்குமார் அவர்களுக்கும் நன்றி. தகவலுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. வீரபாண்டியன் மருது குளத்திலிருந்து நேருக்கு நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. நேரப்பிற்பகல் 2:45 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கடிதங்கள் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் வாசிக்க போகிறோம். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. வர்ணஜாலம் படத்திலிருந்து அறிவுமதியோட பாடல் வரிகளில் கார்த்திக் வந்து பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட இசையில் தான் பாட்டு கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நீர்கள் பாட்டு கேட்டுட்டு வாங்க.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்ணுறேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களை நேரம் 2:52 ஆயிற்றுக்கு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்களுடைய கடிதங்களில் அடுத்த கடிதம் யாருடையது? இது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து பாபு எழுதியிருக்கிறாங்க. சரஸ்வதி இவங்களை இணைந்து எழுதியிருக்கிறாங்க. 15 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம், தம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்வது தோல்வியா முதிர்ச்சியின் வெளிப்பாடா என்ற தலைப்பில் விளம்பரம் கேட்டு செவிமடுத்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேர்களும் தங்களின் அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் அழகாக எடுத்து கூறினார்கள். தவறுகளை ஒத்துக்கொண்டு திருத்தினால்தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்றும் ஆழமாகவும் அழகாகவும் உணர்த்திவிட்டு சென்றது அன்றைய நிகழ்வு. பயன்பெற தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து அன்பு சகோதரி அவர்களுக்கும் அன்பு கலந்த பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க நம்ம நேயர் கோவில்பட்டி குமார் சார் எழுதியிருக்கிறாங்க. 11 வெள்ளிக்கிழமை சுகமான ரங்கல் நிகழ்ச்சிக்கு கவிஞரின் கவிதையில் கடவுள் என்ற தலைப்பில் பாடல்களை தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த சகோதரியர் வீரபாண்டிய பட்டினம் திருச்செந்தூர் ஜிவி ராயன் அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமையான பழைய பாடல்களை கொண்டு கடவுளையே காண செய்த பாடல்களுடைய இரண்டாவது பாடல் இறைவன் இருப்பது எங்கே என்ற கேள்விக்கு முதல் பாடல் பதில் சொல்லுகிறார். கடவுள் உள்ளமே கருணை இல்லம், கருணை எங்கே இருக்கிறதோ அங்குதான் கடவுள் இருக்கிறார். கருணை அன்பு இருக்கும் இடத்தை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம். நமக்கு சோதனைகள் வந்தால் தேவனே என்னை பாருங்கள் நினைத்தால் இசை தமிழாக வந்து தக்க தருணத்தில் காப்பான். ஆறு மனமே ஆறு பாடலில் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று நிகழ்ச்சி மிகவும் அருமை என்று பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் அவருடைய கடிதம் தான். 14 திங்கட்கிழமை ஆனந்த பூங்காற்றில் மறக்க நினைத்து மறக்க முடியாத நிகழ்வுகள் என்ற தலைப்பில் நமது நீர்கள் தங்களின் மறக்க முடியாத நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். பாராட்டுகள். ஏர்வாடி சகோதரி சுல்தானி அவர்கள், தீத்தாம்பட்டி சகோதரி சிவகலை தாமஸ் அவர்கள், அல்வார்குறிச்சி பரமசிவானந்தம் ரெட்டியார்பட்டி செல்லும் சொன்ன மறக்க முடியாத நிகழ்வுகள் உண்மையில் நமக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. சில மறக்க முடியாத நிகழ்வுகள் நமக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் விழிப்புணர்ச்சியை கொடுக்கிறது. சொல்ல வைத்த சகோதரி ஜமீமா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் அவருடையதான். 17 வியாழன் இறக்கிய சாரலில் இன்று மூவேந்தர்களின் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் யானைப்படை பலம் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். யானைப்படை அதிகமாக வைத்திருந்த மன்னன் பெரிய படைபலம் கொண்டவனாக கருதப்பட்டான் என சிறப்பாக எடுத்துரைத்தது இம்சை அரசன் இனி அரசன் முத்துக்குமார் அவர்களுக்கு பாராட்டுகள். தொடர்ந்து பாடல்கள் அனைத்தும் பழைய பாடல்களாக இருந்தது மகிழ்வித்தது. மனிதனை மனிதனாக வாழ யோசிக்க வைக்கும் தத்துவ பாடல்கள் தந்த நமது இனி அரசன் முத்துக்குமார் அவர்களுக்கு பாராட்டுகள். டபுள் பாராட்டுகள் சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. அதே போல 17 மாலை அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கடிதங்களை மிகவும் அன்பாக சிறப்பாக வாசித்த நம் சகோதரி திவ்யா அவர்களுக்கும் சகோதரர் திரு காளிமுத்து அவர்களுக்கும் வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் அப்படின்னு இருந்திருக்காங்க. பாராட்டு கடிதங்களையும் குறைகளை சுட்டி காட்டிய கடிதங்களையும் உள்ளதை உள்ளபடி வாசித்து அன்பினுரையின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது சகோதரி திவ்யா அவர்களுக்கும் காளிமுத்து ஐயா அவர்களுக்கும் மீண்டும் நன்றியுடன் பாராட்டுகள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடிதங்களில் நிறைவான கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மேலச்சவிழந்த முருகன் சாருடைய கடிதம் தான். 14/9/2026 அன்று மாலை 5 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1990 வெளியான படங்களில் இருந்த பாடல்கள் ஒளிபரப்பிய ஒவ்வொரு படத்தில் உள்ள கதைகளை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த பாடல்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்கலை அரசி சுபகலா அவர்களுக்கு மிக நன்றி அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வந்து நன்றி நன்றி நன்றி அப்படின்னு பாராட்டியிருக்கீங்க. உங்கள் கடிதத்திற்கும் ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் மூலமாக நிறைய அந்த அன்பின் வரிகளுக்காக நேயர்கள் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க, அதையும் வாசிடலாமா? இந்த கடிதத்தை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னு வாசிடலாம். பண்பலை நிகழ்ச்சிகள் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இணைத்தான நல்லவை கேட்க தமிழமது ஆங்கிலம் அறிவும் ஆனந்த பூங்காற்று நேரலை நலம்தானா மற்றும் பல நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தமிழமது கேட்டேன் இம்பர்தான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பானா நீ என்ற பாடலை யானைக்கு இத்தனை பேர் உண்டு என்று விளக்கம் கூறினார் ஐயா இளங்கோ அவர்கள். பழைய நினைவுகள் பள்ளி வகுப்பு நினைவுகள் அனைத்தும் ஓடி வந்தன. மொத்தத்தில் பண்பலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இன்று அறிவிப்பாளர் சுபகலா நடத்திய வெள்ளை எருக்கு மருத்துவ குணம் மிகவும் சிறப்பு. நன்றி சிவகலை கே கே தாமஸ் முக்குடல் சிங்கம்பாறை அமிர்தம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய பாராட்டுகளுக்கு.

அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக பதிவிட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலியில் இந்திய வானொலி இயக்குநர்களுக்கு பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என் வேண்டுகோள் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இரு சுகமணரங்கள் பகுதியில் நேயர்கள் விருப்ப பாடல் இடம்பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு மணி நேரம் முயற்சி செய்து 4 முறை தொடர்பு கிடைத்தது, ஆனால் இணைப்பு தொலைபேசியில் கிடைக்கவில்லை. இந்நிகழ்வு நேயர்களுக்கு ஏமாற்ற மன உளைச்சல் அடை செய்கிறது. அதை தாங்கள் ஆய்வு செய்து சுகமானரங்கள் பகுதியில் நேயர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கிடைத்தால் இணைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மருதுகுளத்திலிருந்து வீரபாண்டியன் சார் ஏற்கனவே நிறைய கடிதங்களும் எழுதியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 19ஆம் தேதி நலந்தாள நிகழ்ச்சி கேட்டேன், கருவேல மரத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி அறிய முடிந்தது, மிகவும் சிறப்பு அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி 19ஆம் தேதி இளங்காற்று நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்களுடன் வேலைவாய்ப்பு தகவல்கள் ஒளிபரப்பப்பட்டது, அருமை அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்று நலந்தாள நிகழ்ச்சி கேட்டேன், புனிதமான வெள்ளருக்கு மருத்துவ குணங்கள் பற்றி அறிய முடிந்தது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டு எழுதியிருக்காங்க. மருதுகுளத்திலேருந்து வீரபாண்டியன் சார் நன்றி. அடுத்து வாட்ஸ்அப் பதிவு யாருடையது அப்படின்னா குத்தாலிங்கம் தென்காசியிலிருந்து இந்த பதிவு சொல்லியிருக்கிறாங்க. இன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்ற சூப்பர் மீராவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு மனம் பெருமிதே சூப்பர் ரியோவுக்கு பாராட்டு. இன்று காலை 11 மணிக்கு மணித்திரன நிகழ்ச்சி சூப்பர், அதில் பச்சைமலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு பாடல் சூப்பர், இப்படி ஒரு பாட்டு போடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 மணிக்கு நீதியில் தனது சகோதரர் பற்றி யதார்த்தமான பேச்சு அனைவரையும் கவரும் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியவனத்து குயிலே அந்த பாட்டெல்லாம் வந்து மெலடிஸாக இருந்தது சூப்பர் அப்படின்னு சுபகலா மீரா அவர்களுக்கு பாராட்டுகள். அன்பின் உரையில் நிகழ்ச்சியை பொறுமையாக வாசிக்கும் மேயர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பதிவு யாருடையது அப்படின்னா மம்சாபுரத்திலிருந்து சுரேஷ் சுரேகா மீனா அவர்கள் தான். 18/9 அன்று வெள்ளி 1 மணிக்கு நலந்தாள நிகழ்ச்சியில் துளசியின் பயன்கள் ரொம்ப அருமையாக இருந்தது, தோழி ஐசு அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகமணரங்கள் பகுதியில் வந்து வீரவனூர் லக்ஷ்மணன் அவர்களை தொகுப்பு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் பகுதிக்கு கடிதங்களை வாசிக்கும் தோழி மேரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி நன்றி. அதே போல் 18ஆம் தேதி வந்து நலந்தாள நிகழ்ச்சி கேட்ட மூலிகை அரசி துளசி பற்றி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் பதிவை. அதே போல் அம்புஜம் அம்பலவான நம்ம அவங்களும் வந்து நிகழ்ச்சி வந்து பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியும் பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. இப்படி நிறைய வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப் பதிவுகளும் சரி கடிதங்கள் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சீங்க. நேர்களை நீங்களும் உங்களை கருத்துக்களை பதிவு செய்ய நினச்சிங்கன்னா நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி அகில இந்திய வானொலி திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் கடிதங்கள் அனுப்பலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் கூட நீங்கள் பதிவு செய்யலாம். 9443360794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நிறைவு பெறுகிறது அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. நேர்கள் கேட்கலாம் செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து திரையருவி.

கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்கா அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற

ஃபாரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 3:03 கேட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்க இருக்கிறீங்க திரையருவி. நம்ம திரையருவி நிகழ்ச்சியில இன்னைக்கும் வந்து பாடலின் இடைப்பட்ட வரிகளை கேட்க இருக்கிறேன். நேயர்கள் பாடலோட முதல் வரியை என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்க இருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறோம் சுந்தர். உங்களுக்கான வரியை சொல்லிடுறேன். கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. தெரியுமா இது என்ன பாடல்னு?
1: என்ன
0: பாட்டு தெரியலையா?
1: அடுத்து
0: பாட்டு என்ன பாட்டுன்னு கஷ்டம் இல்லை, கண்டுபிடிக்க
1: முடியல.
0: சரி அடுத்த நேயர்கிட்ட கேட்டுடலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். மேடம் நான் வீரவன் டெப்ளிக்கிட்ட இருந்து முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லா இருக்கிறோம் முருகன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். உங்க நேச்சிலாம் சூப்பரா இருக்கு. மனவரம்பே குக்கு தாயம்லாம் சூப்பரா இருக்கு மேடம்.
0: சரி சரி, இப்போ உங்ககிட்ட பாட்டு வரியே சொல்லி கேட்டுடலாமா? அந்த பாட்டு வரி கேட்டீங்களா? கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா.
2: இது சின்ன தம்பி பாத்துருங்க. குயிலே ஆட வந்த
0: மயிலை
2: கூண்டில் அடைச்சி
0: அதுவும் இல்ல. நீங்க அவங்க சொன்ன மீனிங் பாட்டா தேடுறீங்க. கண்டிப்பா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: மூன்று மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. இந்த பாடலோட முதல் வரி என்ன, என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார்?
1: மாரியப்பன் பேசுறேன்.
0: மாரியப்பன், இந்த பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
1: கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணு, இந்த பாடல் தான
0: மேடம்? கண்டிப்பா அந்த பாடல் தான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நன்றி நன்றி.
1: ஓகே மேடம், நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேடிசி நகர்ல இருந்து லட்சுமி.
0: லட்சுமி, இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா இன்னைக்கு?
2: முன்னால பேசிருக்கேன்.
0: சரி சரி சரி. கேடிசி நகர்ல

0: பாட்டுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்களா?
1: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க, இப்பதான் சொன்னாங்க.
0: அப்படியா, கல்யாண மாலை கொண்டாடும் மேடையில்.
1: ஆமா, அந்த பாட்டு தான். சரி சரி. காலை தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு அம்மா, நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. இது என்ன பாடல்னு தெரியுமா? தெரியுமா?
0: கேள்விப்பட்ட பாட்டு மாதிரிதான் இருக்கு.
1: சரி, தெரியலன்னா அடுத்த நைட்டு கேட்டுடலாமா பாடலுக்கு அப்புறம்?
0: சரிங்க,
1: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. இது என்ன பாடல் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: இப்போ நான் சொன்ன பாடல் யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் உடம்புல இருந்து பத்மா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் பத்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். திருவாண்டக்காரன் படத்துல இருந்து மாங்கு இலை பூங்கில.
0: சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்களே உடையாம்புலி பத்மா.
1: நீங்க அவங்க சொன்னே தெரிஞ்சுச்சு, பாட்டு போட்டீங்களா?
0: சரி சரி, நன்றிம்மா, நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: விஜயா.
0: விஜயா, உங்களுக்கு ஒரு பாடல் வரியை சொல்லிடலாமா? மூணாம் பிறையை போல காணும் நெத்தி பொட்டோட நாமும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. என்ன பாடல் தெரியுமா? மனசுக்குள்ள இருக்கு, வெளியில வர மாட்டுக்கா? குழு கிடையாது இந்த இதுக்கு. எப்பவுமே இது வந்து ஃபேமஸான பாட்டு தான், நல்ல
2: பாட்டு.
0: மூணாம் பிறையை போல காணும் நெத்தி பொட்டோட நாமும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. தெரியலையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்து வர நேருக்கு அந்த பாடல் என்னன்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: மூன்று மணி 17 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில பாடலோட இடைவரிகளை சொல்லிட்டு இருக்கிறேன். பாடலோட முதல் வரியை நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில சொல்லியிருந்தோம், கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா.

0: 3:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராதா,
0: அது என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன். என்ன மச்சான் படத்துல இருந்து ஆடியில செய்தி சொல்லி பாட்டு தானே?
0: இல்லையே.
1: இல்லையோ?
0: மூணாம் பிறையை போல காணும் நெத்தி பொட்டோட நாமும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. தெரியுமா ராதா? மூணாம் பிறைய போல காணும் நெத்தி பொட்டோட நாமும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. சரி, அடுத்த நேற்று கேட்டுருவோமா?
1: கேளுங்க.
0: நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? குற்றாலமா?
2: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க. குமார், உங்களுக்கு தெரியுமா? இதுவரைக்கும் திரையருவி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பாடலை கண்டுபிடிச்ச நேயர்கள் எல்லாருக்கும், கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் சொல்லுகிறேன். இதோட நிறைவு பெறுகிறது திரையருவி. இந்நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது, கேளுங்க.

என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபோர்ன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்னரே 35.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 4:09 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க அதிரடியா கலக்கலா சூப்பரா கேட்க இருக்கிறீங்க பொதிகை தும்பி. எக்கா
1: என்னம்மா எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சே.
0: ஏ அப்பா எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க. சுற்றுப்பயணம்னா வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சிறப்பா அமைஞ்சுதா?
1: நீ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போனியா? நான் போனோம்னா தெரியல, ஆனா இன்னைக்குதான் உன பாக்க முடிஞ்சிருக்குது.
0: இன்னைக்குதான் நீ பிளைட்ல இருந்து இறங்கி வந்தேன்னு
1: கேள்விப்பட்டேன். இறங்கி சுட சுட இங்க வந்து நிக்கிறேன்.
0: இன்னைக்கு நம்ம பொதுகை தும்பியில எப்போதும் போலதான்க்கா. அவங்க ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்ல, நம்ம ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்ல, ஒரே கூத்தா இருக்க போது.
1: ஆமா ஆமா, அது கூத்தா இருக்க போதா இல்ல நாம பதில் தெரியாம நெளிய போறோமான்னு தெரியல.
0: சரி, நீங்க எப்படினாலும் நிறைய பேர் கேக்குற விதிக்கு பதிலே தெரியலக்கா. ஆமா, அதனால கொஞ்சம் எளிமையா நகைச்சுவையா இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 0462-2561-3 அப்படிங்கிற நம்பர்ல கலந்துட்டு பேசலாம். முதல் நேயர் பாத்துருமா?
1: மாலை வணக்கம். ஒரே குஜராத்தா இருக்க அப்படி. மழை எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கும். மழை எல்லாம் எப்படி இருக்கு உங்க ஊர்ல? மழை எல்லாம் பெய்யுதா என்ன?
2: மழை இல்ல, கூறாதான்
1: கூறாப்பா. எப்படி வந்துரும், கவலைப்படாதீங்க சரியா?
2: ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை வந்துது.
1: அடிச்ச வெயிலுக்கு
2: ரெண்டு நாளைக்கு முன்னாடி லேசா தூத்தல்.
1: இனி பெரிய மழை வரப்போது, பாத்து கவனமா இருங்க.
2: சுத்தமா மழை இல்ல, கூறாப்
1: கூறாப் கூறாப்.
0: சரி
1: சரி, கேள்வியை நீங்க கேக்குறீங்களா இல்ல நாங்க கேக்கணுமா?
0: நம்ம கேள்வியை கேட்டுருவோம்.
1: கேக்கணுமா கேள்வி?
0: நீங்க கேளுங்க.
1: நீங்க கேக்குறீங்களா? கேளுங்க.
2: மாட்டுக்கார வேலன் படத்துல வரலட்சுமி அம்மா சொல்லுவா ஒரு வசனம்.
0: நேரம் போட்டு விட்டாச்சு. மாப்பிள கோட்டை பத்தியும் பேசுறாரு, மாட்டை பத்தியும் பேசுறாரு.
1: நீங்க உங்ககிட்ட கேள்வி.

0: கேளுமா நீ. எல்லா ரூம்லயும் படுக்கலாம், ஆனா ஒரு ரூம்ல மட்டும் படுக்க முடியாது. அது என்ன ரூம் சொல்லுங்க?
1: ஒரு ரூம்ல படுக்க முடியாதோ? அது இருட்டு ரூமா இருக்கும்.
2: இருட்டு இருட்டு ரூம்ல தூங்க மாட்டேடோ?
0: அதானே
1: பயமா இருக்கும்ல.
2: மச்சான் நீ வந்துருவான்.
1: ஜாபி நடக்கணும்.
0: இருட்டு ரூமா? அது என்ன ரூம்னு தெரியலையா?
2: ஆமா
0: சொல்லுங்க. நேரத்தை போறத கண்டுபிடிங்க. எல்லா ரூம்லயும் தூங்கலாம், ஆனா அந்த ஒரு ரூம் முயற்சி பண்ணுங்க. இருட்டு ரூம் சொன்னீங்க, இருட்டு ரூம் கிடையாது. வேற என்ன ரூம்?
2: பாத்ரூம்ல கூட விரிச்சு பேசாம படுத்து.
0: ஆமா
1: படுக்க முடியாது.
2: யோசனை பயங்கரமா இருக்கு இவருக்கு.
0: பாத்ரூம்
2: பாத்ரூமா? மோட்டை மாடியாட்டு இருக்காரு.
0: சொல்லுங்க என்ன ரூம் வரும். கடி ஜோக்கா சொல்லுவீங்க, நகைச்சுவையா சொல்லுவீங்க.
2: 5 செகண்ட் ஆயிச்சா என்ன
0: ஆகுது? இன்னும் 5 செகண்ட், 4 செகண்ட்,
2: 3
0: செகண்ட், 2, 1.
2: சொல்லு என்ன ரூம்.
0: மஷ்ரூம்.
2: மஷ்ரூம்

0: இருக்கு.
1: பாத்ரூம்
0: பாத்ரூமா? மோட்டை மாடியாட்டு இருக்காரு.
1: சொல்லுங்க என்ன ரூம் வரும்? கடி ஜோக்கா சொல்லுவீங்க, நகைச்சுவையா சொல்லுவீங்க.
0: 5 செகண்ட் ஆயிச்சா என்ன
1: ஆகுது? இன்னும் 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட், 2, 1.
0: சொல்லு என்ன ரூம்?
1: மஷ்ரூம்.
0: மஷ்ரூம் யம்மா நெஞ்சு. ஆ மஷ்ரூம், காளானுக்கு இங்கிலீஷ்ல அது பேர் மஷ்ரூம். அதனால மஷ்ரூம் சொல்லலாம். ஒரு ஆளை போய் இப்படியா தேடி வந்து அடிக்கிற பாருங்க. நல்லது நடக்கட்டும். ரொம்ப நன்றி.
1: நன்றி ஐயா, போயிட்டு வாங்க.
0: டாடா, பை பை.
1: ஒரு பாட்டை போட்டு விட்டுருவோம்.
0: போட்டே ஆகணும்.
2: யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை. நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: நேரத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம். யார், எங்கிருந்து விளையாட வந்திருக்கீங்க?
2: வணக்கம்.
1: யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, பேரு?
2: ராசாதி பேசுறேன்.
0: ராசாதி,
2: எப்படி?
1: ரொம்ப நல்லா
0: இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம்.
1: நல்லா
0: இருக்கு. சரி, நீங்க கேக்கீங்களா, அவங்க கேக்கட்டுமா?
1: ரொம்ப அடக்கமா பேசுறாப்ல ராசாதி.
0: ராசாதி கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க.
1: ஆமா, கேளுங்கோ கேளுங்கோ
0: கேளுங்க ராசாதி.
1: ஒரு
2: பாட்டு படிக்க

0: எங்க கதையோ இப்படித்தானே இருக்கு.
1: எனக்கு எனக்கு தான் தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன், எது பண்ணுவேன், யாருக்கிட்ட போய் கேப்பேன்னு தெரியல. ஐயே
2: நல்ல யோசிங்க, நல்ல யோசிங்க.
1: பழைய பாட்டு தான் ஏகப்பட்ட படத்துல நடிச்சிட்டு போயிருக்காரு. சிவாஜி நடிச்ச படம் ஏதாவது பாட சொல்லு.
0: ரஜினி சிவாஜி. வாஜி வாஜி வாஜி என் சிவன் சிவாஜி.
1: சிவாஜி கணேசன் ரொம்ப சோகமா வேற
2: இருக்கேன்.
0: மலர் பறிக்க நேரத்துல கால முள்ளு தைத்த கதை யானை.
1: பூவை வளர்த்து
2: மலர் பறிக்க நேரத்துல முள்ளு தைத்த கதை யானை.
1: என்ன செய்யறது பாவம், பார்த்து
0: செரு போட்டு போயிருக்கணும்.
1: பார்த்து பக்குவமா பறிச்சிருக்கேன் அவருக்கு தெரியல.
0: இல்ல செரு போட்டு போயிருந்தா முள்ளு தைச்சிருக்கா மலர் மட்டும்
2: போய். நம்ம தாய் இல்லாததுக்கு அர்த்தம் உண்டு.
1: அத்தா மரியாத்தா காளியாத்தா ஏதாவது ஒரு வழிய குடுகாத்தா, எனக்கு தெரியலத்தா, சொல்லுங்கத்தா.
0: உனக்கு டியூரேஷன் முடிஞ்சிட்டு
1: முடிஞ்சு போச்சு, சொல்லுங்க.
2: காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டு மணல் எடுத்து வீடு கட்டி மலை மீது நனைய விட்டு
1: தேவையில்லாம செஞ்சுக்கிட்டு எதுக்கு கஷ்டப்படுற.
2: முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்தெழுதே, நீ கொடுத்த நிழலை விட யார் நிழலில் போயிருக்கு.
1: சந்தோஷம்
0: சந்தோஷம் பாடிக்கிட்டே இருக்கீல விட்டா. அசாத்தியமா
1: ரசாத்தி,
2: நல்லா இருக்கு பாட்டு,
0: நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு.
1: முழு சோகத்தை கொண்டு மொத்தமா கொட்டிட்டீங்களே, நாங்க என்ன பண்ணுவோம்.
2: அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல.
1: யாத்தா சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சரியா. சரி, நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சதையும் மறந்து
2: போயிட்டேன்.
1: பிறவே உங்கள் பாட்டை கேட்டு ஓடோடி வந்த நான் அப்படி அனைத்தையும் மறந்து விட்டு ஐயோ என்று நிற்கிறேன். நான் என்ன செய்வது,
0: எதையாவது செய்யி, டக்குன்னு கேள்விய கேளு.
1: ஆ சரி ஓகே. இப்ப வந்து உங்க வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்கு அப்படிதானே?
2: நிறைய
1: பொருட்கள் நிறைய இருக்குது. இதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற அந்த டிவி, இந்த மொபைல் வச்சுக்குவோம். இந்த மொபைல நம்ம பண்ற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கொஞ்சம் போல சார்ஜ் இருந்தாலும் ஓட்டி ஓட்டி ஓட்டி பாக்குறது, ராத்திரியானாலும் பார்க்கலாம், தேயி தேயி தேயின்னு தேய்க்கிறது. இப்ப அவ்வளோ கஷ்டப்படுற அந்த மொபைலு பேசினா எப்படி இருக்கும்? யாரா நீங்கடா அப்படின்னு பேசணும். 40 செகண்ட் நீங்க அதை பத்தி பேசணும். மொபைலே பேசுது.
0: நீங்க வந்து எப்படி அதை வைய போறிய?
2: ஆனாலும் என்ன எந்த பாடுபடுத்த கூடாது, எல்லாம் ஒரு அளவோட செய்யணும். நீங்க ஆனா அளவுக்கு மிஞ்சி பேசிட்டு இருக்கீங்க. ரெண்டு நேரம் பேசுறதே இப்ப ஒத்த நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே நேரம் ஆகுது. நேர்கள் பூரா பேருமே வந்து வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாடா படுத்துதாங்க.
1: ஆமா

0: சூப்பர் நிகழ்ச்சியில ரொம்ப நல்லா சிறப்பா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
1: நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம்,
0: கண்டிப்பா கேட்டே ஆகணும். சோகத்தை புரிஞ்சிட்டு போயிட்டாங்க.
2: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து.

எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் கித்தி வச்சு கொண்டாடுவோரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர்ற நெதச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்க

இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.

0: 4:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: மலை வணக்கம். யார் எங்க இருந்து
2: பேசுறீங்க? திருமால்பத்துல இருந்து கோமதி. நம்ம சிவாயம்.
1: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: உங்ககிட்ட பேசும்போது குஷியா தானே இருப்போம்?
1: குஷியா தான் இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். கேள்வி நீங்க கேக்குறீங்களா? நாங்க கேக்கட்டுமா?
2: எப்படினாலும் ஓகே.
1: எப்படினாலும் அவங்க தான், நீங்க தான் கேக்க போறீங்க. அதானே எனக்கு தெரியும்.
2: யார் உஷா கலா கேட்க போறாங்க இன்னைக்கு?
0: இல்ல, இன்னைக்கு சுபகலாவும் சுமித்ரா அக்காவும்.
2: பாம்பு மதர்.
0: மறந்துட்டேன்.
2: சரி பரவாயில்ல, நீங்க ஜெயிச்சா போனீங்க.
1: போனிலாவே
2: வாணும்.
0: கோமதி கோமதி கோமதி.
2: வெரி குட், கை தட்டுங்கப்பா.
1: நீங்க எவ்வளவு யோசிச்சு சொல்லிக்கீங்க தெரியுமா?
0: கோமதி.
1: ஆமா, கோமதி.
2: இப்ப
0: வந்து உங்க வீட்டுல நைட் வந்து டிஃபன், அதாவது டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்க நீங்க. ரெடி

0: பண்ணிட்டு அந்த நைட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடணும். வந்து சாப்பிட உட்காரணும். என்னென்ன சாப்பாடுன்னு லிஸ்ட்டு சொல்லணும். சொல்லி சாப்பாடையும் பகிர்ந்து வைக்கணும். இதை வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர் தோணியில் நீங்கள் வாசித்து அந்த விஷயத்தை செய்தி வாசிப்பாளர் மாதிரி நீங்கள் பேசணும். பேசுறீங்களா?
1: எப்படி? ஆ சரி.
0: நைட்டு டின்னரு என்னென்ன டின்னரு என்னென்ன சமைச்சிருக்கீங்க, சாப்பிட கூப்பிடணும், எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறணும், அதை பற்றி பேசணும். செய்தி வாசிப்பாளர் மாதிரி 40 செகண்டை போட்டு விடமா?
1: ஆ போடுங்க. வணக்கம். இது சமையலறை செய்திகள். சொல்லுவது நம் கோமதி நமச்சிவாயம். இன்று இரவு அவர்கள் வீட்டில் சில சிறந்த டின்னர், அதாவது பிரம்மாண்டமான டின்னர். அது என்னவென்று இதோ சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்வது, நானே சொல்கிறேன். இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை, இது இடியாப்பம், ஆப்பம், அனைத்தும் இது சாப்பாட்டு மேஜைக்கு வந்து விட்டன. சற்று நேரத்தில் வாசலில் ஒரே ஆரவாரம். எல்லோரும், வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் சாப்பிடுவதற்கு முன்னர் போய் பார்த்தால் வாசலில் நின்றது நம் பாரத பிரதமர். அவர் வந்து ஹிந்தியில் நான் இங்கு சாப்பிட வந்திருக்கிறேன் என்று சொல்லவும் எவருக்குமே தெரியவில்லை. சற்று நேரத்தில் பக்கத்து வீட்டு பொடியன் வந்து, ஆண்டி, அவர்கள் ஹிந்தியில் சொல்கிறார்கள், உங்கள் நம் வீட்டில்தான் சாப்பிட வருகிறார்கள் என்று கூறி அப்பாவிடம் உள்ள மொபைலை வாங்கி அவருடன் செல்ஃபி எடுத்து வைரலாகி அது அன்றைய தலைப்பு
2: செய்தி ஆகிவிட்டது.
1: இன்றைய செய்திகள் முடிவடைந்தது.
2: நன்றி, நமக்கு
1: நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கோமதி நமசிவாயம்.
2: பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்க வீட்டு சாப்பிட வராங்க, எங்களை ஒரு நாள் சாப்பிட கூட மாட்டீங்க.
1: வாங்க, இன்னைக்கு வேணாலும் வாங்க.
2: புரட்டாசி மாசம் சைவ சாப்பாடு வச்சிருப்பீங்க அதானே?
1: நாங்க ஆல்ரெடி
2: சைவம் தான். வாரம் ஒரு நாள் சரியா நல்லா
1: சாப்பிடுங்க. எங்கள் வீட்டு வாசக்கதவு எப்போதும் திறந்து,
0: எங்க வீட்டு வாசல்ல பாரத பிரதமரே சாப்பிட வந்திருக்காங்க.
2: நாங்க வர மாட்டோமா? வந்துடுறோம். சூப்பர் நிகழ்ச்சி கலந்து
1: கொடுத்ததுக்கு கூட்டி வாருங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிமா.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: அக்கா ஒரு பாட்டை கேட்டுருவோமா?
2: பாருங்க, நியூஸை கேட்டு கொஞ்சம் சுகமாயிட்டு டக்குன்னு ஒரு பாட்டை போட்டுரு.

0: 줌마
1: மத்தியில் 5.97 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் 102.6 இல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பொதுகை தும்பு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து விளையாட வர்ற ஆள் யாருன்னு பார்க்கலாமா?
2: பார்த்துருவோம் யார் வரானே. வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
2: என்ன எஃப்எம் சவுண்ட் தான் கேக்கு?
1: ஆமா, உங்க சவுண்ட காணோம். காபி கீப்பி குடிச்சிட்டு இருக்கீலா?
2: அடுத்த நேயர் வணக்கம்.
1: நான் பேசுனதே அவருக்கு பிடிக்கல. ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஏன் வணக்கம் சொல்றதுக்கு இவ்வளவு தாமதம்? சரி சரி, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருநெல்வேலி இருந்து அழகப்பன் பேசுகிறேன்.
1: அழகப்பன், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்? சரி, இப்போ நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் கேக்கட்டுமா?
3: பழைய
1: கதாநாயகனா சிவாஜி கணேசன் வந்து ஃபர்ஸ்ட் படம் கா கா கா,
3: கரெக்ட்.
1: அந்த பாட்டு ரஜினிகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு பாட்டு கிடையாது.
3: ரஜினிகாந்த் பாடிட்டாரு மன்னன் படத்துல. பாடிட்டாரு
1: மன்னன் படத்துல? பாடி மன்னன் அவங்களே பாடின பாட்டா?
3: அவங்களே பாடின பாட்டு.
1: அப்ப ரஜினிகாந்த் இவரு சிவாஜி வந்து வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்ன ருகில் வந்தால் அந்த ஒரு பாட்டு மட்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் சொல்லியிருப்பாரு. ரஜினிகாந்த் வந்து அடிக்குது குளிரு, கமல்ஹாசன் வந்து தேவர் மகன் இஞ்சி ஈடுபாயாகி, அப்புறம் அமரன் வந்து வெத்தல போட்ட சோக்குலனா கார்த்திக்கு அமரன் படத்தில் பாடியிருக்காப்ல. அதுக்கப்புறம் ஒரு நடிகர் சொல்லடி, ஏதாவது ஒரு நடிகர் விஜய். விஜய் பாட்டு, ஐயோ என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல. விஜய் நிறைய பாட்டு பாடி நிறைய பாட்டு பாடியிருக்காப்லையே. தொட்டப்பட்டா ரோட்டும் மேல முட்டைப்பா ரோட்டா. ஓகே, அஞ்சு பேர் அஞ்சு சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொருள் சொல்ல சொல்வேன், நீ கரெக்டா அதனுடைய பேர் மூன்று பேர் சொல்லணும், சரியா? இப்போ உங்கள் 40 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இதெல்லாம் சொல்லுங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்க பூக்கள்.
3: மஞ்சள்
1: பூ, பூக்கள் மூணு பூக்கள் சொல்லுங்க. மஞ்சள் நிறத்துல என்ன பூக்கள்லாம் இருக்கும் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க டக்கு
3: டக்குன்னு.
1: இங்க சூரியகாந்தி மஞ்சளா இருக்குமா?
3: சூரியகாந்தி.
1: அப்புறம் இன்னும் மஞ்சள் பூ இருக்கு,
3: ரெண்டு பூ உண்டு.
1: சொல்லுங்க. வரலையா? சரி, அப்புறம் கமலஹாசன் நடிச்ச மூணு படம் பேர் சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுறீங்க? கேள்வி கேட்டா 40 செகண்டே முடிஞ்சு போச்சு தெரியுமா?
3: மூன்று முடிச்சு
1: இவ்வளவு லேட்டா சொல்லுங்க. 40 செகண்டே முடிஞ்சு போச்சு.

0: சூப்பர் நிகழ்ச்சி கலந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
1: மகாராஜன்
0: இவ்வளவு
1: முடிஞ்சு
0: லேட்டா
1: போச்சு,
0: சொல்லாதீங்க, முடிஞ்சு போச்சு,
2: முடிஞ்சு போச்சு,
0: ரொம்ப நன்றி, தேங்க்யூ,
2: நன்றி.
0: அடுத்து என்ன பாட்டுமா?
2: அடுத்து ஒரு பாட்டு போட்டுருவோம், விஸ்வாசம் திரைப்படத்துல இருந்து அச்சி தூக்கே.
0: ஏ துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க.

0: 4:53 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி.
1: இன்றைய பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் 4 நேர்கள் கலந்துக்கிட்டாங்க. மேல கருமனூர் மாணிக்க வாசகம் அவர்கள், சுபியாபுரம் ராசாத்தி, கோமதி நமசிவாயம் அவர்கள், அழகப்பன் திருநெல்வேலியிலேருந்து, இவங்க எல்லாருமே சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து சுபக்கலாக்கு 3 மதிப்பெண் கிடைச்சிருக்கு. முழு மதிப்பெண் பெற்றது யாரா? மேல கருமனூர் மாணிக்க வாசகம் அவர்களும், சுபியாபுரம் ராசாத்தி அவர்களும், அப்புறமா அவ்வளோதான், கோமதி நமசிவாயம் அவர்கள் வந்து 1 மார்க் வாங்கியிருக்காங்க. மொத்தத்தில் சுபக்கலா 3 மார்க்கு, நேயர்கள் 3 மார்க்கு, நான் வந்து ரெண்டு பேரும் 3 மார்க் வாங்கினதுனால சமமாகி போச்சு. ஸோ 2 மார்க், 2 தானே பெருசு, அதனால் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.
0: 2 மார்க் வாங்கின நீங்கள் தான் முதல்.
1: ஹலோ, ஃபஸ்ட்டு செகண்டு நான் தானே, செகண்டு நீ தேர்டு.
0: 3 மார்க் வாங்கினதுனால நான் தேர்டு.
1: ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து 4 நேர்கள் தான் பேச முடிஞ்சது, அதனால் நாங்கள் கொஞ்சம் வருத்தப்படுறோம், நீங்களும் வருத்தம். ஆமாம்,
0: இன்றைக்கி அப்டேட்டெலாம் இருந்ததுனால வந்து இன்றைக்கி நேரில் சரியாகிடு, ஓடி போயிடுச்சு கடை கடை கடை கடைன்னு. பாடல்களுக்கும் நேரம் கொடுக்கணும், நம்ம லாஸ்ட் ரிசல்ட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால முடிக்கிறோம் நிகழ்ச்சியை இதோட. ஏன்னா ஒரு நேரம் எடுத்து அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடும், இப்போ டைம் கடைசியில் சொல்ல முடியாமல் போயிடும்.
1: அதனால் நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க, இன்னொரு நாள் நிகழ்ச்சியில் நம்ம சிறப்பாக தரமாக செய்வோம், சரியா? நெக்ஸ்ட்டு பாட்டு வருது, ஜனநாயகம் திரைப்படத்தில் அந்த பாட்டை கேளுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
0: நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் விளங்கியது நான் சுபகலா,
1: நான் சுமித்ரா. தேங்க்யூ.

0: இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபூர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நேக்தா பென்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

Sí. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1993 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியின் முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் நடிப்பில் 1993 ஆண்டு வெளியான தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றிய ஒரு திரைப்படம்னா அது ஜென்டில்மேன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தோட கதை முதல்ல கமலஹாசன் அவங்கக்கிட்ட தான் சங்கர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு சில காரணங்களால் கமலஹாசன் அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்ததான் இந்த கதை வந்து சரத்குமார் அவர்கள்கிட்ட போச்சு. அவரும் வந்து இந்த திரைப்படங்களில் நடிக்க முடியாமல் போனதுனால இறுதியாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட இந்த கதை போய் அவரே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த திரைப்படம் வந்து திரைப்பயணத்தில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியாக அமைஞ்சிருக்குது.

5:10 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1993 வெளிவந்த திரைப்படங்களில் உள்ள தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில் திரையரங்குகளில் கிட்டத்தட்ட 175 மேலே ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற காவியம்தான் யஜமான் திரைப்படம். இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் முதல்ல ரஜினிகாந்துக்காக வந்து ஜில்லா கலெக்டர் அப்படிங்கிற கதையைத்தான் தயார் செய்து ஏவிஎம் நிறுவனத்திடம் கூறியிருக்காரு. ஆனால் அந்த படத்திற்கான பட்ஜெட் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால தயாரிப்பாளர் வந்து மாற்று கதை வேற கதை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் கிராமத்து பின்னணியில் அமைஞ்ச இந்த யஜமான் கதை வந்து உருவாக்கப்பட்டது. இந்த கதையிலுமே ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வைத்தீஸ்வரி கதாபாத்திரத்தில் மீனா நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து ரஜினிக்கு வந்து மீனா கூட ஜோடி சேர்ந்து நடிக்க வைக்கிறதுக்கு அவங்கள நடிக்கிறதுக்கும் மீனாவை ஜோடியாக ஏற்றிட்டு நடிக்கிறதுக்கு அவருக்கு ரஜினிக்கு தயக்கம் இருந்துச்சான். அதுக்கு காரணம் என்னென்னா, அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வந்து மீனா குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. குழந்தையாக பார்த்த பெண்ணோட எப்படி ஜோடியாக நடிக்கிறது அப்படின்னு ரஜினி ரொம்பவே யோசிச்சாராம். ஆனால் உதயகுமாரோட பிடிவாதத்தினால மீனாவே ஒப்பந்தம் செய்து அந்த ஜோடியாகவே மீனாவையே ஜோடியாக வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. அப்படி ரஜினி மீனா ஜோடியில் திரைப்படம் பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக ஓடியதான்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூப்பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசை மழையா?
8: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
7: இது 102.6.

5:19 படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1993 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்கிறீங்க.

பாரதி ராஜாவோட இயக்கத்தில் 1993 தீபாவளி அன்னைக்கு வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் கிழக்கு சீமையிலே. இதுவரைக்கும் வந்து கிராமத்து பாடல்களுக்காக இளையராஜா இசையவே திரைப்படத்தில் பயன்படுத்தின பாரதி ராஜா முதல் முறையாக கிராமத்து படமான கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையை பயன்படுத்தியிருக்காரு. கிராமத்து பின்னணி இசைக்கே ஏஆர் ரகுமான் இசை செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கும் போதே ஆத்தங்கர மரமே, கத்தாலங்காட்டுவெளி போன்ற பாட்டு எல்லாமே கிராமத்து பாடல்களாக இருந்தாலும் ஏஆர் ரகுமான் இசையில் சூப்பர் ஹிட் பாடல்களாக வெற்றி பெற்றிருக்கு.

5:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1993 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நடிகர் ராஜ்கிரண் அவரே எழுதி தயாரித்து இயக்கின, அவரே கதாநாயகனாக நடித்த திரைப்படம் தான் அரண்மனை கிளி. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பிரம்மாண்டமான கிராமத்து காவியம்னா அது இந்த அரண்மனை கிளி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நடிகர் வடிவேலுவின் ஆரம்ப கால திரைப்பயணத்தில் அவருக்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய படத்தில் இதுவும் ஒன்று. இந்த படத்தில் வந்து இடம்பெற்ற ராஜ்கிரண் வடிவேலு காம்போ நகைச்சுவை காட்சிகள் வந்து பெருமளவில் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டன. இதோ அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல்.

5:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1993 வெளிவந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரோஜா இணைந்து நடித்த 1993 வெளியான மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் உழைப்பாளி. படத்தின் தயாரிப்பின் போது வந்து நடிகர்களின் சம்பள குறைப்பு தொடர்பாக ஒரு கூட்டத்தில் விநியோகஸ்தர்களுக்கு எதிராக ரஜினிகாந்த் வாதிட்டிருக்காரு. இதனால் கோபமடைந்த விநியோகஸ்தர்கள் சங்கம் வந்து ரஜினிகாந்துக்கு ரெட் கார்டு விதித்து அவரோட படங்களை விநியோகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சிட்டாங்க. ரெட் கார்டு விவகாரத்தால் தயாரிப்பாளர் படத்தை வந்து எப்படி வெளியிடுவது அப்படின்னு ரொம்பவே தவித்திருக்காரு. அப்போ துணிச்சலாக முடிவெடுத்த ரஜினிகாந்த் தன்னோட சொந்த விநியோக நிறுவனமான ரமணா ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலம் திரையரங்க உரிமையாளர்களை நேரடியாக பார்த்து படத்தை ரிலீஸ் செய்திருக்காரு. விநியோகஸ்தர்களின் ஆதரவு இல்லாமல் நேரடியாக திரையரங்குகளில், அதாவது தியேட்டரில் வெளியாகி 100 மேலே வந்து இந்த படம் ஓடி இமாலய வெற்றி பெற்றது இந்த உழைப்பாளி திரைப்படம்.

5:42 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1993 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் அமராவதி. அமராவதி திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் நட்சத்திரங்களில் ஒருவரான அஜித் அவர்களோட படம் தான் இந்த அமராவதி. 1993 வெளியான இந்த காதல் திரைப்படத்தை இயக்குனர் செல்வா இயக்கியிருந்தார். அஜித் குமாருக்கு வந்து முதன் முதல்ல பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் அவர் நடிச்சிருந்தாலும் தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக அவர் தடம் பதித்த முதல் திரைப்படம் இந்த அமராவதி தான். இந்த படத்தின் மூலமே தான் அவர் தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்பவே அறிமுகமாயிருக்கிறாரு. ஆனால் இயக்குனர் செல்வாவுக்கு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் அஜித்தை அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அமராவதி படம் எடுக்கும்போது அஜித்துக்கு வந்து சரியாக தமிழ் பேச தெரியாது. அஜித்துக்கு வந்து சரியான குரல், அவர் கெட்டப்க்கு ஏற்ற ஒரு குரலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். அப்போது தான் வந்து அஜித்துக்கு பின்னணி நடிகர், அதாவது பின்னணி குரல் கொடுத்த நடிகராக யார் இருந்தாங்கன்னா விக்ரம், நடிகர் விக்ரமோட குரல் வந்து தேர்வு செய்யப்பட்டு அவர் தான் வந்து அமராவதி திரைப்படத்தில் அஜித்துக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அமராவதி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் பாடல் கேட்கலாம்.

5:48 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில 1993 வெளியான திரைப்படங்கள் குறித்து

தகவல்களோடு பாடல்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் வள்ளி. 1993 வெளியான இந்த வள்ளி திரைப்படம், நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இத்திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ரஜினிகாந்த் வந்து முதல் முதல்ல கதை மற்றும் வசனம் எழுதி தயாரித்த திரைப்படம் வந்து இந்த வள்ளி தான். இந்த திரைப்படம் தெலுங்கில் விஜயா அப்படிங்கிற பெயரில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிட்டிருக்காங்க.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1993 வெளியான திரைப்பட தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் பொன்னுமணி. 1993 பொன்னுமணி திரைப்படம் கார்த்திக் மற்றும் ஆர் வி உதயகுமாரோட கூட்டணியில் உருவான ஒரு பிளாக் பஸ்டர் கிராமிய திரைப்படம் தான் இது. பிற்காலத்தில் தென்னிந்தியாவின் முன்னணி நடிகையாக வலம் வந்த சௌந்தர்யா அவங்களோட தமிழ் சினிமாவில் அறிமுகமான முதல் திரைப்படம் இந்த பொன்னுமணி திரைப்படம் தான். இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கிய முதல் நாள்லேயே சௌந்தர்யா அவங்களோட நடித்த காட்சிகளை வந்து பார்த்த பழம்பெரும் நடிகை மனோரமா சொன்னாங்களாம், இந்த பெண்ணு எதிர்காலத்தில் நடிகை சாவித்திரியும் போல மிகப்பெரிய இடத்தை பிடிப்பா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை பாராட்டினாங்களாம். அதே மாதிரி மனோரமா சொன்ன மாதிரியே சௌந்தர்யா பின்னால் முன்னணி நடிகையாக உயர்ந்தாங்க. மாபெரும் ஒரு பெரிய நடிகையாக வந்து வந்தது வந்து பெரிய ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அதே மாதிரி இந்த வெற்றி திரைப்படமான இந்த பொன்னுமணி திரைப்படம் வந்து 48 முழுமையாக படம்பிடிப்பு முடிக்கப்பட்டு ஒரு சாதனையாக பார்க்குறாங்க. வெறும் 48 இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சாதனையாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த படத்தின் அழுத்தமான உணர்வு பூர்வமான இந்த படத்தோட கதைக்காக தமிழ்நாட்டின் உயரிய விருதான சிறந்த கதைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வந்து இந்த திரைப்படம் வாங்கியிருக்கு. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வருது பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறை நவீனப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தவேக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜாய் ஆம்லப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:03. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலையில் இனிய பக்தி கானங்கள் கேட்டு ரசிக்க நாம் இணைந்திருக்கின்றோம். இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்பவர்களின் மனம் படிப்படியாக அமைதியடையும்னு சொல்கிறாங்க அன்னை சாரதா தேவியார். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். முதல் பாடலாக

குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கின்றது. அந்தந்த பணிகளை இறைவனே நமக்கு கொடுத்ததாக நினைத்து சரிவர நாம் அதை செய்ய வேண்டும். அதில் எந்த வேதனையும் துன்பமும் வந்தாலும் இறைவன் நமக்கு வழி காட்டுவார். சித்ராம்மா பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

6:13 எஃப்எம் ரெயின்போ 102.6 அமைந்திருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சி, இனிய பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டே. பிரார்த்தனை செய்பவர்களுக்கு என்ன நடக்குமா தெரியுமா? அவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதோடு நிம்மதியாகவும் இருப்பார்கள். ஜாலி இப்ராஹிம் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:18 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நதியில் சில கழிவுகள் சேர்ந்தால் அதன் தூய்மை குறைந்துவிடப் போவதில்லை. அதுபோல தான் நல்லவர்கள் மீது சுமத்தப்படக்கூடிய பழிச்சாட்டுகள் அவர்களுடைய மதிப்பை குறைக்காதுன்னு சொல்கிறாங்க அன்னை சாரதா தேவியார். நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: எதை பற்றியாவது நாம் தெரிந்து கொள்ள விருப்பம் எழுந்தால் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவன் அதற்கு விடை தருவார். நாகூரியம் ஹனிஃபா மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.
1: பரம்பரை

தன் உடல் குளித்து ஒலுவெடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவெடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள். தன் மனம் வாக்கும் இணைந்திருக்க இறையை வேண்டுவாள். நீங்குல கண்ணு.

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள், நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீங்குல கண்ணு

நகை உமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை உமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு

இறைவன் நம் எல்லாருக்கும் சொந்தமானவர். அவரை தீவிரமாக பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அவரது தரிசனம் மிக விரைவாக கிடைக்கின்றது. எம் ஹனீஃபா பாடியிருக்காங்க, நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம்.

படுத்திடுவாய் நிறைவாயுள்ள நலனீந்து நெஞ்சம் மலரச் செய்திடுவாய் கரையாயுள்ள பகுதிகளை கழுவி தூய்மை ஆக்கிடுவாய்.

0: एशियन गेम्स 2026 आईची नगोया।
1: अभी आप एशियन गेम्स 2026 की अपडेट सुन रहे थे।

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 6:35 நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. சேவை செய்திகளில் தகவல்களோட பாடல்களும் நாம் கேட்க போகிறோம். முதலாவதாக, வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி இணைந்து நடத்தக்கூடிய வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 என்ற நிகழ்ச்சி இந்த மாதம் 28 அனைத்து மாவட்டங்களிலையும் நடைபெற இருக்குது. இந்த திட்டம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறை தீர்க்கும் மற்றும் சேவை வழங்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்படுகிறது. வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சியில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்கள்லேயுமே வரக்கூடிய 28/9/2026 திங்கட்கிழமை அன்று காலை 9 முதல் நடைபெற இருக்குது. எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாடலுக்கு பிறகு.

வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 அப்படிங்கிற நிகழ்ச்சி செப்டம்பர் 28ஆம் தேதி எங்கெங்கே நடக்குது இந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி சேரன் மகாதேவி ரோடு கோடீஸ்வரன் நகர் அருகில் திருநெல்வேலி டவுன் இங்கே வச்சு நடக்குது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி யூஎஸ்பி நகர் கொடிக்குறிச்சி தென்காசி இங்கே வச்சு நடக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் பொறியியல் கல்லூரி கேஆர் நகர் கோவில்பட்டி தூத்துக்குடி இங்கே வச்சு நடக்குது. இபிஎஃப்ஓ இஎஸ்ஐசி சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழில் அதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்களது குறைகளை நிவர்த்தி செஞ்சு கொள்ளுமாறு வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் கேட்டுக்கொண்டிருக்காங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சேவை செய்திகளில் அடுத்ததான் நாம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ள ஒரு செய்தி குறிப்பு தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய குவாரிகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளிலிருந்து கனிமங்கள் எடுத்து செல்லும் வாகனங்களில் AIS 140 ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் No. 140 அப்படிங்கிற GPS கருவியை நிறுவி அவற்றை MIMAS போர்ட்டல் இதனுடன் இணைப்பதற்கு கடந்த 31/8/2026 வரைக்கும் கால அவகாசம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேதி 4 வரைக்கும் சுமார் 12% வாகனங்களுக்கு மட்டுமே AIS 140 GPS கருவியினை வந்து பொருத்தி MIMAS போர்ட்டலில் இணைத்திருக்காங்க. அதனால் வரக்கூடிய 30/9/2026 கனிமங்கள் எடுத்து செல்லும் அனைத்து வாகனங்களையும் GPS கருவி பொருத்தி அவற்றை MIMAS போர்ட்டலுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் எதிர்வரக்கூடிய 30/9/2026 GPS கருவி அந்த போர்ட்டலில் இணைக்கப்படும் வாகனங்களுக்கு மட்டும்தான் 1/10/2026 முதல் கனிமங்கள் எடுத்து செல்ல நடைச்சீட்டு வழங்கப்படும். GPS கருவி பொருத்தப்படாத வாகனங்களுக்கு கனிமங்கள் எடுத்து செல்ல நடைச்சீட்டு வழங்கப்படாது. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குவாரி உரிமையாளர்கள், கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் 30/9/2026 தங்களது வாகனங்களில் AIS 140 GPS கருவியினை பொருத்தி MIMAS போர்ட்டலில் பதிவு செய்து கொள்ளுமாறு இதன் மூலம் இறுதியாக அறிவுறுத்தப்படுது அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் IAS அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: சிகரெட் ஓகே. வெக்கம்
1: மீசை

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை

0: இசைமலைனாலே எப்பவும் இசைமலை தானே?
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6
3: நேரம் 6:55 எஃப்எம் ரெயின்போ 102.6 தொடர்ந்து இன்றும் நாளையும் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 7:00 அறிவியல் தகவல்கள், புவி வெப்பமயமாதல் மற்றும் அது தொடர்பான தகவல்கள், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்பதற்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் அல்லது குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. 9:00 இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல், இதில் இளம் போரணரின் உரைத்திறன். இந்த 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். தொடர்ந்து 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்களின் தொகுப்பு பாடல்கள் இடம்பெறும். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் தொழில் வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேச நேரு அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமா அல்லது தன்னம்பிக்கையின் தொடக்கமா என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்வரப்பு பாடல்கள், முற்பகல் 11:02 11:35 மணித்திருநாடு. நாளை காலை 9:30 10:30 மற்றும் 11:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். மதியம் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:35 சிநேகிதியே, இதில் சிறு வயதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எது என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். நாளை மதியம் 12:30 1:30 மாலை 5:30 6:30 மற்றும் 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். நாளை மதியம் 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த தகவல்கள். பிற்பகல் 2:00 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 3:02 திரையரவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:00 இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவில் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு. பக்தி மாலை. மாலை 6:35 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, இதில் சூரிய மின்தகடுகள் மற்றும் ஆற்றல் உற்பத்தி குறித்த தகவல்கள். 7:35 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நாளை 9:00 இடைவிடா இசை மழை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஏலாதி கூறும் அறநெறிகள். நாளை 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. தொடர்ந்து 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நேயர்கள் பங்கேற்று பாடல்கள் கேட்டு மகிழும் நிகழ்ச்சி.

ஏழு மணியை தாண்டியாச்சு, நாம் இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6. அட்டகாசமான பாடல்களோட அறிவியல் தகவல்களும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ரொம்பவே நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கும். நாம் கண்டிப்பாக அதன் மூலமாக செயல்பட்டு இந்த பூமி பந்தை காப்பாற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதெல்லாம் நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய அந்த பூமி பந்து அப்படிங்கிறது வெப்பமயமாதல் தொடர்பாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எங்கே திரும்பினாலுமே குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், அந்த புவி வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம், இது போன்ற வார்த்தைகள் வந்து நம்ம நிறையவே கேட்குறோம். புயல் வெள்ளம் அதிகரிப்பதற்கும் இது காரணம்னு சொல்கிறாங்க. மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதோட நிறைய விஷயங்களையும் மாற்றத்தில் இது நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்து ஆபத்தை உருவாக்கக்கூடிய அந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்ன, சிக்கலான அறிவியல் தான். சுற்றுச்சூழல் விஷயங்களாக பார்க்கக்கூடிய இந்த புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம் பற்றி இங்கே நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம கேட்டலாமா? இது பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நாம முதல்ல குளோபல் வார்மிங், அந்த புவி வெப்பமடைதல் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோமா. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுங்குடில் வாயுக்கள் அதிகரிப்பதால் பூமி வந்து இயல்புக்கு மாறாக வெப்பமடைவது. இதை தான் வந்து புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த 100 ஆண்டுகளில் பூமியின் சராசரி வெப்பநிலை வந்து 0.8 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பெட்ரோல், டீசல், நிலக்கரி போன்ற புதைப்படிம எரிபொருள்களை கட்டுமீறி பயன்படுத்தியதும் இன்னும் ஃபாரஸ்ட்டை நம்ம அழிக்கிறது, இது தான் வந்து பசுங்குடில் வாயுக்களின் அளவை வந்து அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க.

அடுத்ததாக இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற கிளைமேட் சேஞ்ச், இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, புவி வெப்பமடைவதால் பூமியின் பருவ காலநிலை, தட்பவெப்பநிலை, இன்னும் இயற்கை சீற்ற நிகழ்வுகள் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் காலநிலை மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பகுதியில் வந்து சராசரி வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் காலநிலை மாற்றம் அப்படின்னு நாம் வந்து சுருக்கமாக சொல்லலாம். இப்போ நம்ம கரண்ட்டில் கூட எல்நினோ எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இல்லையா, எல்நினோ விளைவுகள், அதை கூட நம்ம இதில் வந்து சொல்லலாம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து நாம பாடல் கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ்.

வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:20 எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் அறிவியல் தகவல்களோட திரைசை நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, பசுங்குடில் வாயுக்கள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, பூமியின் வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் ஒரு போர்வை போல சேகரமாக இருக்கக்கூடிய அந்த நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு உள்ளிட்ட வாயுக்கள் வந்து பூமியின் மேற்பரப்பிலிருந்து எதிரொலிக்குது. வெப்பத்தை விண்வெளிக்கு வந்து அனுமதிக்காமல் தடுத்து பூமிக்கே வந்து திரும்ப அனுப்புது. அதாச்சும் அது எவாப்ரேட்டாகி மேலே போக விடாமல் திரும்ப அனுப்புது. இதனால் பூமி வந்து கூடுதலாக வெப்பமடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கக்கூடிய கண்ணாடி கூடு மாதிரியானது, இந்த வாயுக்கள் வந்து பூமியை வெப்பமடைய செய்வதால் இந்த பெயர் வந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நாம் பாடல் கேட்கலாம். இப்போது சாமுராய் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

நேர்களே, அடுத்ததாக நம்ம அறிவியல் தகவல்கள்லாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த பசுங்குடில் விளைவு, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, வளிமண்டலத்தில் பசுங்குடில் வாயுக்கள் இல்லை அப்படின்னா பூமியின் வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் குறைவாகத்தான் இருக்கும். அப்போது எல்லாம் உறைந்து போய் உயிரினங்கள் வாழ முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். அதனால் பூமியில் உயிரினங்கள் வாழ பசுங்குடில் விளைவு வந்து அவசியம்தான். ஆனால் தொழிற்புரட்சிக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா பசுங்குடில் வாயுக்களின் வெளியீடு எல்லை வந்து கடந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றின் அடர்த்தி அதிகரித்து அதிக வெப்பத்தை பிடித்து வைத்து கொள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படிங்கிற புதை படிம எரிபொருட்கள் அப்படின்னா, நிலத்தில் இருந்த தாவரங்கள், கடலில் இருந்த உயிரினங்கள் நிலத்துக்கு அடியில் புதைந்து கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு வந்து மக்கும்போது கார்பனை மூலப்பொருளாக கொண்ட நிலக்கரி, கச்சா எண்ணெய், எரிவாயு ஆகியவை வந்து உருவாகுது. இவற்றை பயன்படுத்துவதால் பசுங்குடில் வாயுக்கள் வந்து அதிக அளவில் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம 9444336074 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 10 வினாடிகளுக்குள்ளே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம அப்டேட் கேட்கலாமா? ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.

0: பாத் ஹிமான்ஷு டில்லன் வித் சில்வர் அண்ட் பாத் அண்ட் ருத்ராங்ஷ் பாட்டல் வித் பிரான்ஸ் இன் த மென்ஸ் இண்டிவிஜுவல் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள். யாத் லாய் ஹிமான்ஷு டில்லன் கா யே டெபியூ ஏஷியன் கேம்ஸ் ஹை ஓர் கியா தம்மாக்கேதார் டெபியூ ஹுவா ஹை ஹிமான்ஷு டில்லன் கா. டபுள் போடியம் அபி தக் இண்டியா கா சப்சே பெஹலா டபுள் போடியம் ஹை 2026 ஏஷியன் கேம்ஸ் கா. ஹோப்ஃபுல்லி மெனி மோர் டு கம். ஓர் ஹம்னே போலா தா 4 மெடல் ஆயே ஹை. ஜி ஹா, கியூங்கி ஏக் மெடல் பி ஆயா ஹை தேங்க்ஸ் டு எம்எம்ஏ ஃபைட்டர் சுச்சிகா தரியால். ஷீ ஃபாட் அ ஹார்ட் மேட்ச் இன் ஹர் அபவுட் அகேன்ஸ்ட் ஹர் சிங்கப்பூர் ஒப்பனென்ட் ஆர் அண்ட் ஷி வாஸ் வெரி இமோஷனல் ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் த மேட்ச். மகர் உஸ்கே பாத் உஸ் ஹார் கே பாத் சுச்சிகா காட் அ பிரான்ஸ் ஆர் ஃபிர் ஹம் அப் 12th பொசிஷன் மே இன் த மெடல்ஸ் டேலி. அண்ட் இண்டியா ஹோப்ஃபுல்லி அபி பத் படே படே ஸ்போர்ட்ஸ் பாக்கி ஹே, படே ஆத்லீட்ஸ் பாக்கி ஹே இண்டியன் கண்டிஜென்ட் கே. அண்ட் ஹோப்ஃபுல்லி மோர் மெடல்ஸ் ஆர் அப்கமிங். ஆர் ஆப்கோ பத்தாய் தோடா சா ப்ரிவியூ கி கல் கே ஹோனே வாலா ஹை அட் தி ஏஷியன் கேம்ஸ். ஜி ஹா, ஆய் ஹோப் யூ ஹேவ் அன் ஏர்லி ஸ்டார்ட் கியூங்கி சுபே 6 பஜே பேட்மிண்டன் ஹோகா. இண்டியா வர்சஸ் ஜப்பான் விமென்ஸ் டீம்ஸ் குவார்டர் ஃபைனல் பத் க்ருஷியல் மேட்ச் ஹை இண்டியன் டீம் கே. அண்ட் செமிஃபைனல் மே பிரவேஷ் கரனே கே 6:15 ஷூட்டிங் மே ஜோ ஹமாரி அபி தக் சில்வர் மெடலிஸ்ட் ஹோ சுகி ஹே எலவெனில் வாராவிரியன் உன்கே சாத் ஹோங்கே பார்த் மானே 10 மீட்டர்ஸ் ஏர் ரைஃபல் மிக்ஸ் டீம் குவாலிஃபிகேஷன் அண்ட் மெடல் இவெண்ட் ஹோகா வோ 6:15. 6:30 AM இட்ஸ் வூஷு டைம் அண்ட் வூஷு மே லாங்லன் டாமி தேவி ஹமாரி விமென்ஸ் நான்குவான் ஃபைனல் மே. யாத் லாய் ஆப்கோ நான்குவான் ஃபைனல் மே 10 கம்பெடிட்டர்ஸ் ஹோத்தே. ஸோ ஹோப்ஃபுல்லி இண்டியா கம்ஸ் அவே வித் அ மெடல் இன் தட் இவெண்ட். 6:30 ஹமாரி ஷூட்டிங் கே ஸ்கீட் के कॉम्पिटिशन में मेन्स एंड विमेन्स टीम इंडिविजुअल क्वालिफिकेशन एंड टीम इवेंट के डे 2 में याद दिलाएं 3 डेज होते हैं स्कीट कॉम्पिटिशन में. विमेन्स टीम राइट नाउ आर प्लेस 3rd एंड मेन्स टीम आर राइट नाउ फेस प्लेस 6th. 7:15 इट्स कबड्डी टाइम. जी हाँ, इंडिया वर्सेस साउथ कोरिया. आज तो इंडियन मैन ने होस्ट जापान को हराया, क्या साउथ कोरिया को भी हरा पाएंगे. 7:35 चेतन भट्ट हमारे मेंस क्यूमाइट कराटे के मैच में दिखेंगे. 84 kg सेमीफाइनल, क्या चेतन फाइनल तक प्रवेश कर पाएंगे. उसके बाद एक ब्लॉकबस्टर प्री क्वार्टर फाइनल टेबल टेनिस मुकाबला है इंडियन मेन्स टीम इंडिया वर्सेज साउथ कोरिया. क्या इंडिया साउथ कोरिया को अपसेट कर सकता है और जीत सकता है वो क्रूशियल टेबल टेनिस का ये प्री क्वार्टर फाइनल मैच. बॉक्सिंग में भी हमारे 2 बॉक्सर्स कल दिखेंगे कॉमनवेल्थ गेम्स की गोल्ड मेडलिस्ट साक्षी चौधरी अपने 51 kg राउंड 32 मैच में सुबह 9 बजे और सुबह 10:30 बजे जादूमणि सिंह, यस द आर्मी मैन जादूमणि सिंह, जिनको सिल्वर मिला था कॉमनवेल्थ गेम्स में, वो चाहेंगे उस सिल्वर का कलर बदलकर, रंग बदलकर गोल्ड में कन्वर्ट करें 55 kg राउंड ऑफ 32 मैच. और बहुत एक्सपेक्टेशन है कि कल इंडिया का गोल्ड का खाता खुलेगा क्योंकि 10:30 AM इट्स इंडिया वर्सेस श्रीलंका, अ रिपीट ऑफ द एशिया कप फाइनल. जी हां, एशिया कप में तो इंडिया ने अपना रिवेंज ले लिया श्रीलंका से, कल क्या इंडियन विमेन्स टीम अपना गोल्ड मेडल डिफेंड कर पाएंगे. उसके बाद 11:30 बजे इट्स एक्शन कीप्स ऑन कमिंग एट द एशियन गेम्स क्योंकि इंडिया और जापान का मेन्स टीम क्वार्टर फाइनल मैच है बैडमिंटन में. और 3:15 बजे एक और मेडल गारंटी हो सकता है, जी हाँ, वुशु से, क्योंकि रोशिबिना देवी अपने विमेन्स 60 kg क्वार्टर फाइनल मैच में लड़ेंगी. याद दिलाएं आपको, रोशिबिना देवी ने 2022 में सिल्वर जीता था, 2018 जकार्ता में उन्होंने ब्रॉन्ज मेडल पाया था. तो क्या इस बार रोशिबिना देवी विल गो ऑल द वे एंड गेट गोल्ड फॉर इंडिया. And then a big match to end the day. It's the 3 at 3:10. It's India versus Sri Lanka in a hockey match. India, men's or women's, dono ne dhamakedar shuruaat kari hai. Goals are just pouring in. So hopefully we see more goals and more action. And aap Akashwani pe please tune in kariye. Hamare updates subah 9:30 baje se shuru honge. Aur aaj 10 baje hamara special show bhi aap sunna, because it's been a great day for India and you can recap all that happened in a little while from now. And kal subah hum wapsi karenge 9:30 baje with us with the updates every hour. Thank you so much for joining us today on the updates at Akashwani.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया.
2: நேர்களை நாம் இதுவரை கேட்டோம். ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கால நிலவரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பாடல் கேட்கலாம். ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து

நேரம் 7:41 ஆகுது. நாம் இணைஞ்சிருக்கிறோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. அறிவியல் தகவல்களில் இன்றைக்கி நாம் புவி வெப்பமடைதல் அதை பற்றியும் அதை பற்றின தொடர்பான தகவல்களும் நாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா. நிலக்கரி, பெட்ரோல் போன்ற மரபு சார்ந்த ஆற்றல்களுக்கு மாறாக சூரிய சக்தி, காற்று, தண்ணீர் போன்றவற்றை பயன்படுத்தி ஆற்றல் எடுத்து அதன் மூலமாக எக்காலத்திலும் தீராத மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஆதாரங்கள், இதுக்கு தான் வந்து மரபு சாரா எரிசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வெதர், தட்பவெப்ப நிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட காலத்தில் வளிமண்டலம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதோ அதுவே தட்பவெப்ப நிலை அப்படின்னு சொல்லலாம். காற்று, வெப்பநிலை, ஈரப்பதம், வளிமண்டல அழுத்தம், மேகங்கள், மழைப்பொழிவு ஆகிய அம்சங்களின் மூலமாக இது வந்து அளவிடுறாங்க. பெரும்பாலான பகுதிகளில் நேரத்துக்கு நேரம், நாளுக்கு நாள், பருவத்துக்கு பருவம் வந்து தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது மாறுபடுது.

அடுத்ததாக கிளைமேட் அப்படின்னு நம்ம கிளைமேட் சேஞ்ச் பற்றி பார்த்தோம். கிளைமேட் பருவநிலை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு பகுதியில் குறிப்பிட்ட காலத்தில் உள்ள வானிலையின் பொதுவான தன்மை எப்படி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பகுதியின் வானிலை பொதுவாக எப்படி இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்குறோமோ அதுதான் வந்து பருவநிலை அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஊட்டியும் கொடைக்கானலும் குளிராக இருக்கும், சென்னையும் மற்ற பகுதிகளில் வந்து வெயில் அடிக்கலாம் அப்படின்னு நாம் நினைப்போம் இல்லையா, அது மாதிரி அதுதான் வந்து அந்த பருவநிலை கிளைமேட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுக்கு எப்படி இதை தகவமைத்துக்கிறது, அடாப்டேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னா, மாற்றம் அடைந்து விட்ட, மாற்றம் அடைய போகிற ஒரு சுற்றுச்சூழலில் தொடர்ந்து வாழ்வதற்காக உயிரினங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாற்றங்கள் தான். புவி வெப்பமடைதல், அதன் விளைவாக காலநிலையில் ஏற்படும் மாற்றம், அழிவுகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், இதை வந்து நாம் அழைக்கலாம்.

நிறைவாக நாம் ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ் அப்படிங்கிற மறுசுழற்சி, மறுபயன்பாடு, குறைந்த பயன்பாடு பற்றி பார்க்கலாம். நுகர்வு கலாச்சாரத்துக்கு மாறிவிட்ட நாம் வந்து பொருட்களை வாங்கி குவிப்பதற்கு பதிலாக நம்முடைய அடிப்படையான தேவை என்னவோ அதுக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான அப்படின்னு சொல்லலாம் அந்த பொருட்களை மட்டும் வாங்கி அதையே மறுபடியும் பயன்படுத்தணும், மறுசுழற்சி செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு இணக்கமாக செயல்படணும். இதன் மூலமாக புவி வெப்பமடைவதையும் பருவநிலை மாற்றத்தையும் இந்த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம். இதோ அமர்கலம் படத்துலேருந்து வந்துட்டு இருக்குது.

0: நேர்களே, நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நாம் அடுத்து தான் குக்கு நிகழ்ச்சிக்கு முன்னாடி செய்தி சுருக்கம் கேட்கலாமா? சென்னை அஞ்சலா.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு

0: கடின பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தமிழக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுதொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான சென்னை அணியின் முதன்மை பயிற்சியாளராக ஜாகிர்கான் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சு. நம்முடைய நேயர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களை நாமளும் ரொம்ப ஜாலியாக கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் இது. வாங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல்கள்லாம் கேளுங்க, மெசேஜ் அனுப்புங்க. யார் யாரோட பேர்லாம் சொல்லணும், எந்த படத்துலேருந்து என்ன பாட்டு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இது நீங்கள் வாய்ஸ் நோட்டில் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பலாம், இல்லைனா மெசேஜாக கூட அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து 9444336-0794 அப்படிங்கிற இந்த நம்பர். 90

நான்கு நாற்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஏழு தொண்ணூற்று நான்கு அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. மொதல் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, கோவில்பட்டியிலிருந்து தீபா கேட்டிருக்காங்க. தீபா தங்க திருப்பதி கேட்டிருக்காங்க. ரசிகன் ஒரு ரசிகை படத்திலிருந்து பாடல் கே ஜெயசுதாஸ் பாடின ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் நம்ம.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம், அவங்களுடைய பாடலையும் நம்ம கேட்டு ரசிப்போம்.
2: வெங்கடேஸ்வரபுரம் மயேஸ்வரி பஸ்ரீ ஜானகிரமன் படத்துலேருந்து. பொட்டு மேலே பொட்டு வச்சி பொட்டலையில் போகிற புள்ள. இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.

குக்கோ நேர்விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம் நாம. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். அடுத்ததாக பழையப்பேட்டையிலிருந்து நல்லையா கேட்காங்க, என்ன பாடல் அப்படின்னா வேலைக்காரன் படத்திலிருந்து மனோஜ் சித்ரா குரல்களில் பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் நாம.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 8:22 ஆகுது. குக்கு நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேயர்களுடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம். எந்த படத்தில் இருந்து பாட்டு கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா. குரல் பதிவு கேட்டுட்டு அப்படியே பாடல் நம்ம கேட்கலாம்.
1: உழைச்சி உழைச்சி பாரு, இந்த உலகம் உயிரும் பாரு, வெற்றி கொடிகட்டு என்ற திரைப்படத்திலிருந்து உள்ள பாடலை விரும்பி கேட்பது சிந்து பூந்தரை முருகன். ராத்திரி வணக்கத்துடன் நன்றி.

நேரம் 8:29 ஆகுது. நம்ம அட்டகாசமாக நேர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் கொக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஏரலிருந்து விஜி. அவங்களுக்காக சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 8:34 நிமிடங்கள் ஆகுது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு அனுப்பி பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்குறாங்க, என்ன பாட்டு அப்படின்னு நாமளாம் கேட்டு ரசிக்கலாமா?
1: நான் தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலேருந்து முத்து பேசுகிறேன். எனக்கு காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா என்ற பாடலை ஒளிபரப்பவும். நன்றி.
0: நேர்களே, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: எட்டு மணி 45 நிமிடங்கள் ஆகுது, நாம் இணைஞ்சிருக்கிறோம் கொக்கு நிகழ்ச்சியோட. அடுத்ததா குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம் நம்ம.
2: ஹலோ, வணக்கம் சார், நான் வெங்கடம்பட்டியிலேருந்து பாலகவியா பேசுகிறேன். எனக்கு சங்கமம் படத்துலேருந்து மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம் அந்த பாட்டு வேணும். நன்றி.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மா படத்திலிருந்து பாடல் வருது, விரும்பி கேட்டவங்க தங்கராஜ் டவுன்ல இருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்காக பாடல் இதோ.

நேயர்களோட விருப்பத்தில் இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டவனுக்கு குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. நண்பர்களே, மத்தியிலையும் 1197 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். பண்பலை 102.6 நாம் தொடர்ந்து இடைவிடா இசைமொழியில் இனிய பாடல்கள் கேட்க இருக்கின்றோம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:31. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இளம் பூரணரின் உரைத்திறன் அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கிறோம். கிபி 10ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள காலப்பகுதி உரையாசிரியர்களின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இளம்பூரணர் காலம் தொடங்கி நச்சினார்க்கினியர் வரை உள்ள காலப்பகுதி இப்படி வந்து சொல்லப்படுது. தமிழ் உரைநடை மிகச் சிறப்பாக வளர்ச்சி பெற்ற காலம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமன்னர்கள் தமிழகத்தில் தோன்றி ஆட்சி புரிந்து

வணிகம் செழித்தது. இன்னும் அரசியல் தத்துவ ஆராய்ச்சி நூலாராய்ச்சி பெருகியதும் இந்த காலத்தில் தான். உரைநடை இந்த காலத்தில் சிறந்து வளர காரணங்கள் வந்து இவையெல்லாம் கூட அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மொழி வளர்ச்சியால் பழைய நூல்களை புரிந்து கொள்வதில் கடினம் ஏற்பட்டுச்சு. அதனால் உரையாசிரியர்கள் தோன்றி உரை எழுதும் சூழலும் ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து நாம் பேசியிருக்கிறோம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் நாம் கேட்கலாமா?

உரையாசிரியர்களில் காலத்தால் முந்தியவர் இளம் பூரணர். இவரை உரையாசிரியர் என்ற பெயரில் கூட அழைப்பாங்க. இன்னும் இளம்பூரணரும் மணக்குடவரும் ஒருவரே அப்படின்னும் சதாசிவ பண்டாரத்தார் அப்படிங்கிறவர் சொல்லுவாங்க. அருணாச்சலம் என்பவர் சொல்லுவாங்க. இளம்பூரணர் காலம் கிபி 1070 முதல் கிபி 1095 வரை இருக்கலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இளம்பூரணர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை வரைந்திருக்கிறார். இளம்பூரணர் பொதுவான ஒரு நெறியை உரை முழுவதுமே வந்து மேற்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகார விளக்கம், இயல் பற்றிய சுருக்கம், நூற்பா நுதலும் பொருள், தெளிவுரை, சொல் தொடர் விளக்கம், மேற்கோள் விளக்கம் அப்படின்னு பொது அமைப்பு அவருடைய உரையில் வந்து பார்க்க முடியும். இதில் உரை சிறப்பாக என்ன சொல்லலாம்னா, இச்சூத்திரத்துள் ஒழிய என்னும் வினையச்சம் எவ்வாறு முடிந்தது எனின் அது பாத்திய என்னும் பெயரச்சத்தோடு முடிந்தது அப்படின்னு வரும். அந்த பெயரச்சம் பண்பு எனும் பெயர் கொண்டு ஐந்தினை எனும் எழுவாய்க்கு பயனிலையாகி நின்றது என உரைப்ப. இது இளம்பூரணரின் உரைநடை வரிகள். பெயர் சுட்டாது உரை கூறுதல், அடக்கமாக உரை சொல்லுதல், ஒன்றிற்கு ஒன்று தொடர்பு காணுதல், நினைவு கூறுதல், பின்னோக்கி பார்த்து உரை கூறல், பொருத்தி காட்டுதல், தாமே வினா எழுப்பி விடை காணுதல், இப்படி அவரது உரைநடை தன்மையில் காணப்படுவதாக இளம்பூரணர் உரை என்னும் நூலில் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

இளம் போரணர் பற்றி பார்க்கும்போதே அவர் காலத்தை ஒட்டியும் அதை அதற்கு அடுத்தமாக வந்த மற்ற உரையாசிரியர்களையும் பார்க்க வேண்டியதும் அவசியம். அந்த அடிப்படையில் சேனாவரையருடைய உரைநடை எப்படி அப்படின்னா, தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்துக்கு மட்டுமே உரை வகுத்தவர் சேனாவரையர். இவர் நம்முடைய திருநெல்வேலியில் உள்ள ஆற்றூரை சார்ந்தவர். அவர் காலத்தில் ஆற்றூர் வந்து திருநெல்வேலியில் இருந்திருக்குது. இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சேனாவரையர் என்ற தொடர் படைத்தலைவர் அப்படின்னு பொருள்படும். இவர் உரையில் யானை போர் பொருள்கள் பற்றிய சொற்கள் வந்து அதிகம் இடம்பெற்றிருக்கும். இவர் வடமொழி தமிழ்மொழி இரண்டிலுமே வந்து வல்லுநராக விளங்கியிருக்கிறார். சேனாவரையர் உரைநடை மாணாக்கருடன் நேரில் பேசுவது போல அமைந்து காணப்படும். வினாக்களை எழுப்பி விடை கூறி செல்லும் முறையில் உரையை எழுதியிருக்கிறார். பொதுவாக தருக்க நடையில் உரை வந்து காணப்படும். எனச் சொல்லியவாரோ எனின் அறியாதானை உணர்த்துமாறு என்னை, கூறிய கருத்து என்னை எனின் என்பன இதுக்கு எடுத்துக்காட்டுகளாக நம்ம சொல்லலாம். வடமொழி புலமை மிக்க காரணத்தால் தமிழில் வடமொழி இலக்கண கொள்கையை திணிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருந்திருக்குது. வடமொழி சொற்களை மிகுதியாக இவர் பயன்படுத்தியிருக்கிறதையும் அவருடைய அந்த பாண்டியத்தை வந்து காட்டுவார். இதில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். இதோ

இளம் போரணர் உரைத்திறன் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில். கூடவே அவரை ஒட்டிய அந்த காலத்தில் வந்த மற்ற உரையாசிரியர்கள் பற்றியும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அடுத்ததாக பேராசிரியர் உரைநடை அப்படிங்கும்போது, பேராசிரியர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியதாக சொல்லுவாங்க. இன்று மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல் ஆகியவற்றுக்கு மட்டுமே இவருடைய உரை வந்து கிடைச்சிருக்குது. இவர் குறுந்தொகை, திருக்கோவையார் ஆகிய நூல்களுக்கும் உரை எழுதியதாக சொல்லுவாங்க. அவர் காலத்தில் அவரை போன்ற பெருமையுடைய ஆசிரியர் இல்லாததால் தான் அவருக்கு பேராசிரியர் என்று சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தம் உரைநடை வரலாறு என்ற நூலில் செல்வநாயகம் என்ற எழுத்தாளர் வந்து சொல்லுவாங்க. உரை சிறப்பாக பேராசிரியரின் உரைநடை இளம்போரணரை பின்பற்றியதாக தெரிகிறது. இவரது நடை சிறு சிறு வாக்கியங்களை கொண்டது, ஆனால் விளக்கம் மிகுந்தது. பேராசிரியர் தம்முடைய உரைநடையில் புதிய வழக்குகளையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. இவரது நடையில் இலக்கிய திறனாய்வு நெறிகளையும் வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக திருக்குறளுக்கு உரை வகுத்த ஆசிரியர்களுள் சிறந்தவர் பரிமேலழகர். இவருடைய உரையும் பற்றி சொல்லுவாங்க. இவர் 14 நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர், வடமொழியும் தமிழும் கற்றவர், வைணவ சமயத்தை பின்பற்றியவர். திருக்குறளுக்கும் பரிபாடலுக்கும் இவர் இயற்றிய உரை வந்து கிடைச்சிருக்குது. திருமுருகாற்றுப்படைக்கு இவர் உரை எழுதியதாகவும் சொல்லுவாங்க. பரிமேலழகருடைய உரை சிறப்பு என்னென்னா, உரைநடை இவருடைய உரைநடை மிகுந்த சொல் செறிவும் சுருக்கமும் கொண்டது. தேவையற்ற சொற்களை இவர் உரைநடையில் பயன்படுத்துவதே இல்லையா. மேற்கோளாக காட்டும் செய்யுளையும் உரைநடையாகவே பரிமேலழகர் எழுதுவது வழக்கமாக இருந்திருக்குது. வடமொழி கருத்துக்களை மேற்கோளாக காட்டுவார். இவரது உரைநடையில் இலக்கண குறிப்புகள் வந்து காணப்படுமா.

அடுத்ததான் அடியார்க்கு நல்லார் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்கிறாரு. இவர் வடமொழியிலும் தமிழிலும் புலமை மிக்கவராக இருந்திருக்கிறாரு. அந்த காலத்தைய இசைத்தமிழ் நாடகத்தமிழ் நூல்களை பற்றிய செய்திகளை இவரது உரைநடை மூலமாக நாம் வந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். இவருடைய உரை சிறப்பாக அடியார்க்கு நல்லார் உரை நடை வந்து ஓசை பண்பை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. பல இடங்களில் உணர்ச்சி கலப்பு உள்ளதாகவும் அமைந்திருக்குது. உணர்ச்சியை வெளிப்படுத்தும் உரைநடை அடியார்க்கு நல்லார் உரைநடையிலிருந்து துவங்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நச்சினார்க்கினியார் உரைநடை பற்றி நம்ம பார்த்தோன்னா, உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் அப்படின்னு கற்றறிந்த சான்றோர்களால் பாராட்டப்படுபவர் நச்சினார்க்கினியர். இவர் மதுரையை சார்ந்தவர் அப்படிம்பாங்க. பண்டை தமிழ் நூல்கள் பலவற்றுக்கு உரை வரைந்தவர் நச்சினார்க்கினியர். தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, கலித்தொகை, குறுந்தொகையில் 20 பாக்கள், சீவக சிந்தாமணி ஆகியவற்றுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. இதனால் இவரை உரை வேந்தர் அப்படின்னும் அழைப்பாங்க. இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இளம் போனரின் உரைத்திறன் அப்படின்னு நாம் ஆரம்பித்தோம். ஏன்னா அவருடைய காலத்திலேருந்து தான் அந்த உரைநடை இது வந்து தொடங்குது, கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து. அதனால் அவருடைய இதிலேருந்து நாம் ஆரம்பித்தோம். மற்றும் பல உரையாசிரியர்கள் பற்றியும் நாம் பார்த்தோம். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:20. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள், இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேர்களின் விருப்ப பாடல் தொகுப்பாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம். புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்கள் எழுதி அனுப்பிய பாடல்கள் தொகுப்பு தான் இன்னைக்கு இடம்பெற இருக்குது. முதல் பாடல் தியாகம் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. எனது பாடல் ஒலிபரப்பாகும் இந்நேரம் என் மனதில் பூக்கும் வசந்த கால கோலங்களை போடுவது 102.6 சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் நம்ம கேட்கலாம்.

அடுத்த பாடல் புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவருடையது. என்ன பாடல்னா, சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. என் பாடல் மூலம் மலர்களையே நேயர்களுக்கு பரிசளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

நேரமிரவு 10:30 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேர் விருப்ப தொகுப்பாக புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் கேட்கும்போது, அதுவும் இரவு பொழுதில் கேட்கும்போது மனம் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும். பண்பலையின் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க பாடல் நம்ம கேட்கலாம்.

அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க நேர் எந்த படத்திலிருந்துனா அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து. பெண்மையை வர்ணிக்க கவிஞர் மானன மேகம் என வர்ணிக்கின்றார். பெண்மைக்கே இது சிறப்பு.

இன்னைக்கு நம்முடைய நேயர் விருப்ப தொகுப்பில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பொதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்களுடைய விருப்ப பாடல்கள். அடுத்ததாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எத்தனை பாடல்கள் நாம் கேட்டாலும் இந்த பாடல் கேட்கும்போது எழுதிய கவிஞருக்கும் பாடகருக்கும் இசையமைப்பாளருக்கும் பற்பல வாழ்த்துக்களை சொல்வேன், சிறப்பான பாடல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்கலாம்.

அடுத்த பாடல் நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க, சோலையம்மா திரைப்படத்திலிருந்து. என் மனசு ஒரு ராகத்தில் தினம் பாடி பாடி மெல்ல பறக்குது, பறக்க விடுவது 102.6. நேயர்களுக்கும் ஒரு மணி நேர விருப்ப பாடல்கள்

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:48 நிமிடங்களில் நாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்கள் இன்னைக்கு தொகுப்பாக இடம்பெற்று நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் இன்னைக்கு இடம்பெறுது. அடுத்ததான் ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. மல்லிகை பூக்களை மெல்லிய உந்தன் புன்னகை சிந்துதடி வரிகளைப் போல் வாழ்க்கை மனம் வீச மனங்கள் இணைந்து வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, இதய கோவில் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் கேட்கும் நேயர்களின் உள்ளத்தில் ரோஜாவை பூக்க வைக்கும் பாடல்னு சொல்லியிருக்காங்க. கேட்ப பாடல் நம்ம

இன்னைக்கு சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்களுடைய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் என்ன பெத்த ராசா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சொந்தத்தை உள்மனதோடு தேடினால் என்றும் இரு உள்ளங்கள் இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் விட்டு விலகாமல் பறவையைப் போல் சிறகு விரித்து கவலையை மறந்து பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

இனிமையான பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நேயர் அனுராதா சிவகுமார் அவர்களுடைய விருப்பத்தில் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். பதினோரு மணி 5 நிமிடங்கள் ஆகும்போது தொடர்ந்து நாம் இணைந்திருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. FM Rainbow 102.6

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களை, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: அடுத்து மாட்டுக்காரு வேலன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: ஒரு பக்கம் பார்க்கிறார், ஒரு கண்ணே

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்து பத்தாம் பசரி திரைப்படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன், ஸ்வர்ணா, எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா பாடிய பாடல்.

0: tribunal for each Lok Sabha constituency in the state. The Supreme Court is scheduled to hear 13 petitions today relating to the Special Intensive Revision or SIR of electoral rolls. The commission is likely to apprise the court of the need for more tribunals during the hearing. In Asian Games, Shooting India has won 3 medals in Aichi, Nagoya, Japan yesterday. In the men's 10-meter air rifle individual event, Himanshu Dhillon won the silver medal while Rudraksh Patil secured the bronze. India also bagged a silver medal in the men's team event of the same competition. The trio of Rudraksh, Balasaheb Patil, Himanshu Dhillon and Parth Rakesh Mane came second in 10-meter air rifle team event. In mixed martial arts, Suchika Tarial has become the first athlete from the country to win a medal, securing bronze in the 60 kg category. In the medal tally, India is currently in the 12th place with a total of 6 medals, including 4 silver and 2 bronze. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated the medal-winning team. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10 ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழிய நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். முதலில் 12B திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கே கே பிரசாந்தி பாடிய பாடல்.

0: அடுத்து அருண்மொழி உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.
1: ஒரு சுந்தரி வந்தாளாம் அந்த முந்துரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாளாம் அது காட்சி குலுங்குற தோப்புல. ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நாய் இல்ல நரி இல்ல, நான் மட்டும் தனியாகவே இல்ல. தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு. நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
2: யாரது சிரிச்சது? நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? டே ஏழ்மலை, இந்த வாங்கோழியை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடித்து பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கமா பூவே அப்ரிசிய மசான்சோம் மோ ஜபே சாந்தி.
0: சிது சாந்த் சஜவேந்திர அசாசம்.
2: சார், நீங்க பேசுறது பிரெஞ்சா இருந்தா கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டா புரியுது.
0: எனக்கு இப்ப பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ, உங்க சுதி வேற, நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்?

உலகி பாடல் கார்த்திக் பவதரணி பாடியது. நேர்கள் இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

0: currently in 12th place with a total of 6 medals, including 4 silver and 2 bronze. Vice President C.P. Radhakrishnan and PM Modi have congratulated the medal-winning team. And that is the end of this news bulletin.
1: நேர்களே, நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இந்நிகழ்ச்சியில் ஊட்டி வரை ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்து விவசாயி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: விவசாயி கடவுள்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர்

நேரம் 2:10. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லையில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ரெக்க திரைப்படத்திற்காக நந்தினி ஸ்ரீகர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: சரிகிற அலைகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழிகிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்து.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அனந்து, பிரதீப் குமார், ஸ்வேதா மேகன் மோகன் ஆகியோர் குரல்களில் கபாலி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது பிச்சைக்காரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி பாடிய பாடல்.

நேரம் 2:32. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நெஞ்சம் மறப்பதில்லை. திப்பு, பிரவீன், சாய்வி, ஸ்ரீ, மதுமிதா ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது. இருமுகன் திரைப்பட பாடல்.

அடுத்ததாக கேட்க வரும் பாடல் விஷால் தத்லானி, ஸ்ரேயா சரண்யா கோபிநாத் ஆகியோர் குரல்களில் மிருதன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் இறுதியாக நாம் கேட்கவிருப்பது அர்ஜித் சிங், சின்மயி, ஸ்ரீபாதா ஆகியோர் பாடிய பாடலை. 24 திரைப்படத்திற்காக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இப்பொழுது நாம் கேட்டு மகிழலாம் இனிய ராகம், குலாம் அலி ஹீர் அவர்களின் கசல் இசை.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் புலரும் பொழுது. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் ஸ்வர்ணலதாவின் குரலில் கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து.

பக்தி இசையுடன் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் புலரும் பொழுது. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் வடிவேலு ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடிய பாடல், ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து.